வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பின் ஏற்படுத்துங்கள். 0725 00 3 0725 111 ஆக இலக்கங்களுக்கு அழைப்பின் விலையாக நினைத்துக் கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கு கேட்டுக் கொண்டிருந்தாலும் 0706 40 77 10 26 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக அமைந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் பேஸ்புக் வழியாக அமைந்து கொண்டு உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நேரம் பெரிய கல்லாறு உதயபுரம் உதய நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். கீஷாயினி மற்றும் ஜிதுவின் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் வின்பு கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு ஈராவூர்லந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக ரத்தினராசா வந்திருக்கிறாங்க. உறவுகள் அனைவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. கடவுள் இந்த விமலா தேவி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. போ எஸ்டேட் சண்முகநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதுவிலே இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு டிக்கோ இருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக புண்ணிய ராஜா வந்திருக்கிறாங்க. மனைவி வினு, மகன் சாய் ரக்ஷன், சஜீவராஜ், அதே போல அக்ஷி, இக்கி ஆகியோருக்கவும் பாடல் வினு கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பெரிய நீலாவணி கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. ஸ்ரீகாந்தி இழுத்தனது நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும் உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. தலவாக்கள் இருந்து சிவா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக பூனாக்கள் இருந்து மகேஷ் வந்திருக்கிறாங்க. மஸ்கலியா பிரவுன் சிக்ல இருந்து மணிமோகன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான காலை பொழுது வணக்கம். இன்று நாள் நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்கும் நல்ல நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கொழும்பு 15 தர்சினி குணசேகரன் வந்திருக்கிறாங்க. அருணசுந்தரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பசரையூர் இருந்து பாலச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. லீந்துறை எழுஜி இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான காலை பொழுது வணக்கம். நிகழ்ச்சியுடைய பாடல் தெரிவுகள் அனைத்தும் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு கிண்ணியா குர்ஜா கிணது அசோதின் வந்திருக்கிறாங்க. நூர்ஜகா நண்பர் ஜாரி, ரிகாஸ், ரியாஸ் மற்றும் ரீனா குட்டி, ஷக்கிலா, ரிஸ்மி ஆகியோரும் நிகழ்ச்சியுடைந்து கொண்டு பாடல் வென்று கேட்டுக்கிறாங்க. இந்த கலந்து அரசு வந்திருக்கிறாங்க. என்னுடைய தம்பியின் மகள் சிரோ தன்னுடைய 7வது அகல் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை குடும்ப உறவுகள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக கதிர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவி தின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பகம் வஸ்தம் எஃப்எம் சார்பகம் பகிர்ந்து கொள்கின்றோம். இனிமையான காலை பொழுது வணக்கம். விடிய நிகழ்ச்சியில் வழமை போலவே நானும் இணைந்திருக்கின்றேன். அக்கறை பெற்று பள்ளிக்குடியிருப்பு அப்துல் காதர் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம். சிவானி கோயம்புத்தூர் பாலு நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இந்த நாள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் மனைவி லதா மகன் ராஜாவை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. திமோதரை கோகுல் ஆதித்ய குடும்பத்தினர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சி அடுத்த ஒரு இனிமையான பாடல்

0: முதல் கனவே திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்து வருகிறது. நேரம் அதிகாலையா 5 மணி கடந்து 46 நிமிடம்.
1: சிக்கு தாத்தா, சிக்கு தாத்தா, சிக்கு தாத்தா, சிக்கு

வர்ணஜாலம் திரைப்படத்துக்காக வித்யாசாகர் இசையில் பாடல் அளித்து வருகிறத காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் மக்கள், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். கிரிப்பொருவர் சசி வந்திருக்கிறாங்க, இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இங்க இருந்து ரவி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களும் உறவுகள் அனைவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பள்ளித்தனது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சண்முக ராஜா வந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கம் அக்கா, இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மாத்தலை கல்கேவத்திலிருந்து ஆனந்த் வந்திருக்கிறாங்க. இதேவேளை தேர்தோட்டை ஆதி மூலம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களும் இன்றைய நாளில் நல்ல பல சுபகாய ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு இதழ்கஸ்கின சூரியகுமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பகவந்தராவ கேம்பின் இருந்து அழகர் மற்றும் சத்யகுமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். கருணா வந்திருக்கிறாங்க, வத்தலை இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை நாவலிப்பட்டிலிருந்து ஸ்ரீநீலா வந்திருக்கிறாங்க, சசிதரன் முள்ளித்தீவு உடுப்பு குழந்தை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். லுணுகல பிரவீன் வந்திருக்கிறாங்க, இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. எழுத்தண்ண ராதா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. அன்பு கிண்ணவர் திலீப்குமார், பவித்ரா, மனோலி, மயில் வாகனம், நாகேஸ்வரி, வசந்தி, தேனு, தசன் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இந்த கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. மாத்தலை சூரிய பகவான் அவர்களிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சாந்தகுமார் மற்றும் மணி சுதா வந்திருக்கிறாங்க. இதேவேளை மாத்தலை ரெக்னோ ஹோட்டலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக அனில் கும்னி வந்திருக்கிறாங்க. மாத்தலை சிவமூர்த்தி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு மகள் அகஸ்டி நிகழ்ச்சியோடு இந்த கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. பெண்குடாவளி அழகசுந்தரம் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மயிலம்பாவடைந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பாடத்திருக்கலாம் அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. அகரவத்து தேவி வந்திருக்கிறாங்க, இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அற்பநகர்ந்து ஃபரிதா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. அன்பு கணவர் அப்துல் சமர், மகள் சபிகா, கந்தலக்கே உவேதின் ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இணையதன கூழ்போன் குரு நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் சிவானி, நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வீடுகளிலிருந்து ஷமட் மாவத்தை நசார் வந்திருக்கிறாங்க. கேரளினா ஆகாஷ் வந்திருக்கிறாரு, அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. அக்கறை பற்று பற்றிருந்து நிசா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானி, விதமொழியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக மதி வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் மகன் விது, கணவர் சிவகுமார், அதே போல மகள் சஞ்சனிகா ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. சிங்கநடி சுரேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. அன்பான காலை நேர வணக்கம் அம்மா தவமணி, தயாலினி, சாருஜன், பன்குடாவளி, அழகசுந்தரம் ஐயா, சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாரு. மதுரையில் சண்முகசுந்தரம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கம் சகோதரி, நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அஜய் எம் ரிஷ்வான் இருந்து கொண்டு பீரவழிந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளவத்திலிருந்து செலசாமி பிரபாத் இருக்கிறாங்க, அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல்

0: டிஎஸ்பி இசையில் வேங்கை திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்துவைகிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நேரம் காலை 6 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது

2.8 வசந்தம் எஃப்எம். எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழிகள் உண்டு. முதல் வழி

கூட சல்லடையில் அல்லலாம். அது பனிக்கட்டி ஆகும் முறை பொறுத்திருந்தார். பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு

இசை புயல் ஏ ஆர் ரகுமானின் இசையில் கோச்சிரியான் திரைப்படத்துக்காக மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்று பாடல் ஒழித்து ஓகிறது. வாழ்க்கையில மாறாதது எதுவுமே இல்லை இல்லையா, மாற்றம் மட்டுமே மாறாதது. கஷ்டங்கள் வந்தாலும் சரி, பொறுமையோடு எதிர்கொண்டால் அதே கஷ்டங்கள் நாளை நம் வெற்றிக்கான வழியாக மாறும். நம் விதியை எழுதுவது சூழ்நிலைகள் அல்ல, நாம் எடுக்கும் செயல்கள் தான் என்று ரொம்பவுமே அருமையா விளக்குற மாதிரியான பாடல் வரிகள் தான் நம்ம வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பாரு. இந்த காலை பொழுதுல இந்த மாதிரியான பாடல் எல்லாம் கேட்கும் போது நமக்கு ஒரு புதுவிதமான ஒரு உற்சாகம் வரும் இல்லையா. அதே உற்சாகத்தோடு இன்றைய நாள் வந்து சந்தோஷமாக நீங்களும் தொடங்குங்க. இன்றைய நன்னாளே நல்ல பிள்ளை சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு நீங்களும் தொடர்ந்தும் உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-775-0003 அதே போல 0312-775-111 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. 0706-47-10-26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். 0706-47-10-26 என்ற எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல வசம் மிகமின் முத்திகபூர்வமான முகநூல் விலகி நின்று கொண்டு உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக இருக்கும் இந்த நேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக பண்டாரவளிந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. வினோலதா, கிஷாந்தன், ரோஷன், சபினாஸ் ஆகியோரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடவிருந்து கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பாடல் தேர்வுகள் அத்தனையும் அருமையை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு கவிதா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். பணாவத்திலிருந்து இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு அன்பான சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு பகவந்தலாவிலிருந்து ரேகா வந்திருக்கிறாங்க. திருக்கோவில் விநாயகபுரம் சுஜிதரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. விதமொழி அரிகரன் வந்திருக்கிறாங்க. சண்முகநாதன் வந்திருக்கிறாங்க. போய் ஸ்டேட் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக கஸ்தூரி வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கம் அக்கா. இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வெள்ளமத்தி சந்தோஷ் போக்கடையிலிருந்து ராஜேஷ் கண்ணா வந்திருக்கிறாங்க. பிஓயா மலர் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பிஓயா பவானி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா. மகன் குபேக்ஷன், அப்பா சண்முகராஜா, அக்கா தனுஜா, உறவுகள் யாவரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல் குட்டி திரைப்படத்துக்காக.

0: மாலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் காலை 6:15.
1: வசந்தம் FM 102.6 102.8 இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
0: இன்று 2026 அக்டோபர் மாதம் 2 வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 6:00 7:32 வரை. ராகு காலம் காலை 10:32 12 வரை. யமகண்டம் மாலை 3:00 4:32 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் லாபம், ரிஷபம் அச்சம், மிதுனம் எதிர்ப்பு, கடகம் வரவு, சிம்மம் பயம், கன்னி நன்மை, துலாம் ஆதாயம், விருச்சிகம் அலைச்சல், தனுசு சுகம், மகரம் வெற்றி, கும்பம் கவலை, மீனம் தாமதம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் லாபம், ரிஷபம் அச்சம், மிதுனம் எதிர்ப்பு, கடகம் வரவு, சிம்மம் பயம், கன்னி நன்மை, துலாம் ஆதாயம், விருச்சிகம் அலைச்சல், தனுசு சுகம், மகரம் வெட்கவலை, மீனம் தாமதம். இவை

சந்தித்த வேலை திரைப்படத்துக்காக பாடல் ஒலித்து ஓய்கிறது. இந்த நேரம் நவரலியா லபுக்கடையிலிருந்து நாகராணி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நாள் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கிரியல ராஜலட்சுமி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதமான இனிய காலை நேர வணக்கம். எங்கள் அன்பு தொகுப்பாளினி சிவானி, நான் பகவந்தலாவ பெரிய ஏற்படை சேர்ந்த புகைப்பட கலைஞர் ஜே சந்திரகுமார் விருப்பமான விடியலோடு வளமை போலவே நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. கார்த்திக் பாலன் வந்திருக்கிறாங்க, வணக்காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பெர்னாட்சா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். வாகரையிலிருந்து சிவேந்திரன் வந்திருக்கிறாங்க, பாடல் தெரிவுகள்லாம் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. சுப்பையா ஆகாஷ் தம்பூலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு அடாம்பிட்லிருந்து சிவச்சந்திரன் வந்திருக்கிறாங்க, இந்த நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பவானி சந்திரகலா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். ஆய் சிவானிமா எப்படி இருக்கு, நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு திஸ் மகாரமணி கீதா வந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க கீதா, நீங்க எப்படி இருக்கீங்க? வளமை போலவே நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக நெட்பிட்டி மொழியிலிருந்து எம் டி ஏ சத்தார் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை பொழுது வணக்கங்களோடு சப்பமல்கந்த பெரிய குறியானை வசந்தகுமார் வந்திருக்கிறாங்க. இதுவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு சங்கானிலிருந்து கனகரதனம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதழ் கஸ்கின பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு புவனேஸ்வரன் மங்ககரிசி வந்திருக்கிறாங்க. கேம்பியன் மேல் பிரிவில் சேர்ந்த பிரதீப் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பன காலை பொழுது வணக்கம் தர்ணிகளை இழுத்தன கீழ் பிரிவை சேர்ந்த சுரேஷ்குமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். மகள் அக்ஷரா, சாஷினி, துபிதா, அபி, சான் ஆகியோரும் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. புலத்கோப்பட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக இளங்கோன் வந்திருக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக புஷ்பராணி வந்திருக்கிறாங்க. ரெட்டி, திவாரி, காருண்யா, புஷ்பா ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. வெடக்கடு விமலேந்திரன் வந்திருக்கிறாங்க, வணக்காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மேப்பிடி கந்தரன் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக பிரசாத் வந்திருக்கிறாரு. ஹாயக்கான் வணக்காலை பொழுது வணக்கம், உங்கள் குரல் அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு மஸ்கிலியால இருந்து அஜித் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க, ரொம்ப நன்றி அஜித். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பேருவலைந்து சம்பன் வார்த்தை நசார் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களா. ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது விடிய நிகழ்ச்சி. இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அன்பான உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடை செல்லும் நான் என்றென்றும் உங்கள் மின் காற்றலின் காதலி ஆர்ஜே சிவானி. நன்றி சொந்தங்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

வணக்கம். இப்பொழுது முதல் வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் ஊடாக சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்து கொள்ள முடியும். இன்று அக்டோபர் மாதம் 2 வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளிடங்களில் வெளிவந்திருக்கின்ற செய்திகள் தொடர்பான விளக்கங்களோடு இணைந்து கொள்ளும் நான் மூர்த்தி. பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டிருப்பதான தகவல்கள் பிரதானமான செய்திகளாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் இந்த அதிகரிப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருப்பதை மையப்படுத்தி இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதான செய்திகளை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுகுறித்து தகவல்களுக்கு நாங்கள் முதலாவதாகவே முக்கியத்துவம் வழங்க இருக்கின்றோம். அதே சந்தர்ப்பத்தில் மிக முக்கியமான ஒரு விடயம் குறித்து கெம்முனு விஜயரத்ன ஒரு கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார். டீசல் விலைகள் அதிகரித்தாலும் பஸ் கட்டணங்களில் அதிகரிப்பு இல்லை என்பது தொடர்பாக அவருடைய கருத்து அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இருப்பினும் பஸ் கட்டணங்களை உயர்த்த முடியாது என்பதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே இந்த உலக சந்தையில் எரிபொருட்களுடைய விலை அதிகரித்திருக்கின்ற போதிலும் உள்நாட்டில் விலைகளை ஒரே தரவையில் அதிகரிக்காமல் நுகர்வோருக்கு அதிகபட்ச நிவாரணங்களை வழங்குவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் நாங்கள் பிரதானமாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் உங்களுடன் இன்றைய தினம் விரிவாக பேசியிருக்கிறோம். அதுபோலவே மற்றொரு பிரதான விடயம் குறித்த செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது. அதிகமாக சமூக வலைதளங்களிலும் ஏனைய ஊடகங்களும் முக்கியமான ஒரு தலைப்பாக இதனை எடுத்திருக்கின்றனர். ரணிலினுடைய பாதுகாப்பு அதிகாரியை தாக்கிய படப்பிடிப்பாளருக்கு பிணை வழங்கப்பட்டிருப்பதான விடயத்தினை மையப்படுத்தியதான செய்திகள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாக இருக்கிறது. அதுகுறித்தும் உங்களுடன் நாங்கள் இன்றைய தினம் கலந்துரையாட நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுபோல மற்றொரு முக்கியமான ஒரு விடயம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அரிசி கொள்கலனில் 15 மெட்ரிக் டன் இரும்பு தொகை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதனை சோதனையிட தவறிய அதிகாரிகளை விசாரிப்பதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருப்பதான ஒரு விடயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என்னென்ன விடயங்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன என்பது குறித்து நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுபோல மற்றொரு பிரதான விடயம் அண்மை காலமாக பேசப்பட்டிருந்த ஒரு விடயம், கோட்டாபய ராஜபக்சேவினுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தன்னுடைய கைதை தடுக்க கோருவதற்காக அவர் மனு ஒன்றை ஏற்கனவே தாக்கல் செய்திருந்தார். எனவே விசாரணை செயற்பாட்டில் தலையிட முடியாது என்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்து இந்த தள்ளுபடியினை செய்திருப்பதாக பத்திரிகை செய்திகளை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயம் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் ஆழமாக உங்களுடன் பேசியிருக்கிறோம். ஞானசார தேரருக்கு பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதோடு வெளிநாடு செல்வதற்கும் தடை பிறப்பிக்கப்பட்டிருப்பதான ஒரு செய்தியினையும் இன்றைய தின பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருக்கின்றன. அதுபோல மிக முக்கியமான ஒரு சந்திப்பு குறித்து ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. டில்வின் செல்வா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் மேற்கொண்ட சந்திப்பு குறித்து பல்வேறு தகவல்கள் பத்திரிகைகளில் வெளியாக இருக்கிறது. எனவே அதனை மையப்படுத்தி இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தி ஒன்றினை தந்திருக்கிறது. மாகாண தேர்தல் விரைவில் நடக்கும், இந்தியாவிடம் உறுதியளித்தார் டில்வின் செல்வா என்பதாக அதற்கு பத்திரிகைகள் தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அந்த விடயங்கள் குறித்தும் இன்றைய தினம் உங்களுடன் விரிவாக பேச இருக்கின்றோம். இன்னும் பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்தும் பத்திரிகைகள் செய்திகளை சுட்டிக்காட்டியிருக்கின்றன. அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பான செய்திகளுக்கு முக்கியத்துவம் வழங்கலாம் என்று நினைக்கின்றோம். தமிழன் பத்திரிகை முதற் பக்கத்தில் தந்திருக்கிறது. எரிபொருள் விலை அதிகரிப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருக்கிறது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்று முன்தினம் 30 நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகளை அதிகரித்திருக்கிறது. ஒக்டேன் 92 பெட்ரோலுடைய விலை குறித்த தகவல்களும் இப்பொழுது வெளியாக இருக்கிறது. 15 ரூபாவால் அது அதிகரிக்கப்பட்டிருப்பதுடன் அதன் புதிய விலை 414 ரூபாய் என்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. சூப்பர் டீசல் விலை 50 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருப்பதுடன் அதன் புதிய விலை 528 ரூபாவாக இருக்கிறது. 382 ரூபாவாக காணப்பட்ட ஆட்டோ டீசலுடைய விலை 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருப்பதோடு அதனுடைய புதிய விலை 392 ரூபாய் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் 475 ரூபாவாக காணப்படும் ஒக்டேன் 95 பெட்ரோல் விலையில் எந்தவித திருத்தமும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதாக அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதுகுறித்து இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையும் பிரதான தலைப்புச் செய்தி ஒன்றை தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. உலகளாவிய நெருக்கடியால் எரிபொருள் விலை உயர்வு, டீசல் லிட்டருக்கு 70 ரூபாய் மானியம் வழங்கியும் கூட்டுத்தாபனத்துக்கு நட்டம், 528 ரூபாவுக்கு கொள்வனவு செய்யும் டீசல் 392 ரூபாவுக்கு விற்பனை, ரூபாய் 136 நட்டத்தினால் 70 ரூபாவை அரசும் 66 ரூபாவை சாய்பெட்கோவும் ஏற்பு, QR முறை கடுமையாக்கப்படும் என்பதாக கூட்டுத்தாபன தலைவர் தெரிவித்திருந்த கருத்துக்களை மையப்படுத்தியதாக அதற்கு உபதலைப்புகளும் வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உலக சந்தையில் எரிபொருட்களுடைய விலை அதிகரித்திருக்கின்ற போதிலும் உள்நாட்டில் விலைகளை ஒரே தரவையில் அதிகரிக்காமல் நுகர்வோருக்கு அதிகபட்ச நிவாரணங்களை வழங்குவதால் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தொடர்ந்தும் நட்டத்தை சந்தித்து வருவதாக கூட்டுத்தாபத்தினுடைய தலைவர் DG ராஜகருணா தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் உள்ள இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற விசர ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுதே இந்த கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். பல்வேறு முக்கியமான விடயங்களை மேற்கோளிட்டு அவருடைய கருத்து அமைந்திருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக
வருவதாக இருந்தது. அது குறித்து நாங்கள் இப்பொழுது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். உலகளாவிய நெருக்கடிகள் காரணமாக எரிபொருட்களுடைய விலையை அதிகரித்திருக்கின்ற போதிலும் ஒரு லிட்டர் டீசலுக்கு 70 ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. அரசாங்கமும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் இணைந்து இந்த தீர்மானத்துக்கு வந்தன. உலக சந்தையில் மசகு எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்களுடைய விலைகள் வேகமாக அதிகரித்ததால் உள்நாட்டு சந்தையில் எரிபொருள் விலைகளை திருத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர்களால் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. ரஷ்யாவினுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தாக்குதல்கள் தொடர்ந்ததால் சுத்திகரிப்பு எண்ணெய் ஏற்றுமதி இடைநிறுத்தப்பட்டன. இதன் தாக்கங்களை உலக சந்தையில் எரிபொருள் விலைகளில் அதிகரிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் உலக சந்தையில் ஒரு பிப்பாய் பெட்ரோலுடைய விலை 75 அமெரிக்க டாலரில் இருந்து 136 டாலராகவும் ஒரு பிப்பாய் டீசலுடைய விலை 88 டாலரில் இருந்து 170 ரூபாவாகவும் அதிகரித்திருக்கிறது. 170 டாலராகவும் அதிகரித்திருக்கிறது. அதேவேளை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கொள்வனவு செய்கின்ற மொர்பான் மசகு எண்ணெய் ஒரு பீப்பாயினுடைய விலை 69 டாலரிலிருந்து 115 டாலராக அதிகரித்திருக்கிறது. உலக சந்தையில் விலைகள் இவ்வாறு அதிகரித்தாலும் உள்நாட்டில் நாங்கள் ஒரே தடவையில் விலைகளை அதிகரிக்கவில்லை. நுகர்வோருக்கு அதிகபட்ச நிவாரணத்தை வழங்க அரசாங்கமும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. உலகின் பல நாடுகளில் எரிபொருள் விலைகள் பாரிய அளவில் அதிகரித்திருக்கின்றன. உலகளவில் ஒரு லிட்டர் டீசலினுடைய சராசரி விலை 538 ரூபாயையும் விட அதிகமாக இருக்கிறது என்ற கருத்தினை அவர் தெரிவித்திருக்கின்றார். எரிபொருள் விலை அதிகரிப்பால் மக்களுக்கு ஏற்படுகின்ற அழுத்தத்தை குறைப்பதற்காக எதிர்வரும் 3 மாதங்களுக்கு அரசாங்கம் 41 பில்லியன் ரூபாயை ஒதுக்கியிருக்கிறது. இதன் அடிப்படையில் ஒரு லிட்டர் டீசலுக்கு 70 ரூபாய் மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய விலைகளின்படி ஒரு லிட்டர் டீசலை கொள்வனவு செய்வதற்கு 528 ரூபாய் செலவாகிறது. இந்த நிலையில் அது 392 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதால் ஒரு லிட்டருக்கு 136 ரூபாய் நட்டம் ஏற்படுகிறது. இதில் அரசாங்கம் 70 ரூபாய் மானியம் வழங்கினாலும் எஞ்சிய 66 ரூபாய் நட்டத்தை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமே ஏற்றுக்கொள்கிறது. பெட்ரோல் ஒரு லிட்டர் 52 ரூபாவும் சூப்பர் டீசல் ஒரு லிட்டருக்கு 53 ரூபாவும் கூட்டுத்தாபனத்துக்கு நட்டம் ஏற்படுகிறது. விமான எரிபொருள் கப்பல்களுக்கான எரிபொருள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையத்தின் லாபங்களை நிர்வகிப்பதன் மூலம் இந்த நட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்ற விடயத்தினையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த எரிபொருள் சந்தையில் செயற்படும் தனியார் நிறுவனங்கள் போட்டித்தன்மை வாய்ந்த விலைகளில் எரிபொருட்களை கொள்வனவு செய்யாதமை மற்றும் கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்களில் காணப்பட்ட குறைபாடுகள் காரணமாகவும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன. தனியார் நிறுவனங்கள் எரிபொருள் விநியோகத்தை மட்டுப்படுத்தியிருக்கின்ற நிலையில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய சந்தை பங்கு 66%லிருந்து 80% அதிகரித்திருக்கிறது. எரிபொருள் போக்குவரத்து சங்கங்களுடன் காணப்படுகின்ற பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட்டு வருகிறது. இதனால் எரிபொருள் விநியோகத்தில் எந்தவித தடையும் ஏற்படாது. தேவையற்ற வகையில் எரிபொருளை பயன்படுத்துவது நாட்டின் பெறுமதியான டாலர்களை எரிப்பதற்கு சமமானது. எரிபொருள் பயன்பாடு அதிகரிப்பது டாலர் மாற்று விகிதம் மற்றும் பொருட்கள் மற்றும் சேவைகளுடைய ஒட்டுமொத்த விலை மட்டத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் QR குறியீட்டு முறைமை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தேசிய நெருக்கடியை கூட்டாக எதிர்கொள்ளும் வகையில் அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் முடிந்தவரை சிக்கனமாக எரிபொருளை பயன்படுத்தவும். உலக சந்தையில் டீசல் விலை பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் 91% அதிகரித்திருக்கின்ற போதிலும் உள்நாட்டு சந்தையில் டீசலினுடைய விலை 39.5% மாத்திரமே அதிகரித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோன்று உலக சந்தையில் பெட்ரோலுடைய விலை 80% அதிகரித்திருக்கின்ற நிலையில் உள்நாட்டில் நேற்று விலை அதிகரிக்கப்பட்ட பின்னரும் அது 41.3% அதிகரித்திருக்கிறது. உலக சந்தையில் டீசல் விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் முன்னதாக ஒரு லிட்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கியது, பெட்ரோலுக்கு 20 ரூபாய் மானியம் வழங்கியது. எதிர்வரும் 3 மாதங்களுக்காக அரசாங்கம் ஒதுக்கியிருக்கிற 41 பில்லியன் ரூபாய் இந்த மாதம் அடுத்த மாதம் மற்றும் அதற்கும் அடுத்த மாதத்துக்காக பயன்படுத்தப்பட இருக்கிறது. ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கான செலவு 446 ரூபாயாக உள்ள போதிலும் அது 414 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதால் கூட்டுத்தாபனத்துக்கு 52 ரூபாய் நட்டம் ஏற்படுகிறது. சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றினுடைய செலவு 581 ரூபாயாக உள்ள நிலையில் அது 528 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் 53 ரூபாய் நட்டம் ஏற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உலகின் பல்வேறு நாடுகளிலும் எரிபொருள் விலை அதிகரிப்பு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர், பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் பாகிஸ்தானில் எரிபொருள் விலை 52%, பிலிப்பைன்ஸில் 60.9%, நேபாளத்தில் 37%, மியன்மாரில் 62% அதிகரித்திருப்பதான விடயங்களையும் அவர் நேற்றைய தினம் சுட்டிக்காட்டியிருந்தது நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. மிக முக்கியமான ஒரு ஊடக சந்திப்பாக இந்த சந்திப்பு பார்க்கப்பட்டிருந்தது. இதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் இன்றைய தினம் பத்திரிகை செய்திகளை சுட்டிக்காட்டியிருக்கின்றன. தினகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில்
வந்ததில் அந்த செய்திக்கு பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் கெமுனோ விஜயரத்ன இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். டீசல் விலைகள் அதிகரித்தாலும் பஸ் கட்டணங்களில் அதிகரிப்பு இல்லை என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. டீசலுக்கான விலை 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட போதிலும் பஸ் கட்டணங்கள் எதுவும் அதிகரிக்கப்பட மாட்டாது என தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் கெமுனோ விஜயரத்ன தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நேற்று ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதே இந்த கருத்து அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதேவேளை டீசல் விலை உயர்வினால் ஏற்பட்டிருக்கின்ற நட்டத்தினையும் தமது தரப்பினரை ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் அவரால் நேற்று

கடந்த அமைச்சரவை அடுத்த 3 மாதங்களுக்கு எரிபொருள் மானியத்துக்காக பல கோடிகளை ஒதுக்குவதற்காக அனுமதி அளித்திருக்கிறது என்ற விடயமும் இவர்களால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பிரதானமான பல்வேறு விடயங்களை மையப்படுத்தியதாக அவருடைய கருத்து அமைந்ததை நாங்கள் காணலாம். எனவே பஸ் கட்டணத்தை அதிகரிக்க மாட்டோம். இதனால் குறுகிய தூர பஸ் சேவை ஒன்றுக்கு நாளொன்றுக்கு 250 ரூபாயும் நீண்ட தூர சேவைகளுக்காக 1000 ரூபாயும் நட்டம் ஏற்படுகிறது. சாதாரண மக்களும் எம்மை போன்று வர்த்தகர்களும் அரசாங்க ஊழியர்களும் செலுத்துகின்ற வரிப்பணத்திலிருந்துதான் அரசாங்கம் மானியங்களை வழங்குகிறது. எமது சொந்த பணத்தையே மீண்டும் கோடிக்கணக்கில் மானியமாக ஒதுக்கிறார்கள். இது மிகவும் துயரமான நிலையாகும். இது எதிர்காலத்தில் எமது பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடைவதற்கான ஒரு முன்னறிவிப்பாக நான் கருதுகிறேன். டீசல் விலை 10 ரூபாயால் அதிகரித்ததால் எமக்கு எந்த தாக்கமும் இல்லை. அது பஸ் கட்டணத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தாது. அரசாங்கம் மானியங்களுக்காக இவ்வளவு நிதியை ஒதுக்குவதற்கு பதிலாக இந்த 10 ரூபாய் விலை அதிகரிப்பை செய்யாமல் இருந்திருக்கலாம் என்ற விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாக அவருடைய கருத்தும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் வீரகேசரிபதியுடைய முதற் பக்கங்களிலும் இது தொடர்பான பல்வேறு தகவல்களை காணக்கூடியதாக இருந்தது. பஸ் கட்டணங்களை உயர்த்த முடியாது, தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். குறிப்பாக மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்துக்கு அமைய எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அந்த விலைக்கேற்ப பேருந்து கட்டணங்களை அதிகரிக்க முடியாது என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டிருக்கிறது. மாதாந்த எரிபொருள் சூத்திரத்துக்கு அமைய நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் அமுலுக்கு வந்த இந்த விலை திருத்தங்கள் குறித்து கருத்துக்கள் வெளியிட்ட சந்தர்ப்பத்திலேயே இந்த விடயமும் குறிப்பிடப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பெட்ரோலுடைய விலை 15 ரூபாயினாலும் சூப்பர் டீசலுடைய விலை 50 ரூபாயினாலும் ஒட்டோ டீசலுடைய விலை 10 ரூபாயினாலும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 1 லிட்டர் டீசல் விற்பனையின் போது அரசாங்கத்தால் 70 ரூபாய் என்ற அடிப்படையில் நிவாரணம் அளிக்கப்பட்டிருக்கிறது. எரிபொருள் விலையேற்றம் தொடர்பில் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள், பாடசாலை மாணவர்கள், போக்குவரத்து சேவை சங்கத்தினர் மற்றும் முச்சக்கர வண்டி சங்க சாரதிகள் இந்த அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். எரிபொருள் நிவாரணத்துக்காக 4100 கோடி ரூபாய் ஒதுக்கியதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஆனால் அந்த நிவாரணம் விலையேற்றத்தின் போது வழங்கப்பட்டதாக என்பது தெரியவில்லை. இந்த முறையும் அதிசொகுசு வாகனங்களுக்குத்தான் விலை அதிகரிப்பு இல்லாமல் நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது என முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தினரும் அதிருப்தி தெரிவித்திருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவரும் இதுகுறித்து ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். எரிபொருள் மானியம் என்று கூறி ஆட்சிப்படும் முறை விட்டு இன்று நடுநிசையில் விலைகளை அதிகரிக்கிறது அரசாங்கம் என்பதாக அவருடைய கருத்து தமிழன் பத்திரிகையுடைய 3 பக்கத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். விசேட கூட்டொன்றை முன்வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதே இந்த கருத்தினை அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக அன்று ஜனாதிபதி பதவியை கைப்பற்றவும் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெறவும் உள்ளூராட்சி மன்றங்களுடைய அதிகாரத்தை பெறவும் தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் துறைமுகத்தில் இறக்கப்படுகின்ற விலையிலேயே எரிபொருட்களை பெற்றுத் தருவோம் என்று பிரஸ்தாவித்தனர். எரிபொருள் மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற வரிகள் நீக்கப்பட்டு பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திலிருந்து திரைசேரிக்கு வழங்கப்படும் பணம் நிறுத்தப்பட்டு ஊழல் மோசடி மற்றும் கமிஷன் தொகைகள் உள்ளிக்கப்பட்டு துறைமுகத்தில் இறக்கப்படும் அதே விலையிலேயே எரிபொருட்களை மக்களுக்கு பெற்றுத் தருவோம் என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் இன்று அந்த வாக்குறுதிகள் அனைத்தும் மீறப்பட்டிருக்கின்றன. இந்த அரசாங்கம் நாட்டுக்கும் மக்களுக்கும் அப்பட்டமான பொய்களையே சொல்லி அரசியலை முன்னெடுத்து 220 லட்சம் மக்களையும் ஏமாற்றி பொய்யான விடயங்களை அறிவித்து மக்களை முட்டாளாக்கியிருக்கிறது. பல பில்லியன்களை ஒதுக்கி கிட்டிய மாதங்களில் எரிபொருள் மானியங்களை பெற்றுத் தருவோம் என்று ஜனாதிபதி அண்மையில் தெரிவித்திருந்தார். அவ்வாறு பார்த்தால் இந்த சந்தர்ப்பத்திலும் ஜனாதிபதி பொய்யைத்தான் அள்ளி கொட்டியிருக்கிறார். நேற்று முன்தினம் நள்ளிரவு 12 மணி முதல் எரிபொருள் விலைகள் கூட்டப்பட்டிருக்கின்ற விடயத்தினை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்திருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறாக இருந்தாலும் இதுகுறித்து அமைச்சர் நலிந்த ஜாயதிசோர் விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். எரிபொருள் விலை உயர்வுக்கு மத்திய கிழக்கு மோதலை காரணம் என்பதாக அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டி வீரகேசரி பத்திரிகை முதற் பக்கத்தில் ஒரு செய்தியை தந்திருக்கிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவுகின்ற மோதல் நிலைமைகள் மற்றும் உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலைகளில் ஏற்பட்டிருக்கின்ற திடீர் உயர்வு காரணமாக நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஏற்படும் தாக்கத்தை குறைக்கும் நோக்கில் டீசலுக்கான நிவாரணத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. இதற்காக வரவிருக்கின்ற 3 மாத கால பகுதிக்கு திரைசேரியிலிருந்து மேலும் 41 பில்லியன் ரூபாய் ஒதுக்குவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜாயதிசே தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று வியாழக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகின்ற பொழுதே இந்த விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. உலக சந்தையில் அதிகரிக்கும் முழுமையான செலவு சுமையை நுகர்வோர் மற்றும் பொதுமக்கள் மீது உடனடியாக சுமத்துவதை தவிர்க்கும் நோக்கில் அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. இந்த நிவாரண சலுகையானது பெட்ரோல் பயன்பாட்டுக்கு வழங்கப்பட மாட்டாது. பொது போக்குவரத்து மற்றும் தொழில்துறை நடவடிக்கைகளுக்கு அத்தியாவசியமான டீசலுக்கு மட்டுமே வழங்கப்படும். கடந்த காலங்களில் உலக சந்தையில் ஏற்பட்ட எரிபொருள் விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கமும்

இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனமும் இணைந்து சுமார் 57 பில்லியன் ரூபாவை நிவாரணமாக வழங்கியிருக்கின்றன. இதன் மூலம் கடந்த 6 மாத காலத்தில் நாட்டின் எரிபொருள் நிவாரணத்திற்காக மட்டும் திரை சேரியினால் மொத்தம் 100 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை செலவிடப்பட்டிருக்கிறது. உலக சந்தையில் நிலவரங்களுக்கு அமைய உள்நாட்டில் எரிபொருள் விலை பெருமளவில் உயர்த்தப்பட்டிருந்த வேண்டிய சூழ்நிலை காணப்பட்டாலும் எரிபொருள் விலையேற்றத்தின் காரணமாக ஏனைய அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளுடைய விலைகள் மேலும் அதிகரிப்பதை தடுக்கும் நோக்கிலேயே அரசாங்கம் இந்த நிதிச்சுமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மேலும் நாட்டில் தேவையான அளவு எரிபொருள் இருப்புகள் இறக்குமதி செய்யப்பட்டு சேமிக்கப்பட்டுள்ளதனால் பொதுமக்கள் தேவையின்றி பதற்றமடையவோ அல்லது வரிசையில் நிற்க வேண்டிய அவசியமோ இல்லை. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மாதாந்த சந்தை ஆய்வுகளின் அடிப்படையில் உரிய விலை மாற்றங்கள் மற்றும் நிவாரண விகிதங்களை தொடர்ந்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் என்ற விடயத்தினையும் அமைச்சர் நளின் தச்சாதிச தெரிவித்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமான பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டி அவர் கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். இன்னும் பல செய்திகள் குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.

விளம்பரடைவலை பின்னர் சுயாதீன செய்தி பகிர்ந்தெடுத்திருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் மற்றொரு முக்கியமான விடயம் குறித்து அவதானம் செலுத்த இருக்கின்றோம். இன்றைய தினம் பத்திரிகைகளிலும் அதுபோல சமூக வலைதளங்களிலும் அதிகமாக பேசப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம் குறித்த விடயத்திற்கு தான் முக்கியத்துவம் தர இருக்கிறோம். குறிப்பாக தமிழன் பத்திரிகையும் முதற் பக்கத்தில் அந்த விடயத்தினை தந்திருக்கிறது. ரணிலின் காவலரை தாக்கிய ஊடகர் கைது, மாலை புனையில் விடுதலை என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பிரதானமான செய்தியாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் அது வெளியாக இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய பத்திரிகைகளும் அந்த செய்தியினை தந்திருக்கின்றன. குறிப்பாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு பின்வருமாறு தலைப்பிட்டிருக்கிறது. ரணிலின் பாதுகாப்பு அதிகாரி மீது தாக்குதல், ஒளிப்பதிவாளர் பிணையில் விடுவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருக்கிறது. தினகரன் பத்திரிகையும் முதற் பக்கத்தில் தந்திருக்கிறது. ரணிலின் பாதுகாப்பு அதிகாரியை தாக்கிய படப்பிடிப்பாளருக்கு பிணை என்பதாக அந்த செய்தியை சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய பாதுகாப்பு அதிகாரியின் மீது கேமராவை கொண்டு தாக்கிய சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஒளிப்பதிவாளர் கோட்டை நீதவானால் இவ்வாறு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்ற விடயம் இன்றைய தினம் முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நீதிமன்றம் நேற்று முதலாம் திகதி பிணையில் இன்று விடுவித்திருக்கிறது. அரசாங்கத்தினுடைய 166 லட்சம் ரூபாய் நிதியை தவறாக பயன்படுத்தி இங்கிலாந்துக்கு பயணம் மேற்கொண்டமை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரது முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக் ஆகியோருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு நேற்றைய தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. நேற்று முன்தினம் 30ஆம் திகதி. இதன்போது பிரதிவாதியான முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரது மனைவி மைத்ரி விக்ரமசிங்க ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார்கள். நீதிமன்ற விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறிய வேளையில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினுடைய பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் வைத்து இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பிரபுக்கள் பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்த போலீஸ் சார்ஜென்ட் ஏ எச் மகேஷ் ரஞ்சன் என்பவரின் தலையில் ஊடக நிறுவனம் ஒன்றினுடைய ஒளிப்பதிவாளர் தனது கேமராவை கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறார். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அருகிலிருந்த ஏனைய ஊடகவியலாளர்களுடைய கேமராவிலும் பதிவாகியிருந்ததோடு குறித்த காணொலியையும் சமூக வலைதளங்களிலும் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சம்பவத்தில் காயமடைந்த போலீஸ் சார்ஜென்ட் ஏ எச் மகேஷ் ரஞ்சன் போலீஸ் முறைப்பாடு செய்ததை அடுத்து நாராயண்பட்டி பகுதியில் உள்ள போலீஸ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். குறித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்திருந்த நிலையில் சம்பவத்தன்று அதாவது 30ஆம் திகதி போலீசாரால் விடுக்கப்பட்ட அழைப்பாணைக்கு அமைய நேற்றைய தினம் 3ஆம் திகதி சட்டத்தரணி ஒருவருடன் கொம்பனி தெரு போலீஸ் நிலையத்தில் முன்னிலையான குறித்த ஒளிப்பதிவாளரை போலீசார் கைது செய்திருந்தனர். தொடர்ந்து சந்தேக நபர் கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் கொம்பனி தெரு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் என்பதாக அந்த செய்தி தெரிவிக்கிறது. அதுபோல மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் அடுத்ததாக பார்க்க இருக்கிறோம். தினகரன் பத்திரிகை முதற் பக்கத்தில் அந்த செய்தியை தந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அரிசி கொள்கலனில் 15 மெட்ரிக் டன் இரும்பு தொகை கண்டுபிடிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனைய பத்திரிகைகளும் அது குறித்த தகவல்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. லங்காதீப பத்திரிகையும் அதனை முதற் பக்கத்தில் தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அரிசியை இறக்குமதி செய்வதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு அறிவித்து நாட்டிலிருந்து ஒரு தொகை இரும்பை ஏற்றுமதி செய்வதற்கு தயார்படுத்தப்பட்டிருந்த சுங்கத்திணைக்கள் அதிகாரிகளால் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. சந்தேகத்திற்கு இடமான மேற்படி கொள்கலனை சோதனையிட்ட பொழுது அதில் 15 மெட்ரிக் டனுக்கும் அதிகமான இரும்புகள் உள்ளமை கண்டறியப்பட்டதாக சுங்க ஊடக பேச்சாளர் சுங்க பணிப்பாளருமான சந்தன புஞ்சேகிவா தெரிவித்திருக்கிறார். குறித்த கொள்கலனில் சந்தேகம் கொண்டிருந்த சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிடுவதற்காக அதனை தடுத்து வைத்திருந்தனர். போலீசாரும் இதற்காக நீதிமன்ற அனுமதியை பெற்றிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் பிரகாரம் போலீசாரின் மேற்பார்வையின் கீழ் நேற்று கொழும்பு இங்குருக்கடை சந்தை அருகில் இருக்கின்ற துறைமுக நுழைவு பாதையை அண்மித்த பகுதியில் வைத்து இந்த கொள்கலன் சோதனையிடப்பட்டிருக்கிறது. கொள்கலன் மற்றும் அதிலிருந்த இரும்பு தொகை தொடர்பில் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் சுங்கத்துறையும் போலீஸ் திணைக்களமும் இணைந்து முன்னெடுக்கவிருப்பதாக சுங்கத்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். இந்த கொள்கலனை சோதனையிட தவறிய அதிகாரிகளை விசாரிக்க உத்தரவு என்பதாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. முதற் பக்கத்தில் கொழும்பு துறைமுகத்தில் சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை ஏற்றி வந்ததாக சந்தேகப்படுகின்ற 2 கொள்கலன்கள் குறித்து நடவடிக்கை எடுப்பதில் அலட்சியமாக செயற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மீது விசாரணை நடத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் போலீஸ் மாதிபர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஏதேனும் ஒரு தரப்பினருக்கு சாதகமான சூழலை உருவாக்கும் நோக்கில் போலீஸ் அதிகாரிகளோ அல்லது ஏனைய துறை அதிகாரிகளோ செயற்பட்டுள்ளனரா என்பது பற்றியும் ஆராயுமாறு போலீஸ் மாதிபர் உத்தரவிட்டிருக்கிறார். இவ்வாறு தவறிழைத்தமைக்கான ஆதாரங்கள் இருப்பின் உரிய போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டிருக்கின்ற தகவல்களை மேற்கோள் காட்டி அந்த செய்தி பிரசுரமாயிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இந்த இரும்புகளை ஏற்றி சென்ற கொள்கலன் அல்ல, இது ஒரு வேறு
கொள்கலன்களை விசாரிக்க தவறியவர்களுக்கு எதிராகத்தான் இவ்வாறு விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி அன்று கொழும்பு துறைமுகத்திலிருந்து ஒரு கொள்கலனில் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் குறித்து பரப்பப்பட்ட தவறான தகவல்களுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே இந்த ஊடக அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத போதைப் பொருட்களை கொண்ட 2 கொள்கலன்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு கொழும்பு துறைமுக முனையத்தில் இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருந்தன. எனவே அவ்வகையான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருந்தும் கூட தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்படாமை குறித்துதான் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி சிரேஷ்ட போலீஸ் அதிபர் ரன்மால் கொடித்துவக்கு இந்த தகவல் கிடைத்ததாக போலீஸ் பிரிவு தெரிவித்திருக்கிறது. இந்த தகவலை அதே தினத்தில் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு போலீஸ் மா அதிபர் தெரிவித்திருந்தார். இருப்பினும் அந்த தகவலின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்ட விதம் குறித்து பின்னர் அதிருப்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் குறைபாடுகள் காணப்பட்டதாகவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும் போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து உள்ளக விசாரணை நடத்துமாறு விசேட விசாரணை பிரிவுக்கு சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பாக விசேட போலீஸ் விசாரணை பிரிவின் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சமர்ப்பிக்கப்பட்ட இடைக்கால அறிக்கையில் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் கொடித்துவுக்கு ஆரம்பத்தில் கிடைத்த தகவலை கையாள்வதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தங்களுடைய கடமைகளை செய்வதில் தவறியதாகவும் அலட்சியமாக செயற்பட்டதாகவும் கண்டறியப்பட்டிருக்கிறது. எனவே இதனை மையப்படுத்தியதாகவே இந்த விடயமும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரதானமாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். அடுத்ததாக நாங்கள் மற்றும் ஒரு பிரதான விடயம் குறித்து பேச இருக்கிறோம். இன்றைய தினம் அனைத்து பத்திரிகைகளும் பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த விடயத்தினை தந்திருக்கின்றன. கைதை தடுக்க கோரும் கோட்டாவினுடைய மனு தள்ளுபடி, விசாரணை செயற்பாட்டில் தலையிட முடியாது, மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவிப்பு என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை அது தொடர்பான பிரதான தகவலை இன்றைய தினம் பத்திரிகைகளில் சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய பத்திரிகைகளும் அது குறித்த தகவல்களுக்கு பிரதான தலைப்பு வழங்கியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகையும் அந்த செய்தி தந்திருப்பதை நாங்கள் காணலாம். அத்தரங்கோட்ட கண்ணேபா கோட்டாபய ரீட் பெட்சம் இவத்தட்ட என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காரணம். அருணா பத்திரிகையும் அது தொடர்பான தகவலை தந்திருக்கிறது. தினமின பத்திரிகையும் பிரதான தலைப்பாக அதனை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த விடயங்கள் குறித்து நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுத்து உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தாக்கல் செய்த ரிட் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமல் தள்ளுபடி செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று 1ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்துடைய உத்தரவை சவாலுக்குட்படுத்தி உயர் நீதிமன்றில் மேன்முறையீடு செய்ய கோட்டாபய ராஜபக்சே எதிர்பார்த்துள்ளதாக அவரது சட்டத்தரணி நீதிபதிகள் குழா முன்னிலையில் அறிவித்திருந்தனர் என்பதாகவும் அந்த செய்தி மேலதிக தகவல் ஒன்றையும் இணைத்திருக்கிறது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ரொஹான் தாபே சூரிய மற்றும் நீதியரசர் சரத் திசாநாயக் ஆகியோர் அடங்கிய நீதியரசர் குழாம் இந்த ரிட் மனுவை பரிசீலித்து உத்தரவு பிறப்பித்தது. இதன்பொழுது மனுதாரரால் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவை தள்ளுபடி செய்வதாக மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி ரொஹான் தாபே சூரிய அறிவித்திருந்தார். மிக முக்கியமான ஒரு செய்தியாக, மிக முக்கியமான விடயமாக இந்த விடயம் அண்மை காலமாக பேசப்பட்டிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த விடயமும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் முக்கியமான செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து தெரிவித்த நீதிபதி ரொஹான் தாபே சூரிய, குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்டு வரும் விசாரணை தொடர்பில் தான் கைது செய்வதை தடக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கூறப்பட்டிருக்கிறது என்பது விடயமும் அதில் பேசப்பட்டிருந்தது. இவை குற்றவியல் நீதி செயற்பாட்டை முன்னெடுத்து செல்வது தொடர்பாகவும் இதில் அதிகமான விடயங்கள் பேசப்பட்டிருந்தன. இந்த விசாரணைகளை நடத்துவதற்கு அவசியமாகவும் இந்த சம்பவம் தொடர்பில் மனுதாரரிடம் இதுவரை வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை, இவ்வாறான பின்னணியில் விசாரணை செயற்பாட்டில் தலையிட நீதிமன்றம் விரும்பவில்லை, அவ்வாறு தலையிட்டால் குற்றவியல் நீதி செயல்முறைகளை முன்னெடுத்து செல்ல முடியாமல் போய்விடும், ஆகையால் இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கான அறிவித்தலை பிறப்பிப்பதை நிராகரிப்பதாக அறிவித்திருந்தார். இந்த உத்தரவு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மனுதாரரான கோட்டாபய ராஜபக்ச சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரொபேஷ்டி சில்வா அரசியலமைப்பு விதிகளுக்கு அமைய நேற்று அறிவிக்கப்பட்ட இந்த உத்தரவை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ய தமது சேவை பெறுநர் எதிர்பார்ப்பதோடு அந்த மேன்முறையீட்டை சமர்ப்பிப்பதற்கான அனுமதியை பெறுவதற்கான விடயங்களை சமர்ப்பிக்க அனுமதி அளிக்குமாறு கோரியிருந்தார். மன்றில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிபதிகள் குலாம் குறித்த மேன்முறையீட்டை சமர்ப்பிப்பதற்கான விடய சமர்ப்பிப்புகளை எதிர்வரும் 9ஆம் தேதி மேற்கொள்ளுமாறு மனுதாரர் தரப்பிற்கு உத்தரவிட்டிருக்கிறது என்பதாகவும் அந்த செய்தி சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல ஞானசார தேரருக்கு பகிரங்க படியானை வெளிநாடு செல்வதற்கும் தடை உத்தரவு என்பதாக மற்றும் ஒரு நீதிமன்ற நடவடிக்கையை மையப்படுத்தியதான செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை அதனை முதற் பக்கத்தில் தந்திருக்கிறது. நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற பொதுபல சேனா அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் கலகுடாத்தே ஞானசார தேரரை
கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று முதலாம் தேதி பகிரங்க பிடியாணை பிறப்பித்திருக்கிறது. இதற்கு மேலதிகமாக ஞானசார தேரருக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவு குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கு அறிவிக்குமாறும் போலீஸ் அதிபர் ஊடாக பிடியாணை உத்தரவை நடைமுறைப்படுத்துமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்ற தகவல்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் ஒரு மிக முக்கியமான செய்தியாக இந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாகியிருக்கிறது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி மாயாதுனே கொரையா மற்றும் நீதிபதி லக்மாலி கருணாநாயக்க ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமாதிபர் சார்பில் மன்றில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ரஜித பெரேரா விடயங்களை முன்வைக்கையில் பிரதிவாதியான ஞானசார தேரரை கைது செய்வதற்காக முன்னர் பிறப்பிக்கப்பட்ட பிடியாணை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு குற்றப்பிரிவு மற்றும் புலனாய்வு சேவைகளுக்கு அறிவிக்கப்பட்டு அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் அந்த பிடியாணையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான அறிக்கை ஒன்றும் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 29ஆம் தேதி ஞானசார தேரர் கொழும்பு நீதிமன்ற வளாகத்துக்கு வருகை தந்திருந்ததாக தகவல் கிடைத்திருந்த பொழுதிலும் அதன் பின்னர் அவரை பற்றிய எவ்வித தகவல்களும் வெளிவரவில்லை. அதனைத் தொடர்ந்து ஞானசார தேரர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுர மெத்திகூட எனது சேவை பெறுநர் சுகயினம் காரணமாக சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்ற போதிலும் தற்போதைய நிலையில் அவரிடமிருந்து தமக்கு எவ்வித அறிவுறுத்தல்களும் கிடைக்கவில்லை. எனினும் அவர் சுகவீனம் உற்றிருப்பதை உறுதிப்படுத்தும் மருத்துவ அறிக்கை ஒன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி சட்டத்தரணி சுட்டிக்காட்டியிருந்தார். இதேவேளை காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகுடவினுடைய மனைவியான சந்தியா எக்னலிகுட சார்பில் ஆஜரான சட்டத்தரணி அஸ்திக தேவேந்திர விடயங்களை முன்வைக்கையில் இந்த வழக்கு விசாரணையில் எனது சேவை பெறுநரும் முன்னிலையாகி விடயங்களை முன்வைப்பதற்கு அனுமதி அளிக்குமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார். எனினும் இது நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான வழக்கு என்பதால் இந்த தருணத்தில் மூன்றாம் தரப்பினருடைய தலையீடுகள் குறித்து பரிசீலிக்க நீதிமன்றம் எதிர்பார்க்கவில்லை என நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். ஜனாதிபதி பொது மன்னிப்பு ரத்து செய்யப்பட்ட ஞானசார தேரருக்கு எதிரான சிறை தண்டனையை நடைமுறைப்படுத்துமாறு கோரி சட்டம் அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட நகர்த்தர் பத்திரம் கடந்த செப்டம்பர் 29ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஞானசார தேரர் நீதிமன்றில் ஆஜராகியிருக்க அன்றைய தினம் அவர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணியான ஞானசார தேரர் சுகவினமுற்று ஓய்வெடுத்து வருவதாக தெரிவித்து கால அவகாசம் கோரியிருந்த பொழுதிலும் இது ஒரு குற்றவியல் வழக்கு என்பதால் பிரதிவாதியான நீதிமன்றத்தில் ஆஜராகாத நிலையில் பிடியாணை பிறப்பிக்குமாறு அரசு சட்டத்தரணி சஜித் பண்டார மன்றில் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார். அதற்கமைய நேற்றைய தினம் மன்றில் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களை பரிசீலித்த நீதிபதிகள் அமர்வு ஞானசார தேரரை கைது செய்யுமாறு பகிரங்க பிடியாணையும் பயண தடையும் விதித்து உத்தரவிட்டிருக்கிறது. இதேவேளை ஞானசார தேரரை அக்டோபர் 3ஆம் தேதி அதாவது நேற்று கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு கடந்த 29ஆம் தேதி நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்பதாகவும் அந்த செய்தி சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருப்பதையும் நாங்கள் காணலாம். அதுபோல நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் அவதானம் செலுத்த இருக்கின்றோம். அதாவது நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான மற்றொரு செய்தி தினகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. பி பி ஜாயசுந்தரவிடம் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணை, வீட்டிற்கு சென்று 4 மணித்தியாலம் வாக்குமூலம் என்பதாக தினகரன் பத்திரிகையில் அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்தியினை தந்திருக்கிறது. ஏபஸ் ஊழல் வழக்கு பி பி ஜாயசுந்தரவிடம் 4 மணி நேரம் விசாரணை என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய ஏபஸ் விமான கொள்வனவு கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விரிவான விசாரணைகளின் ஒரு பகுதியாக முன்னாள் ஜனாதிபதியினுடைய செயலாளரும் நிதியமைச்சருடைய முன்னாள் செயலாளருமான கலாநிதி பி பி ஜாயசுந்தரவிடம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இவ்வாறு விசாரணைகளை முன்னெடுத்திருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து இந்த விசாரணை இடம்பெற்றிருப்பதாகவே தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அதுபோல ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் நேற்று வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள். நிக்கவரட்டியவில் உள்ள அவரது இல்லத்துக்கு நேரில் சென்று ஆணைக்குழுவுடைய அதிகாரிகள் சுமார் 4 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடத்தி இந்த வாக்குமூலத்தை பெற்றிருக்கிறார்கள். 2009 செப்டம்பர் முதல் 2015 ஜனவரி வரையிலான காலத்தில் ஜெயசுந்தர நிதி அமைச்சர் மற்றும் திரைசேரியினுடைய செயலாளராக பணியாற்றிய பொழுது குறித்த சர்ச்சைக்குரிய ஏபஸ் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதால் அதனுடன் தொடர்புடைய முக்கிய தீர்மானங்கள் குறித்து ஆணைக்குழு கவனம் செலுத்தியிருக்கிறது. இதேவேளை ஏபஸ் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற நிதி செலவை குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சந்தக நபராக பெயரிடப்பட்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஏற்கனவே விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கின்ற பின்னணியில் ஜெயசுந்தரவிடம் பெறப்பட்டிருக்கின்ற இந்த வாக்குமூலமானது வழக்கினுடைய புலனாய்வு விசாரணைகளில் முக்கியமானதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த விசாரணைகள் குறித்த முடிவுகள் எவ்வாறு அமையப்போகிறது என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுபோல மற்றொரு விடயம் குறித்தும்
இன்றைய தினம் பத்திரிகைகள் செய்திகளை தந்திருக்கின்றன. மனுஷ நாணயக்காரவிடம் 3 மனுத்தியாலங்கள் வாக்குமூலம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாகியிருக்கிறது. முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார நேற்று 1 சுமார் 3 மனுத்தியாலங்கள் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிலிருந்து வெளியேறியிருந்தால் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற விசாரணை ஒன்றுக்கு அமைவாக வாக்குமூலம் வழங்குவதற்காகவே முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார நேற்றைய தினம் காலை மலலசேகர மாவட்டத்தை கொழும்பு 7 அமைந்திருக்கின்ற லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு வந்திருந்தார். அது தொடர்பான பல்வேறு தகவல்களை நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. எனவே அந்த விசாரணை குறித்த பல்வேறு தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக இந்த விசாரணை குறித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுடைய அதிகாரிகளால் சுமார் 3 மணித்தாரங்கள் வரை அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதுபோலவே இந்த வாக்குமூலங்கள் விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு வாக்குமூலம் பதிவு செய்யும் நடவடிக்கைகள் நிறைவு பெற்ற நிலையிலேயே முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார ஆணைக்குழு வளாகத்திலிருந்து வெளியேறினார். ஆணைக்குழுவால் ஏற்கனவே விடுக்கப்பட்ட அழைப்பு தொடர்பாகவே அழைப்பாணையின் பேரிலேயே நேற்றைய தினம் அவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் பிரசன்னமாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்பதாகவும் அந்த விடயம் இன்றைய தினம் சுட்டிக்காட்டப்பட்டதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தியாக அந்த செய்தி பிரசனமாகியிருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் குறித்து நாங்கள் தொடர்ந்து பேசலாம் இந்த விளம்பர அடிவழியின் பின்னர்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

புலம்படைவுளையின் பின்னர் சுயாதீன செய்தி பாடுவதற்கும் அடுத்ததாக நாங்கள் மற்றொரு செய்தி குறித்து அவதானம் செலுத்த இருக்கின்றோம். வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அந்த செய்தி நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இந்தியா இலங்கையினுடைய நம்பிக்கைக்குரிய பங்காளி டில்வினிடம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அறிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். தமிழன் பத்திரிகையிலும் அது குறித்த செய்தி வெளியாக இருக்கிறது. மாகாண தேர்தல் விரைவில் நடக்கும், இந்தியாவிடம் உறுதியளித்தார் டில்வின் செல்வா. ஜெய்சங்கருடன் நடந்த சந்திப்பில் திட்டவட்டம் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை உட்பக்கத்திலும் அது குறித்த செய்தியை காணலாம். இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் டில்வின் செல்வா குழுவினர் சந்திப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். நம்பிக்கைக்குரிய பங்காளி என்ற வகையில் இலங்கையினுடைய முன்னேற்றத்துக்கும் செழுமைக்கும் இந்தியா தொடர்ந்தும் ஆதரவளிக்கும். மக்கள் விடுதலை முன்னணி பொதுச் செயலாளர் டில்வின் செல்வாவுடன் சந்திப்பு இரு நாடுகளுடைய ஆழமான நட்பை மேலும் வலுப்படுத்தியிருக்கிறது என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிற மக்கள் விடுதலை முன்னணி பொதுச் செயலாளர் டில்வின் செல்வா உட்பட பிரதிநிதிகள் குழுவினர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை நேற்று சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த சந்திப்பு குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தன்னுடைய உத்தியோகபூர்வ எக்ஸ் வலைதளத்தில் கருத்துக்களை பதிவிட்டிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. மிக முக்கியமான பல்வேறு விடயங்கள் குறித்து அவருடைய கருத்து அமைந்திருந்ததையும் நாங்கள் காணலாம். குறிப்பாக மக்கள் விடுதலை முன்னணி பொதுச் செயலாளர் டில்வின் செல்வா மற்றும் அவரது பிரதிநிதிகள் குழுவினரை சந்தித்து மகிழ்ச்சி அடைகிறேன். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஆழமான மற்றும் வலுவான நட்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது என்பதாக அவருடைய ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார். நம்பிக்கைக்குரிய பங்காளி என்ற வகையில் இலங்கையினுடைய முன்னேற்றத்துக்கும் செழுமைக்கும் இந்தியா தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் என்பதாகவும் அவர் பதிவேற்றம் செய்திருக்கிறார். இதேவேளை உலகளாவிய ரீதியில் அதிகரித்து வருகின்ற நெருக்கடி நிலைமைகளுக்கு மத்தியில் இலங்கை இந்தியா எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய பொதுவான நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. இலங்கையில் இந்திய முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான கலாச்சார உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இதன்பொழுது கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற சந்திப்பையும் நினைவு கூர்ந்தவாறு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள் நல்ல முறையிலும் பலமாகவும் வளர்ச்சியடைந்து வருவது குறித்தும் விரிவாக கலந்தாலோசிக்கப்பட்டது. குறிப்பாக தொழில்நுட்ப வளர்ச்சி ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு எவ்வாறு பங்களிக்கிறது என்பது குறித்து இதன்போது கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருந்தன. அரசியல் கட்சிகள் என்ற ரீதியில் பொதுமக்களுடனும் இளைஞர் சமூகத்துடனும் நெருக்கமாக செயற்பட்டு தொடர்ச்சியான தொடர்பாடலை பேணுவதன் அவசியமும் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை இனங்கண்டு அவற்றுக்கு விரைவான தீர்வுகளை வழங்குவதன் அவசியமும் இதன் பொழுது பரிமாறப்பட்டிருக்கிறது. இந்த இலக்குகளை அடைவதற்காக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருநாட்டு அரசியல் கட்சிகளுக்கும் இடையில் அனுபவங்களையும் அறிவையும் பரிமாறிக்கொள்வதன் முக்கியத்துவம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் உலகளாவிய ரீதியில் அதிகரித்து வருகின்ற நெருக்கடி நிலைமைகளுக்கு மத்தியில் இரு நாடுகளும் எதிர்கொள்கின்ற சவால்கள் மற்றும் எதிர்காலத்தில் மேற்கொள்ளக்கூடிய பொதுவான நடவடிக்கைகள் குறித்தும் இந்த சந்திப்பின் பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதாகவே செய்திகள் பிரசுரமாகியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இத்தொடர்பாக இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையிலும் ஒரு செய்தி பிரசுரமாகியிருந்தது. நம்பிக்கையான கூட்டாளியாக இலங்கைக்கு இந்தியா தொடர்ந்தும் ஆதரவளித்தே தீரும், டில்வின் செல்வாவிடம் ஜெய்சங்கர் உறுதி என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். இந்த சந்திப்பின் பொழுது இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக கருத்துக்களும் பேசப்பட்டிருப்பதான செய்தியே தமிழன் பத்திரிகை முதற்பக்கத்தில் தந்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. புதுடெல்லிக்கு சென்று இந்திய அமைச்சரும் டில்வின் செல்வா தலைமையிலான இலங்கை குழுவினருக்கும் இடையிலான சந்திப்பு நடைபெற்றிருந்தது. இலங்கையினுடைய ஜனதா விமுக்தி பெரமனுடைய பொதுச் செயலாளர் டில்வின் செல்வா மற்றும் அவரது குழுவினரையும் சந்தித்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி எனவும் ஆழமான நட்பு முறையை பலப்படுத்துவது குறித்து நல்லதொரு கலந்துரையாடல் நடைபெற்றதாகவும் ஒரு நம்பகமான பங்காளியாக இலங்கையின் முன்னேற்றத்துக்கும் செழிப்புக்கும் இந்தியா இப்போதும் ஆதரவளிக்கும் என்பதாகவும் ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டியிருக்கின்ற விடயங்களையும் அந்த பத்திரிகையும் இதில் தந்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலதான் இலங்கையில் தமிழருக்கான அரசியல் தீர்வு புதிய அரசியலமைப்பு குறித்து அமைச்சர் ஜெய்சங்கர் டில்வினிடம் கரிசனையாக இந்த சந்திப்பில் வினவியதாகவும் அறிய முடிந்த தகவல்களை மேற்கோள் காட்டிய அந்த தகவல் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எவ்வாறாயினும் நீண்டகாலம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்ற மாகாண தேர்தலை நடத்த இலங்கை அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கும் என டில்வின் செல்வா இங்கு உறுதியளித்திருக்கிறார். கட்டம் கட்டமாக மாகாண தேர்தலை நடத்துவதற்கு ஆலோசிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன்போது தமிழர் சரிந்து வாழும் பகுதிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் டில்வின் செல்வா மேலும் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாயிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல அடுத்ததாக மற்றொரு முக்கியமான விடயம் குறித்து நாங்கள் அவதானம் செலுத்தியிருக்கின்றோம். இன்றைய தினம் அனைத்து பத்திரிகைகளும் இது குறித்த செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன. வீரகேசரி பத்திரிகையுடைய ஆறாம் பக்கத்தில் டிஜிட்டல் கையொப்பம் காகிதமற்ற சுங்க ஆவண செயலாக்க முறைமை ஆரம்பம் என்பதான ஒரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல காலை முரசு பத்திரிகையிலும் அது குறித்த ஒரு பிரதான செய்தி முதற் பக்கத்தில் பிரசுரமாயிருந்ததை நாங்கள் காணலாம். அது குறித்து நாங்கள் இப்பொழுது பிரதானமாக அவதானம் செலுத்த இருக்கின்றோம். முக்கியமான ஒரு செய்தியாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. காகிதமற்ற சுங்க ஆவண செயலாக்க முறைமை ஜனாதிபதி செயலாளர் தலைமையில் ஆரம்பம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கை சுங்கத்தினுடைய சிறப்பான மாற்றத்திற்காக ஜனாதிபதி அலுவலகத்தில்
நிறுவனத்தினுடைய வருமான நிர்வாகம், மறுசீரமைப்பு மற்றும் நவீனமயப்படுத்தல் பிரிவு மற்றும் இலங்கை சுங்கம் இணைந்து அறிமுகப்படுத்தியிருக்கின்ற டிஜிட்டல் கையொப்பம் மற்றும் காகிதமற்ற சுங்க ஆவண செயலாக்க முறைமையை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் நிஷாந்த் ஜாயவிர மற்றும் ஜனாதிபதியுடைய செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக் ஆகியோருடைய தலைமையில் இலங்கை சுங்க கேட்போர் கூட்டத்தில் நேற்று உத்தியோகபூர்வமாக நடைபெற்றிருந்தது. அதன்படி பெற்று முதல் அனைத்து இறக்குமதியாளர்களுக்கும் தமது சுங்க ஆவணங்கள் மற்றும் ஏனைய தொடர்புடைய ஆவணங்களை செல்லுபடியாகும் டிஜிட்டல் கையொப்பத்துடன் சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் பழைய முறையில் சமர்ப்பிக்கப்படும் சுங்க ஆவணங்களை ஏற்றுக்கொள்வது இனிமேலும் இடம்பெற மாட்டாது என்பதாகவும் இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த டிஜிட்டல் கையொப்பம் மற்றும் காகிதமற்ற சுங்க ஆவண செயலாக்க முறைமை மூலம் சுங்க அனுமதி செயல்முறையின் கீழ் மிகவும் செயல்திறனுள்ள, வேகமாக மற்றும் வெளிப்படைத்தன்மை வாய்ந்த சேவைகளை வழங்க முடியும். அதன் மூலம் முறைகேடுகள் மற்றும் ஊழல்களுக்கான வாய்ப்புகளை குறைக்க முடியும். தற்போது இந்த செயல்முறையில் 1144 நிறுவனங்கள் இணைந்திருக்கின்றன என்பதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதியுடைய சிரேஷ்ட மேலதிக செயலாளர் சீவலி அருங்கொட, டிஜிட்டல் பொருளாதார அமைச்சினுடைய செயலாளர் வருணஸ்ரீ தனபால, திரைசேரி மற்றும் பிரதி செயலாளர் டி ஜே செனவிரத்ன உள்ளிட்ட பல அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்ததான தகவல்களையும் நாங்கள் பிரதானமான செய்திகளாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் அவதானம் செலுத்த இருக்கின்றோம். குறிப்பாக நேற்றைய தினம் மிக முக்கியமான ஒரு செய்தியாக இந்த செய்தியும் இடம்பெற்றிருந்தது. மாளிகாவத்தையில் காதல் விவகார மோதலில் இளைஞர்கள் இருவர் உயிரிழப்பு, மூவர் காயம் என்பதாக அதற்கு இன்றைய தினம் பத்திரிகைகள் தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். வீரகேசரி பத்திரிகை முதற் பக்கத்தில் அந்த செய்தியை தந்திருக்கிறது. கொழும்பு மாளிகாவத்தி பகுதியில் காதல் விவகாரம் ஒன்றில் காரணமாக இளைஞர் ஏற்பட்ட கத்திக்குத்து சம்பவத்தில் இரு இளைஞர்கள் உயிரிழந்துடன் மேலும் மூவர் காயமடைந்திருப்பதாகவே அந்த செய்தி சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மாளிகாவத்தி பிரதேசத்தை உலுக்கிய ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் பதிவாக இருக்கிறது. இந்த சம்பவம் கடந்த 29 இரவு மாளிகாவத்தி பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. யுவதி ஒருவர் மீது காதல் உறவில் இருந்ததாக தெரிவிக்கப்படும். இரு இளைஞர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு முற்றிய நிலையில் அது கத்திக்குத்து தாக்குதலாக மாறியிருக்கிறது. இதன்பொழுது குறித்த யுவதிக்காக மோதலில் ஈடுபட்ட இரண்டு இளைஞர்களும் ஒருவரையொருவர் கூர்மையான ஆயுதத்தினால் தாக்கி கடுமையான காயங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மோதலை விளக்க முற்பட்ட இளைஞர்கள் ஒரு சிலரும் இதன்பொழுது கத்திக்குத்து தாக்குதலுக்கு இலக்காகியிருக்கிறார்கள். சம்பவத்தில் கடுமையான காயங்கள் இரு இளைஞர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள். மோதலில் மாளிகாவத்தி பகுதியைச் சேர்ந்த 19 மற்றும் 20 வயதுடைய இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் இதன்பொழுது காயமடைந்த 3 இளைஞர்கள் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவம் தொடர்பாக மாளிகாவத்தி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதுகுறித்து என்ன சொல்வது என்று தெரியவில்லை. இருந்தாலும் பொறுப்பு வாய்ந்தவர்களாக, எதிர்கால தலைவர்களாக வாழ வேண்டியவர்கள் இவ்வகையான விடயங்களின் மூலம் உயிர்களை மாய்த்துக் கொள்வது, இவ்வகையான தீவிரமான செயல்களில் இறங்குவது என்பது வருத்தப்படக்கூடிய விடயமாகவே பார்க்கப்படுகிறது. ஆசிரியர்கள் அதுபோல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் குறித்து மிக அவதானமாக செயற்பட வேண்டிய காலம் இது என்பதுதான் எங்களால் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. அதுபோல நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். போலீஸ் அதிகாரிகளுடைய இடமாற்றங்கள் ரத்து என்பதான ஒரு செய்தி இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் போலீஸ் அதிகாரிகள் பலரின் இடமாற்றங்களை தேசிய போலீஸ் ஆணைக்குழு ரத்து செய்திருக்கிறது. இதுகுறித்த கோரிக்கையை போலீஸ் மா ஆணைக்குழுவிடம் போலீஸ் மா அதிபர் விடுத்திருக்கிறார். இதன்படி நேற்று 3 நடைபெற்ற ஆணைக்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவே தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தியாக இந்த செய்தி இன்றைய தின பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கிறது. போதைப் பொருள் தடுப்பு பிரிவை சேர்ந்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரன்மல் குடித்துவக்கம் மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினுடைய பிரதி போலீஸ் மா அதிபர் அசோக தர்மசேன ஆகியோருடைய இடமாற்றங்களும் உடனடியாக ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவே இந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. இதற்கமைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் பணிப்பாளர், 2 போலீஸ் பரிசோதகர்கள் மற்றும் பெண் போலீஸ் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட ஒரு குழுவினரின் இடமாற்றங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக இந்த செய்தி சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணலாம். இணையவழி கடன் நிறுவனங்களுடைய அதிக வட்டி சுரண்டல் நடவடிக்கை, நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு தீவிர விசாரணை என்பதான ஒரு செய்தியையும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. சமூக வலைதளங்களிலும் மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாகவும் இது அமைந்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இணையவழி மூலம் உடனடி கடன் பெறும் வாடிக்கையாளர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் நிறுவனங்களால் அதிக வட்டி அறவிடப்படுவது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்திருக்கிறது. சமூக ஊடக விளம்பரங்கள் மற்றும் கையடக்க தொலைபேசி செயலிகள் மூலம் இணையதளம் வாயிலாக உடனடி கடன்களை வழங்கி அவற்றை மீளப்பெறும் பொழுது
அதிக வட்டி வீதங்களை அறிவிட்டு வாடிக்கையாளர்களை பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் கடன் பெறுபவர்கள் குறித்த நிறுவனங்களுடைய நிபந்தனைகள் தொடர்பாக முறையான புரிதல் இன்றி கடன்களை பெறுவதனாலேயே இத்தகைய சிக்கல்களுக்கு முகம் கொடுக்கின்றனர் என கண்டறியப்பட்டிருக்கிறது. குறித்த செயலிகளின் நிபந்தனைகளில் கடன் தொகையை மீள அறவிடும் நடைமுறைகள் மற்றும் இதன் மூலம் ஏற்படும் அனைத்து அபாயங்களையும் கடன் பெறுபவரை முழுமையாக ஏற்க வேண்டும் என தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனினும் பொதுமக்கள் நிபந்தனைகளை சரியாக வாசித்து விளங்கிக் கொள்ளாமல் இந்த செயலிகளை பதிவிறக்கம் செய்து உடனடியாக கடன்களை பெற்று வருகிறார்கள். எனவே இணையதளம் ஊடாக கடன்களை பெறுகின்ற பொழுது பொதுமக்கள் மிகவும் அவதானமாகவும் தெளிவான புரிதலுடனும் செயற்படுவதன் மூலம் ஏற்படும் அசௌகரியங்களை தவிர்த்துக் கொள்ள முடியும் என போலீசார் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இணையதளம் வாயிலாக கடன் வசதிகளை பெற விரும்பும் நபர்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினுடைய நிபந்தனைகளை சரியாக புரிந்து கொண்ட பின்னரே கடன்களை பெற வேண்டும். இதன் மூலம் நிகழக்கூடிய நிதி இழப்புகள் மற்றும் அசௌகரியங்களை தவிர்க்க முடியும் என்பதால் பொதுமக்கள் இதுகுறித்து விழிப்புடன் செயற்படுமாறு போலீசார் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் என்ற விடயத்தினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குடிநீர் போத்தலை அதிக விலைக்கு விற்ற உணவகத்துக்கு 10 லட்சம் அபராதம் என்பதான ஒரு செய்தி நியம் இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையின் உட்பக்கத்தில் நாங்கள் காணலாம். அதிகபட்ச சில்லறை விலையை மீறி குடிநீர் போத்தலை விற்பனை செய்தமைக்காக பம்பலப்பட்டி பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு 1 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு 4 காலி வீதியில் அமைந்திருக்கின்ற குறித்த நிறுவனத்துக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இந்த அபராதத்தை விதித்திருக்கிறது. இந்த செய்தி இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையின் 3 பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கிறது. குற்றச்சாட்டை குறித்த நிறுவனம் ஒப்புக்கொண்டதை அடுத்து இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. 2492 29 இலக்க அதிவிசட வர்த்தமானியில் உள்ள 96 இலக்க உத்தரவின்படி 500 மில்லி லிட்டர் முதல் 999 மில்லி லிட்டர் வரையான போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீருக்கான அதிகபட்ச சில்லறை விலை 80 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் குறித்த உணவகம் 500 மில்லி லிட்டர் தண்ணீர் போத்தலை 100 ரூபாவுக்கு விற்பனை செய்திருப்பதாக நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை வழக்கினை தொடர்ந்தது. அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற குடிநீர் போத்தலை உணவகங்கள் அல்லது விடுதிகள் உட்பட எந்த வர்த்தக நிலையத்திலும் அந்த விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்ய முடியாதென நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் அதனோடு இணைந்த பிரதான செய்திகளாக காணக்கூடியதாக இருக்கிறது. பந்தாறு மூளை கொலையாளிக்கு மரண தண்டனை என்பதான ஒரு செய்தி இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாகியிருப்பதை நாங்கள் காணலாம். மட்டக்களப்பு பந்தாறு மூளையில் 2007 பேக்கரி உரிமையாளரின் மனைவியை கொலை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட செங்கலடி பிரதேசத்தை சேர்ந்த 38 வயதுடைய பாலுதாஸ் பாலதாசன் அல்லது திலகன் என்பவருக்கு மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி டி ஜே பிரபாகரன் நேற்று வியாழக்கிழமை வகையான தண்டனை வழங்கியிருப்பதாகவே செய்திகள் சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்திருக்கிறார். வந்தாறு மூளை பிரதேசத்தில் இருக்கின்ற பேக்கரி உரிமையாளர் கிருஷ்ணபிள்ளை குமாரசாமியினுடைய வீட்டுடன் உள்ள பேக்கரிக்குள் கடந்த 2007 டிசம்பர் 25 செங்கலடியை சேர்ந்த பாலுதாஸ் பாலதாசன் அல்லது திலகன் அத்துமீறி உட்புகுந்து தனிமையிலிருந்த பேக்கரி உரிமையாளரின் மனைவியான நாகமுத்து பிரேமாவதியை கொலை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவருக்கு எதிராக ஏறாவூர் போலீசாரால் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணையின் பின்னர் மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு குறித்த வழக்கு விசாரணை தொடர்ந்து இடம்பெற்று வந்த நிலையில் வழக்கு தொடர் சார்பில் அரச சட்டவாதிகளான எஸ் அனுஷாங்கன் மற்றும் ரி தர்ஷிகா ஆகியோர் ஆஜராகி வாதாடி வந்திருந்தார்கள். இந்த நிலையில் குறித்த நபர் குற்றவாளியாக மன்றில் இனம் காணப்பட்டு முதலாவது குற்றமான கிருஷ்ணபிள்ளை குமாரசாமியினுடைய பேக்கரிக்குள் அத்துமறி உள்நுழைந்த குற்றத்துக்கு 1 வருட கடூழிய சிறை தண்டனையும் இரண்டாவது குற்றமான அவரது மனைவியான நாகமுத்து பிரேமாவதியை கொலை செய்த குற்றத்துக்காக மரண தண்டனை வழங்கியும் மேல் நீதிமன்ற நீதிபதி டி ஜே பிரபாகரன் நேற்று வியாழக்கிழமை தீர்ப்பளித்திருக்கிறார் என்பதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தியாக இந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாயிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் குறித்து நாங்கள் விரிவாக பேசாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்

0: கால உயர் கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர் தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ.
1: புதிய முறை நேற்று முதல் அமுல் என்பதான ஒரு செய்தி இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. போக்குவரத்து விதிமுறைகளில் ஈடுபடுகின்ற சாரதிகளுடைய புள்ளிகளை குறைப்பது தொடர்பான முன்னோடி திட்டம் நேற்று முதலாம் தேதி வியாழக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை மேற்கோள் காட்டி அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. போக்குவரத்து அமைச்சு, டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் போலீசார் இணைந்து இந்த முன்னோடி திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். எதிர்வரும் 2027 ஆண்டு மார்ச் மாதம் வரை இந்த திட்டம் நடைமுறையில் இருக்கும் என்பதான விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டு நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தியாக இது இடம் பிடித்திருக்கிறது. குறிப்பாக இந்த முன்னோடி திட்ட காலப்பகுதியில் சாரதிகளுடைய புள்ளிகள் உண்மையில் கழிக்கப்பட மாட்டாது எனவும், முறைமை எவ்வாறு செயற்படும் என்பது தொடர்பில் சாரதிகளுக்கு விழிப்புணர்வு மற்றும் விளக்கங்கள் வழங்கப்படும் எனவும் அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இந்த முறைமை முழுமையாக நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்ட பின்னர் போக்குவரத்து விதிமுறைகளின் தன்மை மற்றும் தீவிரத்தன்மைக்கேற்ப சாரதிகளுடைய புள்ளிகள் கழிக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சு குறிவித்திருக்கிறது. இதன் மூலம் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து வீதி பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் என்பதாகவும் போக்குவரத்து அமைச்சு மேலும் சுட்டிக்காட்டியிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் அதனோடு இணைந்த விடயங்களாக காணக்கூடியதாக இருக்கிறது. பேராதனை கம்பளைக்கிடையிலான ரயில் சேவை மீண்டும் இன்று ஆரம்பம் என்பதான ஒரு செய்தினை தினகரன் பத்திரிகையுடைய மூன்றாம் பக்கத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பேராதனை கம்பளைக்கிடையில் கடந்த 10 மாதங்களுக்கு மேலாக இடைநிறுத்தப்பட்டிருந்த மலையக ரயில் சேவைகள் இன்று 2 தேதி முதல் மீண்டும் ஆரம்பமாக இருக்கின்றன. தித்வா புயலால் ரம்புக்கனை முதல் கம்பளை வரையிலான ரயில் பாதையில் 103 இடங்களில் சேதங்கள் ஏற்பட்டிருந்தன. இதனால் இந்த பாதைகளுடனான ரயில் சேவைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தன. தற்பொழுது இது வழமைக்கு திரும்பியிருப்பதாகவே செய்திகள் சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக தித்வா புயலுக்கு பிறகு ரயில் சேவைகள் பல கட்டங்களாக மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டு வரும் நிலையில் அம்பைப்பளவிலிருந்து பதுளைக்கும் அதுபோல கொழும்பு கோட்டையிலிருந்து ரம்புக்கணைக்கும் ரயில் சேவைகள் மீண்டும் ஆரம்பமாகி இருக்கின்றன. தற்போது நானோயாவிலிருந்து பதுளைக்கும், நாவலப்பேட்டையிலிருந்து ஹட்டனுக்கும் ரயில் சேவைகள் வழக்கம் போல இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் பேராதனை மற்றும் கம்பளைக்கிடையிலான ரயில் சேவைகள் இன்று 2 தேதி முதல் மீண்டும் ஆரம்பமாகி இருக்கின்றன என்பதான ஒரு செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே மக்களுக்கு இலகுவாக தங்களுடைய போக்குவரத்துகளை மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் மீண்டும் கிட்டுகிறது. அதுபோல மற்றும் ஒரு செய்தியை நாங்கள் காணலாம். சொத்து விவரங்களை தாமதமாக சமர்ப்பித்த 34,000 பேருக்கு அபராதம், லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. சொத்து விவரங்களை உரிய காலத்திற்குள் சமர்ப்பிக்க தவறிய சுமார் 34,000 பேரை அடையாளம் கண்டிருப்பதாக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய நிதி தேவைகள் மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பில் பாராளுமன்ற பொது நிதிக்குழுவில் நடைபெற்ற கலந்துரையாடலின் பொழுது பொது நிதிக்குழுவினுடைய தலைவர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுதே ஆணைக்குழுவினுடைய பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக இவ்வாறு கூறியிருக்கிறார். சொத்து விவரங்களை தாமதமாக சமர்ப்பித்த சுமார் 34,000 பேருக்கு எதிராக உரிய அபராதங்களை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாகவும் அவர் இதன் பொழுது தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல்வேறு முக்கியமான விடயங்கள் அது குறித்து வெளியாக இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம். அனுமதிக்கப்பட்ட சட்ட வரம்புக்குள் அதிகபட்சமாக அபராதங்களை விதிப்பதால் ஆணைக்குழு கவனம் செலுத்த வேண்டும் என்பதாகவும் ஹர்ஷடி சில்வா இதன் பொழுது பரிந்துரைத்திருக்கிறார். அதிக எண்ணிக்கையிலானோரிடம் வசூலிக்கப்படுகின்ற அபராத தொகை ஆணைக்குழுவினால் வாகனங்கள் உள்ளிட்ட சில நிதித்தவைகளை பூர்த்தி செய்ய உதவக்கூடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதேவேளை எதிர்க்கட்சியுடன் தொடர்புடைய நபர்கள் மீது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிக கவனம் செலுத்தி விசாரணைகளை முன்னெடுப்பதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்தும் கலந்துரையாடலில் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இதற்கு பதிலளித்த ஆணைக்குழுவுடைய பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க, ஆணைக்குழுவில் பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள விசாரணைகள் மற்றும் முறைப்பாடுகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. இதன் காரணமாக எதிர்க்கட்சியுடன் தொடர்புடைய சில நபர்கள் தொடர்பான விசாரணைகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த விசாரணைகள் அனைத்தும் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டவை அல்ல. பல வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் இருந்தவை. பழைய விசாரணைகளை கைவிட்டு புதிய முறைப்பாடுகளில் மட்டும் கவனம் செலுத்த முடியும் என்றாலும் நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள வழக்குகளை நிறைவு செய்வதற்காக தனியான பிரிவொன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. 2005 சேர்ந்த ஒரு விசாரணை கோப்பு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு பின்னர் சட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் அந்த ஆவணக்கோப்பை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியிருக்கிறது. 2015 அமைக்கப்பட்ட பல ஜனாதிபதி ஆண்டிக்குழுக்களுடன் தொடர்புடைய வழக்குகளும் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கின்றன. அரசாங்கத்துக்கு மாற்றத்துக்கு பின்னர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு கணிசமான எண்ணிக்கையிலான புதிய முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன. புதிய ரசர் பிரீத்தி பத்மசூரன் புதிய நீதியரசர் பிரீத்தி பத்மசூரசன் தலைமையிலான ஜனாதிபதி ஆணைக்குழுடன் தொடர்புடைய சுமார் 70 முறைப்பாடுகளும் இதில் உள்ளடங்குகின்றன. இவற்றில் சில முக்கியமான வழக்குகளில் முன்னர் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் எதுவும் ஏற்படவில்லை. 2009 ஆண்டு முதல் நிலுவையில் இருந்த சில கோப்புகளில் 2025 ஆண்டு வரை கூட்டங்கள் நடத்தப்பட்டதை தவிர குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படவில்லை. இருந்த போதிலும் புதிய முறைப்பாடுகள் மீதான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள வழக்குகளும் எண்ணிக்கை குறைக்கப்படும் நிலையில் புதிய வழக்குகளுக்கு அதிக வளங்களை ஒதுக்க முடியும் எனவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுடைய பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயகம் மேலும் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் அதனோடு இணைந்த செய்திகளாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையுடைய உட்பக்கத்திலும் ஒரு முக்கியமான செய்தியை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வரவு செலவு திட்டம் 2027 கழிவு முகாமைத்துவம் மீள் சுழற்சிக்கு முன்னுரிமை பிரதமர் கருணாநிதி ஹரிணி தெரிவிப்பு என்பதான ஒரு செய்தி இன்றைய தினம் 11 பக்கத்தில் பிரசுரமாயிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. 2027 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கழிவு முகாமைத்துவம் கழிவுகளை குறைத்தல் மற்றும் மீள் சுழற்சி ஆகியவற்றுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. எம் எதிர்கால சந்ததியினருக்கு நாம் மறைமுறையாக வழங்க வேண்டிய மாசு மண்ணையோ அல்லது பிளாஸ்டிக்கால் நிரம்பிய கடலையோ அல்லது சுதந்திரமாக சுவாசித்து ஆரோக்கியமாக வாழக்கூடிய தூய்மையான பசுமையான சூழலாகும் என்று பிரதமர் கருணாநிதி ஹரி அமரசூரியை தெரிவித்திருக்கின்றார். கொழும்பு சினிமன் லேக் சைடு ஹோட்டலில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட பிளாஸ்டிக் புத்தாக்கம் மற்றும் சுற்றாடல் பேண்தகத்தன்மை தொடர்பான 3rd சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுதே இந்த கருத்தினை அவர் தெரிவித்திருக்கின்றார். சூழல் நோய் சூழல் நேய புத்தாக்கங்கள் என்ற துணிப்பொருளில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் பிளாஸ்டிக் கழிவுகளால் ஏற்படுகின்ற சூழல் பாதிப்புகளை குறைத்தல், சூழல் நேய மாற்றீடுகளை அறிமுகப்படுத்தல், சுழற்சி பொருளாதார மாதிரிகளை அபிவிருத்தி செய்தல் மற்றும் நிலைபெறான கழிவு முகாமைத்துவம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்த பிரதமர், பிளாஸ்டிக் மாசுபாடு என்பது சுற்றாடல் பிரச்சனைகளை மாத்திரமல்ல காலநிலை நெருக்கடியுடன் நேரடியாக தொடர்புடைய ஒரு உலகளாவிய சவால் என்ற விடயத்தினையும் இதன் பொழுது அவர் சுட்டிக்காட்டியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த தகவல்களோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். நாளை தினமும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

0: வணக்கம் வசந்தா. அனுசரணை கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி அக்ரோ மொமெண்டம்.
3: சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் எல்லோரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இனிமையான காலை பொழுது வணக்கம் சொந்தங்களே, வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். ஏராளமான தகவல்கள், முக்கியமான நிகழ்வுகள், அதே போல விளையாட்டு பக்கம் என்று சொல்லி ஏராளமான விஷயங்களை உங்களுக்கு தாங்கி வந்து கொண்டிருக்கிறது வணக்கம் வசந்தம். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா நிறைய சொந்தங்கள் இன்னைக்கு ஒரு நாள் தான் வேலையா, சாட்டர்டே சண்டே ஆஃப் டே, சோ நாங்கள் என்ஜாய் ஆகுவோம் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. சில பேர் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான், இன்னைக்கு ஒரு ஆஃப் டே போட்டால் மூன்று நாள் ஆஃப் டே ஆயிரும், இப்படி என்ன மாதிரின்னு யோசிப்பீங்க. ஆஹா, வேலைக்கு போங்க. சரி, வேலைக்கு போகும்போது காணவா போங்க. ராஜகிரி பக்கம் என்றும் பல விஷயங்கள் உங்களுக்காக நான் பகிர்ந்து கொள்ள போகின்ற இப்போது நாங்கள் நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவித்தலத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோடிபதிலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3127வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்கள் 13, 16, 18, 43. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்கள் 13, 16, 18, 43. 2,00,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 80,49,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்திக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,50,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்லப்புக்கான ஊதானிர அத கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்தட்டிகிட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்தட்டிகிட்னை இன்று கொள்ளுவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் 5,013வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக கும்பம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 22, 42, 49, 59. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கும்பம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 22, 42, 49, 59. நேற்று நாளில் 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,69,76,320 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சுப பரிசாக 49,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்லப்புக்கான கரு நீல நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்ட லொத்தட்டிகிட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப் கூடாக டிஜிட்டல் லொத்தட்டிகிட்னை இன்றே கொள்ளுவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சூப்பர் போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் 3,301வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 48, 71, 74, 76. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 48, 71, 76. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 48, 71, 74, 76. சூப்பர் கேஷ் சீட் லெவல் மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 6, 5, 3, 7, 4. சூப்பர் கேஷ் சீட் லெவல் மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 6, 5, 3, 7, 4. நேற்று நாளில் 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 84,31,880 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசு பொதியாக 8,21,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இளஞ்சிவப்பு நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்ட லொத்தட்டிகிட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்தட்டிகிட்னை இன்று கொள்ளுவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சனிதாளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ 5,462வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்கள் 10, 42, 68, 76. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்கள் 10, 42, 68, 76. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 2, 2, 1, 2, 7. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 2, 2, 1, 2, 7. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 74,09,320 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சிறப்பு பரிசாக 5,45,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. சீட்லிப்புக்கான மஞ்சள் நிற, அடுத்த சீட்லிப்புக்கான மஞ்சள் நிற சனிதா அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீபாப்பூடாக டிஜிட்டல் டிக்கெட்டினை இன்று கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,477 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள், இது ஆங்கில எழுத்து எஸ் சூப்பர் இலக்கம் 27, வெற்றி இலக்கங்கள் 32, 35, 64, 65. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் சூப்பர் இலக்கம் 27, வெற்றி இலக்கங்கள் 32, 35, 64, 65. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,39,72,560 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 37,70,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்லப்புக்கான கபில நிற கப்ருக்கு அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீபாப்பூடாக டிஜிட்டல் டிக்கெட்டினை இன்று கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரி தனசம்பதளத்திற்கான வெற்றி முடிவுகள், 1,035 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 8, 5, 0, 6, 0, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 8, 5, 0, 6, 0, 8. 25,00,000 பரிசு ஒன்று நேற்று நாளில் வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 62,23,380 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசு பதியாக 3,16,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இளஞ்சிவப்பு நிற சுப்பிரிதன சம்பத்தல திட்டிகிறனை இன்று கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜய சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள், 509 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 0, 6, 0, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கே வெற்றி இலக்கங்கள் 0, 6, 0, 8. 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 31 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 68,05,240 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜெக்பர் பரிசாக 68,05,240 ரூபாய் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஜெக்பாட் பரிசாகவும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து ஜெயசம்பத சிவப்பு நிற அச்சிடப்பட்டுள்ள தட்டுகிறது அது டிஎல்பி அப்புடாகவும் நீங்கள் கொள்முதல் செய்து கொள்ள முடியும். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரிலத்திற்கான வெற்றி முடிவுகள், இதோ 1,131 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், 7, 21, 42. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 7, 21, 42. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 41,56,640 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரலத்தரின் முடிவுகளை நாங்கள் பார்த்தோம். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர் சபையின் வாசி லத்தருக்கான வெற்றி முடிவுகள், இதோ 1,வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், 1,வது சீட்டிலப்பு நேற்று நாளில் அறிமுகம் செய்யப்பட்டது. வாசி லத்தருக்கான வெற்றி முடிவுகள், இதோ ஆங்கில எழுத்து வை, ஆங்கில எழுத்து வை சுப்பர்

0: 49. அடுத்து சைக்கிள் பரிசுக்குரிய விஷய இலக்கங்கள் 6, 1, 5, 7, 4, 9. 25,000 பரிசுக்குரிய விஷய இலக்கங்கள் 9, 4, 2, 9, 9. 25,000 பரிசுக்குரிய விஷய இலக்கங்கள் 9, 4, 2, 9, 9. இந்நாள் சுப பரிசாக நேற்றால் 10,00,000 பரிசு வெல்லப்பட்டுள்ளது. அதே போன்று எலக்ட்ரிக்கல் மோட்டார் சைக்கிள் அல்லது 5,00,000 பரிசுகள் 45 மற்றும் 5,000 பரிசுகள் 101 வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 1,112 வெல்லப்பட்டிருக்கிறது. ராசி வாசி சீட்டிலிப்பின் மூலம் எலக்ட்ரிக்கல் மோட்டார் சைக்கிள் பரிசுகள் 12, 25,000 பரிசுகள் 169 வழங்கப்பட்டிருக்கிறது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகையாக ₹11,67,41,440. சீட்லப்புக்கான அடுத்த சீட்லப்புக்கான சிவப்பு நிற வாசி அச்சிடப்பட்டுள்ளாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். இவைகள் தான் நேற்று நாளில் சீட்லிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: காற்றலையில் முதல்வன்.

0: செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
2: மெல்வா கியூஎஸ்டி குவாலிட்டியால தான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு கியூஎஸ்டி கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: 2 இலக்கங்களுக்கு 25,000 ரூபாயை வழங்கும் ஒரே ஒருத்தர் டிஎல்பி வாசி. 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் பிறந்தால் 50,000 ரூபாய். 2 இலக்கங்களுடன் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 5,00,000 ரூபாய். அல்லது இபை கொண்டு 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 10,00,000 ரூபாய் விசேட பரிசுடன். மேலும் பல பரிசுகள். 2 இலக்கங்களின் மந்திரம் டிஎல்பி வாசி.
4: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
5: பாதுகாப்பான பயணத்திற்கு
6: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள பாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767-93-99-22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.

0: சித்தர். 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: கேட்டுக்கொண்டிருக்கின்ற வணக்கம். வசந்தம் அக்ரோ மொமெண்ட் மூலமாக நீங்கள் விவசாய காணிகளை கொள்முதல் செய்கிறீர்கள். விவசாய காணிகளை நீங்கள் கொள்முதல் செய்ய போறீர்கள், நீங்கள் அக்ரோ மூமெண்ட் மூலமாக நீங்கள் கொள்முதல் செய்தீங்கன்னு சொன்னால் நம்பகரமான ஒரு நிறுவனம் தானது. 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது. நீங்கள் நம்பகரமாக நீங்கள் அங்கே கொள்முதல் செய்து கொள்ள முடியும். அதே போல போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயம் கை கொடுக்க வேண்டும் இல்லையா? ஆக அந்த போதைப் பொருள் என்பது எங்களுடைய நாட்டையும் வீட்டையும் அதே போல எங்களுடைய சமுதாயத்தையும் சீர்கழிக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆக போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒன்று சேர வேண்டும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் சொன்னால், போதைப் பொருள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்தால் உடனடியாக அழைப்பு ஏற்படுத்துங்கள். 18 18 லட்சத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி அது பற்றிய விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போன்று ஒருவருக்கு நீங்கள் புனர்வாழ்வுக்காக உதவி செய்ய போறீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? 19 27 லட்சத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி அதை பற்றிய விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய ரத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதவாசாக்களுக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். நேற்று 4 சீட்டிலக்கப்பட்ட 443வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மகரம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 40 46 50. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மகரம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கம்

நீங்கள் 40, 46, 50. நேற்று நாளில் 5 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 89,45,040 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 4,569 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 15, 41, 73, 77. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 15, 41, 73, 77. நேற்று நாளில் 2,50,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 94,48,880 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,62,93,145 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 6,327 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து சி. வெற்றி இலக்கங்கள் 4, 0, 3, 3, 7, 9. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து சி. வெற்றி இலக்கங்கள் 4, 0, 3, 3, 7, 9. 25 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் பரிசுகள் 12 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,20,22,320 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,96,76,344 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனநிதானத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,357 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 1, 5, 48, 70. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 1, 5, 48, 70. நேற்று நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 74,202 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,78,87,018 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,675 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எய்ச். சுப்பர் இலக்கம் 13. வெற்றி இலக்கங்கள் 57, 61, 76, 78. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எய்ச். சுப்பர் இலக்கம் 13. வெற்றி இலக்கங்கள் 57, 61, 76, 78. நேற்று நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,22,86,080 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,82,72,110 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்தஹானத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 1,636 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மிதனம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 9, 42, 51, 57. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மிதனம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 9, 42, 51, 57. 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 20 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 94,28,100 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 31,58,810 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. அடுத்த சீட்டிலுக்கான வெற்றி முடிவுகள் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 902 சீட்டிலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து சி. வெற்றி இலக்கங்கள் 3, 3, 7, 9. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து சி. வெற்றி இலக்கங்கள் 3, 3, 7, 9. நேற்று நாளில் மொத்தமாக 51,94,000 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 595 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஆர். வெற்றி இலக்கங்கள் 7, 4, 1, 6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஆர். வெற்றி இலக்கங்கள் 7, 4, 1, 6. நேற்று நாளில் மொத்தமாக 50,000 பரிசுகள் 41 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 64,19,960 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய இலத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

ஆண்டு அக்டோபர் மாதம் 2 திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:32 வரை, ராகு காலம் காலை 10:32 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:32 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் லாபம், ரிஷபம் அச்சம், மிதுனம் எதிர்ப்பு, கடகம் வரவு, சிம்மம் பயம், கன்னி நன்மை, துலாம் ஆதாயம், விருச்சிகம் அலைச்சல், தனுசு சுகம், மகரம் வெற்றி, கும்பம் கவலை, மீனம் தாமதம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் லாபம், ரிஷபம் அச்சம், மிதுனம் எதிர்ப்பு, கடகம் வரவு, சிம்மம் பயம், கன்னி நன்மை, துலாம் ஆதாயம், விருச்சிகம் அலைச்சல்.

0: அதிகாலையில் சேவலை எழுப்பி அஞ்சாறு இளாம் பட்டாலும் எழும்புறதில்லை, சேவல் எழுப்புறதுக்கு என்ன. சரி, இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்குது. நேரம் இப்போது 8:02.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது

0: வசமிட்டில் வசந்தம் எஃப்எம். வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.
1: இன்றைய அறிந்ததும் அறியாததும் பகுதியில் ஒரு சுவாரஸ்யமான விடயம் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். மரங்கொத்தி பறவை மரப்பட்டைகளை கொத்தி அதுக்குள் இருக்கின்ற பூச்சிகள் மற்றும் புழுக்களை பிடித்து உண்ணும் ஒரு அற்புதமான பறவை வகைதான் இந்த மரங்கொத்தி பறவை. இதனுடைய சில முக்கிய சிறப்பம்சங்களை பார்க்கலாம். வலுவான அலகு. மரத்தை கொத்தி துளையிடுவதற்கு ஏற்ப இதோடு அலகு ரொம்ப உறுதியாகவும் ஒளி போன்ற கூர்மையாகவும் இருக்கும். நீளமான நாக்கு. மரத்துண்டுகளுக்குள் இருக்கின்ற பூச்சிகளை இழுத்து வெளியே எடுக்க இதனுடைய நாக்கு மிக நீளமாகவும் பிசுபிசுப்பு தன்மையுடனும் இருக்கும். தலையின் பாதுகாப்பு. மரத்தை வேகமாக இயல்பாக கொத்தும் போது தலைக்கும் மூக்குக்கும் அதிர்ச்சி ஏற்படாதவாறு சிறப்பு எலும்பு அமைப்பு மற்றும் தசை அமைப்புகள் உள்ளன. கால்கள் மற்றும் வால். மரத்தின் செங்குத்தான தண்டுகளில் கெட்டியாக பிடிக்க இதன் கால்களும் பலமான வாளும் உதவுகின்றது. மரங்கொத்திகள் மரங்களை துளையிட்டு தங்களுக்கான கூட்டையும் அமைத்துக் கொண்டிருக்கின்றன. இவை காடுகளில் சமநிலையை பேணவும் மரங்களை அழிக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்தவும் பெரிதும் உதவுகின்றன.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.

தாய்க்கிழவி, தாய்க்கிழவி பாடல் முடிந்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், வணக்கம் வசந்தம், எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். காலையிலே தலைவலி காய்ச்சல் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், ஒரு மெல்டோர் எடுத்துக்கொள்ளுங்க, மெல்டோர் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னா தலைவலி காய்ச்சல் அப்படியே சிறகடித்து பறந்து போயிடும். சரிதானே, முக்கியமான செய்திகள் எல்லாம் உங்களுக்காக தர காத்திருக்கேன். கிளிநொச்சி பூநகரி கிராஞ்சி செந்தாரகை மைதானத்தில் நடைபெற்ற ஒரு கால்பந்து போட்டி பார்த்தீங்கன்னா, தொடர் இறுதிப் போட்டியில் பார்த்தீங்கன்னா, இப்பொழுது இரண்டு அணிகளின் ஆதரவாளர்களும் வாய்த்தக்கமாகி அதுக்கு பிறகு கைகலப்பாகி துப்பாக்கி சூடு, வான் நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு வருவதால் இந்த போட்டி நடத்துவது கொஞ்சம் கஷ்டமாயிட்டு. ஆனால் இதில் என்ன குழப்பம்னு சொன்னால், அந்த பிரதம அதிதியாக கலந்து கொண்டதால் கடற்றொழில் மற்றும் நீதியியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இவர் கலந்து கொண்டனால பாத்தீங்கன்னா, இந்த கைகலப்புகள் இந்த பிரச்சனை எல்லாம் வரும்போது போலீசார் கட்டாயம் கட்டுப்படுத்தி ஆக வேண்டும் இல்லையா. இப்போ வான் நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு, அதுக்கு பிறகு கட்டுக்கோப்பை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த சண்டையை. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நிலைமை தீவிரமடைந்திருக்கு. ஆனால் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட நடவடிக்கையும் ஏற்படுகிறது. போல வடமாகாண மட்டத்திலான இந்த இவ்வாறான முக்கியமான விளையாட்டுப் போட்டிகள் பார்த்தீங்கன்னா, உரிய அதிகாரம் இல்லாமல், சரியான முறைப்பாடு இல்லாமல், சரியான முறை இல்லாமல் நடக்கிறது போன்ற விஷயங்கள் காரணமாக குழப்பங்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றிய விஷயங்கள் இப்பொழுது ரசிகர்கள் தான் குற்றச்சாட்டியிருக்கிறாங்க. சரியான முறையில் இந்த மாதிரி பிளான் பண்ணாமல் செய்கிறாங்க, அனுமதி எடுக்காமல் செய்கிறாங்க, அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வருகிறது. சரி, இந்த விஷயங்கள் நாங்கள் கொஞ்சம் எடுத்து பேசலாம்னு யோசிக்கிறேன். ஏன்னா இந்த போட்டிகளுக்கு இடையில் சர்ச்சைகள் வருவதுன்னு சொல்றது இன்று நேற்று கிடையாது இல்லையா. இலங்கை கால்பந்து போட்டிகளில் பார்த்தீங்கன்னா உள்ளூர் ரசிகர் கூட்டங்களுக்கு இடையே பல பிரச்சனைகள் வந்திருக்கு. அது போல கிரிக்கெட்டை எடுத்துக்கொண்டால் கிரிக்கெட்டில் சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு தெரியும், 2015 ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு நாள் போட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசிகர் பகுதியில் ரொம்ப மோசமாக கோவப்பட்டிருந்தாங்க, அதே போல பாட்டுக்களை வீசியிருந்தாங்க இல்லையா. இதெல்லாம் உங்களுக்கு மறக்க முடியாது நினைக்கிறேன். அது போல 2017 ஆண்டு இந்தியாவுக்கு எதிரான இலங்கை அணி தொடர்ந்து தோல்வி அடைஞ்சு கொண்டிருந்தது. அங்க பல பல்லைகளை கொழும்பு மைதானத்தில் இந்த போட்டி நடைபெறுது ஆசிரியர் ஞாபகம் நினைக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்திலையும் பாட்டில்கள் வீசப்பட்டு மைதானத்தில் வீசப்பட்டது, ஆனால் மோதல்கள் பெரிதாக இடம்பெறவில்லை. ஆனால் இதே மாதிரி இந்தியாவில் நடந்தா கேட்ட இந்தியாவில் நாங்கள் மறக்க முடியாத கருப்பு புள்ளிகளாக சொல்ல முடியும். பாருங்கள், 1996 உங்களுக்கு தெரியும் உலகக்கிண்ண போட்டி இறுதிப் போட்டி கொல்கத்தா ஹீடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு எதிரான போட்டி அரையிறுதி போட்டி தொடர்ந்து யாரும் மறக்கவே முடியாது. 252 நோக்கி தான் இந்திய அணி தொடுப்படுதாங்க, 120 விக்கெட்டுகள். அப்போ திணறி போன போது தான் ஹீடன் கார்டன் மைதானத்தில் பாட்டில்கள் வீசப்பட்டது இல்லையா. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பம் அடைஞ்சி அங்கே என்ன சொல்றது, அந்த ஃபேமிலியில் இருக்க கதிரிகள் எல்லாம் எரிக்கப்பட்டு பெரிய விஷயம் நடந்தது. அதே போல போட்டியும் நிறுத்தப்பட்டது, ஆனால் இலங்கை அணிக்கு வெற்றி வழங்கப்பட்டது. இதே மாதிரி 69 பார்த்தீங்கன்னா இந்தியா நியூசிலாந்து போட்டியில் ஒரு தடவை பம்பையில் நடைபெற்ற போட்டி, இந்த போட்டியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ரன் அவுட் கொடுத்துட்டாங்க. தவறான ரன் அவுட் காரணமாக ரசிகர்கள் கொந்தளிச்சிட்டாங்க. இந்தியன் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது, உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. கொந்தளிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பெரிய பிரச்சனைக்குள்ளாக்கிட்டாங்க. அங்கே ஃபெமிலியன் பாதையில் ஒரு தீ வைப்பு நடந்தது. அங்கே நிலைமை கட்டுப்பாட்டு இல்லாமல் போடுது. ஆனால் 99 மற்ற நாடுகளோட கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் பாகிஸ்தானோட ஏற்பட்ட பிரச்சனை பார்த்தீங்கன்னா, சச்சின் டெண்டுல்கர் ரன் ஓடும் போது சோஹிப் அக்தரோட இடிபட்டு ரன் அவுட் ஆயிடுவார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாம் இல்லை இது அவுட் கிடையாது, அவர் இடிச்சு தான் விட்டார் அப்படின்னு சொல்லி பெரிய குழப்பம் அடைஞ்சிட்டாங்க. சச்சின் டெண்டுல்கரே வந்து மைதானத்துக்கு சொன்னால் இல்லை கொஞ்சம் பேசாமல் இருங்க இந்த போட்டியை நடத்துவோம்னு சொல்லி ஆஹா விடதா கிடையாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துன்னு சொன்னால், ரசிகர்கள் அனைவரும் மைதானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு எல்லா ரசிகர்களும் வெளியேற்றப்பட்டு காலியான மைதானத்தில் இந்த போட்டி நடைபெற்றது. ஆக இந்த மாதிரியான சர்ச்சைகள் ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுறது இன்டர்நெட்டு கிடையாதுங்க, ரொம்ப காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்தியாவில் இது அதிகமாக நடந்தது. கொல்கத்தாவில் நடைபெற்றது, இதே போல கால்பந்து கலவரம் உங்களுக்கு தெரியும். கால்பந்து போட்டு நடக்கும்போது பாரம்பரிய கால்பந்துக்கு எதிரான மோஹின் பாகான் அப்படி மற்றும் கிழக்கு வங்காளம் அணிகளுக்கு இடையிலான போட்டியின் போதுதான் இந்த பெரிய ஒரு கலவரம் வெடித்தது. ஸோ இந்த மாதிரியான கலவரங்கள் வெடித்துக் கொண்டதற்கதால் ரசிகர்கள் கட்டாயம் நாங்கள் ரசிக்கத்தான் போயிருக்கின்றோம், கலவரம் பண்ண இல்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாது தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு இல்லைதான் இங்கே பிரச்சனை எங்களுக்கு இல்லையா. ஸோ அதை நாங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த பிரச்சனையும் அப்படித்தான் இருக்கிறது. நேற்று நடைபெற்ற இந்த போட்டியின் போது கலவரமாக மாறுகிறது. கிளிநொச்சி பூநகரி கிராஞ்சி செந்தாரகை மைதானத்தில் நடைபெற்ற கால்பந்து தொடரில் தான் இறுதிப் போட்டியில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெற்று இருக்கிறது. நாங்க போட்டி வச்சு அப்படி செய்யக்கூடாது சரியா. சரியான முறையில் ஆவணங்களை எடுத்து சரியான முறையில் அப்ரூவல் எடுத்து சரியா செய்யணும். ரசிக்க போன நாங்கள் ரசிச்சுட்டு வந்துடணும். போட்டல்கள் அதே போல கலவரங்கள் ஈடுபடப்படாது.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 நீங்க

0: விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
1: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
2: மற்றும்
3: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
4: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
5: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
6: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பென்சில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
7: 12 குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.
8: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM.

எதிர்நீச்சல் திரைப்படத்துக்காக பாடல் ஒளி தூக்கிடுத்து நேரம் 8:28. சரி, நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். முக்கியமாக சுயாதீன ஊரக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கிற வேலைத்திட்டம் ஜேகேஆவின் திட்டமாக இந்த வேலைத்திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு பாதை விபத்துகள் சம்பந்தமாக விதி விபத்துகள் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வாகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜேகேஆ வேலைத்திட்டம் இரண்டாவது கட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாக பாடசாலை மாணவர்களுக்கு விபத்துகள் இருந்து நாங்கள் எப்படி எங்களை பாதுகாத்துக் கொள்வது, அதே போல சமிஞ்சிகளை நாங்கள் எப்படி பயன்படுத்துவது போன்ற விஷயங்கள் கருத்தரங்கம் மூலமாகவும் நாடக வடிவிலும் இந்த விஷயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரி, தலைவலி காய்ச்சல் வருதா, ஒரு மெல்லு எடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே, கால் தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். இந்த இப்ப நாங்க வரப்போறது இந்த முக்கியமான விஷயம் பெட்ரோல் விஷயம் இல்லையா. இந்த இலங்கையில் லங்கா சூப்பர் டீசல் ஒரு லிட்டரின் விலை 2023 மார்ச் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முறையாக மீண்டும் 500 ரூபாய் தாண்டி இருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தி இப்பொழுது பரவலாக பேசிக்கொண்டிருக்கிறது. உத்தியோகபூர்வமான எரிபொருள் விலை தரவுகளின் 2023 மார்ச் மாதம் 2ஆம் தேதி சூப்பர் டீசல் லிட்டர் 510 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டது. அதுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா சூப்பர் டீசல் ஒரு லிட்டரின் விலை 500 ரூபாய்க்கு குறைவாக தான் காணப்பட்டது. இப்போ 2026 மீண்டும் அந்த விலை ஏற்றம் வந்திருக்கிறது. கடந்த 30ஆம் தேதி இன்பட்ட நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்த விலை ஏற்றத்தின் காரணமாக சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 528 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது போன்ற விஷயங்கள் இப்பொழுது பேசுகின்றபடியமாக இருக்கிறது. சரி, நாங்கள் இதை கொஞ்சம் அலசி ஆராய வேண்டும் இல்லையா. எல்லோருக்கும் இந்த பொருளாதாரத்தின் பிரச்சனை எல்லாம் தெரியும் இல்லையா. இது ஆரம்பத்தில் எங்கே வித்திடப்பட்டது, அது நாங்கள் எங்கே பிள்ளைகிட்டோம் போன்ற விஷயங்கள் நாங்கள் கட்டாயம் தேடி ஆற வேண்டும் இல்லையா. அப்படி இருக்கும்போது இந்த பெட்ரோல் என்பது எல்லாம் நீங்கள் யோசிக்கலாம், பெட்ரோல் விலை கூடனா மீன் மத்த பொருட்கள் விலை கூடுதுன்னு சொல்லி நிறைய பாதிப்புகள் இருக்குது. போக்குவரத்துல இருந்து எல்லாமே போக்குவரத்தை அடிப்படையாக கொண்டு தான் இங்கே வியாபாரங்கள் அதிகமாக இருக்கிறது இல்லையா. அப்போ போக்குவரத்தில் அதிகமான மாற்றங்கள் வரும், அதன் காரணமாக விலையில் மாற்றங்கள் வரலாம். நாங்கள் அப்படி 2021 போவோம் பாருங்க. 2021 பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா 92 ரக ஆக்டேன் பார்த்தீங்கன்னா 157 ரூபாயாக காணப்பட்டது. அதே போல் ஆட்டோ டீசல் பார்த்தீங்கன்னா 111 ரூபாயாக தான் காணப்பட்டது. அன்னிய செலாவணி நெருக்கடி எங்களுக்கு. அதே போல் தொடர்ந்து ஆண்டின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தொடர் பிரச்சனை காரணமாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2021 பார்த்தீங்கன்னா 177 ரூபாக பெட்ரோலும் அதே போல் 121 ரூபாவாக டீசல் விலையும் அதிகரிக்கப்பட்டது. ஆனால் 2022 தான் எங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை எங்களுக்கு காத்திருந்தது. பொருளாதார நெருக்கடி, இலங்கை ரூபாவின் மதிப்பு சரிவடைந்தது. டாலர்ல பெறுமதி பிரச்சனை கூட இருந்ததுதானே, அங்கு எங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை மாற்றப்பட்டது. எப்போதும் இல்லாதவாறு நாங்கள் கீழே விழுந்தோம். அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூன் காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் 92 ரக ஆக்டேன் வந்து 470 ரூபாவுக்கு அதிகரிக்கப்பட்டது. 95 ரக ஆக்டேன் வந்து 550 ரூபாவாக சென்றது. ஆக்டேன் டீசல் 460 ரூபாக. அந்த காலத்துக்கு உங்களுக்கு தெரியும் கியூஆர்லாம் பயன்படுத்தி நாங்கள் பெரும் கஷ்டப்பட்டு இந்த லைனில் நின்று போலில் நின்றுலாம் மறக்க முடியாது. ஆக 2023 பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசு மாதந்தோறும் வந்து உலக சந்தையின் அடிப்படையில் தான் இந்த விலை ஏற்றம் கிடக்குங்களை செய்து கொண்டிருந்தாங்க. அதுபோல் கச்சா எண்ணெயின் விலை சரிவு ரூபாய் மதிப்பு சற்றே சீரழந்ததன் காரணமாக 92 ரக ஆக்டேன் பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா 330 ல் இருந்து 160 வரைக்கும் வந்து 2023 கொஞ்சம் ஓரளவுக்கு வந்தது. டீசலும் 320 ல் இருந்து 350 வரைக்கும் வந்தது. 2024-2025 காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த காலப்பகுதியில் இறக்குமதி சந்தையில் பார்த்தீங்கன்னா சூப்பர் டீசல், சினோஃபெக்ஸ், அதே போல் லாஸ் போன்ற தனியார் மற்றும் சர்வதேச நிறுவனங்களுக்கு போட்டிகள் ஏற்பட்டது. இந்த போட்டி காரணமாக 10 முதல் 30 ரூபாய் வரையிலான சிறிய அளவிலான ஏற்று இறக்கங்கள் தான் காணப்பட்டது. 2024-2025 பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் 92 ரக ஆக்டேன் விலை பார்த்தீங்கன்னா 290 ல் இருந்து 340 வரைக்கும் இருந்தது. இந்த எல்லைக்குள்ள தான் இந்த டீசல் 280 ல் இருந்து 320 வரைக்கும் இருந்தது. அதுக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் மீண்டும் அந்த விஷயங்கள்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆக பெட்ரோல் விலை ஏற்றங்கள் நாங்கள் அங்கே பொருளாதார சிக்கலில் ஏற்பட்ட விஷயங்கள் மாறி இப்பொழுது எங்களுக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆக பெட்ரோல் 92 ரக ஆக்டேன் சுமார் 414 ரூபாய், ஆக்டோர் ஆட்டோ டீசல் சுமார் 392 ரூபாய், அதே போல் பெட்ரோல் 95 ரக ஆக்டேன் சுமார் 472 ரூபாய் போன்ற விஷயங்கள் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆக பெட்ரோலின் விலையேற்ற இறக்கங்கள் வரலாறை பார்க்கும்போது நாங்கள் 2021 ஆரம்ப காலப்பகுதி சரியாக இருந்தாலும் கூட அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த சந்தையில் பட்ட பொருளாதார பிரச்சனை, அதுக்கப்புறம் 2022 தான் எங்களுக்கு பெரியதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாற்றங்கள் இன்னும் எங்களை தாக்கிக் கொண்டு தான் இருக்கிறது.

வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற இளைஞர்தான் மடிந்து கொள்ளுங்கள் சந்தோஷமாக உற்சாகமாக 102.6 102.8 வரிசையில் இளைஞர்கள் மடிந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm இணையதளம் சொன்னால் நீங்கள் ஆன்லைன் மூலமாக மடிந்து கொள்ள முடியும். ஏராளமான விடயங்கள் பகிரப்பட போகிறது. இந்த இலங்கை அணி ஏண்டாப்பா இப்படி பண்றாங்கன்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டுக்கிறது. அவமானகரமான ஒரு தோல்வியை பதிவு செய்து கொண்டாங்க. இதுக்கு எதுக்கு நீங்க போகணும் அப்படின்ற மாதிரி பல கேள்விகள். இந்தியாவில் நடந்த போட்டிகள் நடைபெற்ற விஷயம் சரி, இந்த போட்டி பற்றிய விஷயங்கள், அதே போல அரையிறுதி போட்டி, அதே போல அரையிறுதி போட்டி முடிந்திருக்கிறது, தேர்ட் பிளேஸுக்கான போட்டி, அதே போல இறுதி போட்டி போன்ற பல விஷயங்கள் இருக்கிறது. சரி, நான் எதை சொல்றேன் தெரியும், ஏசியா கேம் பத்தி சொல்லிக் கொண்டிருக்கேன். தங்கப்பதக்கம், தங்கப்பதக்கத்தின் மேலே என்று சொல்லி ஏன் இந்த மாதிரியான மோசமான ஒரு விளையாட்டை, மோசமான ஒரு அணி தேர்வுன்னு சொல்லி பல கேள்விகள் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஸோ அந்த விஷயங்கள் நான் பகிர்ந்து கொள்கிறேன், தொடர்ந்து மடந்து கொள்ளுங்கள். அடுத்த நாங்கள் இன்றைய ஸ்டார் சதையை பார்க்க போகிறோம். இன்றைய ஸ்டார் சதையாக இசையமைப்பாளர் பாடகர் விஜய் யேசுதாஸ். ஆஹா, யேசுதாஸின் பேர் வந்தாலே எங்களை கேட்கறதுக்கு அடடா அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இவர் பார்த்தீங்கன்னா கேரளா மாநில திரைப்படங்கள் விருதுகள் பெற்றுக்கிறார் இதனாலமாக. அதே போல ஆரம்பத்தில் நான் நினைக்கிறேன் 2000 ஆண்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மலையாள படத்தில் பாடத் தொடங்கினார். பின்னர் தமிழ்

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
3: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசு, குறைந்த செலவில் ஸ்டடி டு வொர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3rd கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL ஓவர்சீஸ் எஜுகேஷன்.
4: Powered by ITN. நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
5: நிலா காயும் நேரம் சரணம்.
4: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து மன

கப்பல் மழை மேகமே பாடல் கேட்டு ரசித்தோம். சரி, நாங்கள் விவசாய காணிகளை கொள்வனம் செய்யும் போது, பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணிகளை கொள்வனம் செய்யும் போது நாங்கள் பார்க்க வேண்டியது சரியான ஒரு நிறுவனம் இல்லையா? அதான் அக்ரோ மூமெண்ட் மூலமாக நீங்கள் விவசாய காணிகளை கொள்வனம் செய்ய 2007 இறக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்டது. நேற்றைய போட்டி உண்மையிலேயும் மோசமான ஒரு போட்டி, இலங்கை இந்திய அணிகள் மோதிய போட்டி. இந்த போட்டியை பொறுத்து மட்டும், அதாவது அரையிறுதி போட்டி, இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் இறுதிப் போட்டிக்கு சென்றிருக்கலாம். ஆனால் நேற்றைய போட்டியில் படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 124 ஓட்டுகளாக தோல்வி அடைந்திருக்கிறது. இலங்கை அணி 45 ஓட்டுகளுக்கு சுருணதுன்னு சொன்னா நம்புவீங்களா? அதான் உண்மை கதை. சோசியல் மீடியா அளவுக்கு என்ன சொல்றது, அவர்களை திட்டி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் இலங்கை அணியை. அதை பற்றிய சுவாரஸ்யமான முழுமையான விவரங்களை எல்லாம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு.

கேட்டுக்கொண்டிருக்கின்ற வணக்கம் வசந்தம் நேரம் இப்போது 9:01. இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன்

தசமத்தில் வசந்தம் FM வழித்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.

0: விசேஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: டித்வா புயலினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மலேக ரயில் பாதையின் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து கொழும்பு கோட்டையிலிருந்து பேராதனை வரையிலும் அங்கிருந்து கம்பளை வரையிலும் ரயில் சேவைகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படுகின்றன. டித்வா புயலினால் ரம்புக்கனே கம்பளைக்கிடையிலான ரயில் பாதையில் 103 இடங்களில் சேதங்கள் ஏற்பட்டிருந்தன. இதில் 36 இடங்களில் பாரிய மண் சரிவுகளும், 67 இடங்களில் மண்மேடுகள் சரிந்து விழுதல் மற்றும் ரயில் பாதை அரித்து செல்லப்படுதல் போன்ற பாதிப்புகளும் பதிவாகியிருந்தன. இந்நிலையில் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து இன்று காலை முதல் ரயில் சேவைகள் மீண்டும் வழமைக்கு திரும்பியுள்ளன. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 1 மணியின் பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய சப்ரகமுவ, மேல், ஊவா, தென்மேல், வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.
1: வசந்தம் எஃப்எம், வெளிநாட்டு செய்திகள்.
2: ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆலோசித்து வருகின்ற நிலையில் மத்திய கிழக்கிற்கு மேற்கிலும் ஒரு விமானம் தாங்கிய போர்க்கப்பலை அனுப்ப அமெரிக்கா நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி USS தியோடோ ரூஸ்வெல்ட் போர்க்கப்பல் உள்ளடங்கிய தாக்குதல் குழு அமெரிக்காவின் சாண்டியாகோ துறைமுகத்திலிருந்து புறப்பட்டுள்ளதாக வால் ஸ்ட்ரீட் சேனல் செய்தி வெளியிட்டுள்ளது. சுமார் 9,000 முதல் 10,000 வரையிலான ராணுவ வீரர்களை கொண்ட இந்த தாக்குதல் குழு எதிர்வரும் நவம்பர் மாதம் மத்திய கிழக்கை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கப்பல் ஏற்கனவே அங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ள மற்றொரு கப்பலுக்கு பதிலாக அனுப்பப்படுகிறதா அல்லது அமெரிக்காவின் ராணுவ பலத்தை மேலும் அதிகரிப்பதற்காக அனுப்பப்படுகிறதா என்பது குறித்து இதுவரை தெளிவான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை என சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

விஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ராசாலி பாடல் கேட்கும் போது அடடடடா என்ன ஒரு இனிமை இல்லையா. நாங்க அப்படியே ராசாலியில போற மாதிரியும் பைக்ல போற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் வருகிறது. சரி பரவாயில்ல, இப்படி எல்லாம் ஆசைகள் இருக்கிறது, நாங்களும் போகலாம். அச்சம் என்பது மடமையடா. சரி பாடல் ராமானின் இசைகள் ஒளி தொகுது. நீங்களும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0111 2 775 001 அல்லது 0111 2 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அது போன்று வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் மெசேஜ் வழியாக இணைந்து கொண்டு உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். 0760 047 102 6 என்ற இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப் வழியாக வாருங்கள், மெசேஜ் மூலமாக வாருங்கள். சரிதானே, கால் பண்ணப்படாது. சரி, அதே போல நீங்கள் ஃபேஸ்புக் வழியாக வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.

0: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு வொர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3 தேதி கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN. 2,25,000 ரூபாயை வழங்கும் ஒரே ஒருத்தர் DLB வாசி. 2 விசேட இலக்கமும் பிறந்தால் 50,000 ரூபாய். 2 ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 500,000 ரூபாய் அல்லது இ-பைக் கொண்டு. 2 விசேட இலக்கமும் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 1,00,000 ரூபாய் விசேட பரிசுடன் மேலும் பல பரிசுகள். 2 மந்திரம் DLB வாசி.
1: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
2: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
3: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பரிசில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
4: 12 குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.

வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற 9:25 நிமிடம். ஏராளமான விடயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் நேற்றைய போட்டி பற்றி நான் சொல்லதாக சொல்லுங்க. நேற்றைய போட்டி உண்மையிலேயே அவமானகரமான தோல்வி என்று சொல்ல முடியும். காரணம், நேற்று விளையாடுறது சாதாரண ஏ அணி கிடையாது, இலங்கை அணியின் T20 அணிதான் விளையாண்டது. ஆக நேற்றைய போட்டியில் பாத்தீங்கன்னா படுதோல்வி, 45 ஓட்டங்கள் சுருடுதல் சொன்னால் உண்மையிலேயே மோசமான விடயம். ஏற்கனவே முதலாவது அரையிறுதி போட்டியில் நேற்றைய நாளில் பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறது பாகிஸ்தான் அணி. 6 வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியிருந்தது. ஆக நேற்றைய போட்டி 2வது அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறுகிற அணி பாகிஸ்தானோடு மோத வேண்டும். இப்பொழுது இந்தியா பாகிஸ்தானோடு மோத போகிறது இந்த ஆசியா போட்டிகளை பொறுத்த பதிலாக. நேற்றைய போட்டி நிபர்களை பார்க்க போகிறோம். நேற்றைய போட்டி இந்தியா அணியும் பலம் பொருந்திய அணிதான், மாற்று கருத்து கிடையாது. வைபவ் சூரிய வன்சி 38 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். நேற்றைய நாளில் 2-6 ஓட்டங்கள், 6-4 ஓட்டங்கள் அடங்கலாக 21 பந்துகளில் அபிஷேக் சர்மா நேத்தின் பெரியும் சோபிக்கவில்லை. 7 ஓட்டங்களோட ஆட்டம் தான். சஞ்சய் சம்சன் 7 ஓட்டங்கள், ஸ்ரேயாஸ் ஐயர் 13 ஓட்டங்கள். நேற்றைய நாளில் அணியை வழிநடத்தினார் இஷான் கிஷான் மிக சிறப்பாக துடுப்பாட்டப்படுத்தியின் மூலமாக. அணித்தலைவர் ஸ்ரேயாஸ் ஐயர் சத்தன இஷான் கிஷான் நேற்று நாளில் 80 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தனர். 5-6 ஓட்டுகள், 4-4 ஓட்டுகள் அடங்கலாக. அக்ஷர் பட்டேல் 8 ஓட்டங்கள், திலக் வர்மா 2 ஓட்டுகள், சிவம் டுபை 3 ஓட்டுகள், வாஷிங்டன் சுந்தர் ஆட்டம் இழக்காமல் 7 ஓட்டுகள். பந்துவீச்சு பந்தியை பார்க்கும்போது நேற்று நாளில் தரிந்து ரத்நாயக்க மற்றும் ஷஹான் ஆராய்ச்சிக்கு தலா 2 விகிதங்களை வீழ்த்தினார்கள். சரி, இப்படி இருக்கும்போது நாங்கள் விஜயகாந்த் வியாஷ்காந்துக்கு நேற்று ஒரு ஓவர் தான் வழங்கப்பட்டது. 9 ஓட்டுகளை கொடுத்திருந்தா ஏன் கொடுக்க வேண்டும் இல்லையா? சரி, இது எப்படி இருக்கும்போது நாங்கள் இலங்கை அணியின் துடுப்பாட்ட பரதியை பார்க்க வேண்டும். 20 ஓவர்களில் 170 என்ற இலக்கை நோக்கி கரம்புந்தார்கள். அதாவது நாங்கள் என்ன சொல்றது, ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் அதாவது முதலாவது விக்கெட், 2வது விக்கெட், 3வது விக்கெட், 2 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள் சென்றது. எப்படி? 0-க்கு 2 விக்கெட்டுகள். என்ன ஒரு பந்து வீச்சு! நேற்றைய போட்டியில் ஜாரத்ன நேற்று நாளில் LBW முறையில் பும்ராவின் பந்து வீச்சில் ஆட்டமிழக்க. லசித் குரூஸ் புல்லே ரன்அவுட் முறையில் ஆட்டமிழந்தார் 0-ல். அதேபோல டி லிவேரா 0-ல் ஆட்டமிழந்தார். அதுக்கு பிறகு பும்ரான் பந்து வீச்சின் பிடியிருப்பு மூலமாக. அதேபோல நவீந்த ஃபேனோட 15 ஓட்டங்கள், அதுதான் அதிகமான ஓட்டம். ஷான் ஆராய்ச்சிக்கு அணித்தலைவர் 9 ஓட்டங்கள், அஷின் பண்டாரா 0, சாமிக்கு கருணாரத்ன 4 ஓட்டங்கள், அதேபோல வினுஜ் ஷஹான் 1 ஓட்டம், தருந்து ரத்நாயக்கு 5 ஓட்டங்கள், விஜயகாந்த் வியஷ்காந்த் ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆடுகளத்தில் என்ன செய்வது, நேற்றைய போட்டி முடிவுக்கு வந்தது. 9.5 பந்துவர்களில் 45 ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது இலங்கை அணியின் மூலமாக. மோசமான துடுப்பாட்ட பருது. உண்மையிலேயே இலங்கை அணி ஒன்னா போட்டிகளில் அதிகமான குறைவான டி20 போட்டியில் அதிகமான குறைவான ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட ஒரு போட்டியாக இதுவும் கருதப்படுகிறது. ரொம்ப மோசமான துடுப்பாட்ட பருது. பந்துவீச்சு பருதி நேற்றைய நாளில் ஜஸ்பிரீத் பும்ரா, அக்ஷர் பட்டேல், அபிஷேக் சர்மா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தார்கள். வாஷிங்டன் சுந்தருக்கு 1 விக்கெட் சென்றது. ஆக நேற்றைய போட்டியில் ஒரு இலகுவான வெற்றியை பதிவு செய்து கொண்டதன் மூலமாக இப்போது இலங்கை அணி 3வது இடத்துக்கு போராட வேண்டிய நிலை தள்ளப்பட்டிருக்கிறது. ஆக இந்த போட்டி நடைபெறப் போகிறது. பங்களாதேஷ் மற்றும் இலங்கை அணிகள் மோதுகின்ற போட்டி இருக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறுகிற அணி 3வது இடத்தை வெண்கலப் பதக்கத்தை பெற்றுக் கொள்ளும். சரி, வெண்கலப் பதக்கமாவது எடுத்துடுவாங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். சரி, அது அப்படி இருக்கும் போது நாங்கள் இந்த போட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 தினம் நடைபெறவிருக்கிறது. 5:30 நடைபெறவிருக்கிறது பங்களாதேஷ் மற்றும் இந்திய அணிகள் மோதுகின்ற போட்டி, மணிக்கம்மை இலங்கை அணிகள் மோதுகின்ற போட்டி, 3வது இடத்துக்கான போட்டி. இறுதிப் போட்டி 4 தினம் நடைபெறப் போகின்றது. இந்த போட்டி இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்ற போட்டி, இறுதிப் போட்டி நடைபெறப் போகிறது. பார்க்கலாம் இந்த ஆசிய கோப்பை போட்டியை, ஆசிய கோப்பை கிடையாது, ஆசியன் கேம்ஸ் மென்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டியை யார் வெல்ல போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.

0: சுகப்படுத்தும் இன்றைய நாள். இன்றைய நாள்
1: இன்று அக்டோபர் மாதம் 2 திகதி அகிம்சையை நினைவூட்டும் நாள். இன்று ஒரு நாளை நாம் வெறுமனே ஒரு திகதியாக கடந்து செல்வோம். ஆனால் சில நாட்கள் நம்மை சற்று நின்று சிந்திக்க வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாள் தான் இன்றைய தினம். 1869 ஆண்டு அக்டோபர் மாதம் 2 திகதி மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்தார். இந்நாள் காந்தி ஜெயந்தியாக நினைவு கூறப்படுகின்றது. அதைவிட முக்கியமாக அக்டோபர் மாதம் 2 திகதி ஐக்கிய நாடுகள் சபையால் சர்வதேச அகிம்சை தினமாகவும் கடைபிடிக்கப்படுகின்றது. வன்முறையில் ஈடுபடாமல் இருப்பது மட்டும் தானா அகிம்சை? இல்லை, நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்துவது, மற்றவரின் கருத்தை மதிப்பது, பிரச்சனைகளை அமைதியாக பேசி தீர்க்க முயற்சி செய்வது, நம்முடைய வார்த்தைகளால் இன்னொருவரை காயப்படுத்தாமல் இருப்பது, இவையும் அகிம்சையின் ஒரு பகுதிதான். நம்முடைய வாழ்க்கையிலேயே இதற்கான பல உதாரணங்கள் இருக்கின்றன. சில நேரங்களில் ஒரு நிமிட கோபத்தில் நாம் சொல்லும் ஒரு வார்த்தை பல வருட உறவை பாதிக்கலாம். ஒரு கோபமான வார்த்தை ஒருவருடைய மனதை நீண்ட நாட்களுக்கு காயப்படுத்தலாம். ஆனால் அதே இடத்தில் கொஞ்சம் பொறுமையாக பேசப்படும் ஒரு வார்த்தை ஒரு பெரிய பிரச்சனையே தீர்த்து வைக்கலாம். அதனால் அகிம்சை என்பது வரலாற்றில் படித்துவிட்டு கடந்து செல்ல வேண்டிய ஒரு விடயம் இல்லை. அது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் தேவைப்படும் ஒரு பண்புதான். குடும்பமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, வேலை செய்யும் இடமாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, கருத்து வேறுபாடுகள் வருவது இயல்புதான். ஆனால் அந்த வேறுபாடுகளை நாம் எப்படி கையாள்கிறோம் என்பதுதான் முக்கியம். கோபத்திற்கு பதிலாக பொறுமையை தேர்ந்தெடுக்கலாம். வன்முறைக்கு பதிலாக உரையாடலை தேர்ந்தெடுக்கலாம். வெறுப்புக்கு பதிலாக மனித நேயத்தை தேர்ந்தெடுக்கலாம். உலகத்தை ஒரே நாளில் மாற்றுவது நம்மால் முடியாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஒரு வார்த்தையை மாற்ற முடியும். நம்முடைய ஒரு செயலால் ஒருவரை காயப்படுத்தாமல் இருக்க முடியும். நம்மை சுற்றி இருக்கும் ஒருவருடைய நாளை கொஞ்சம் அழகாக எம்மால் மாற்ற முடியும். அதுவே ஒரு நல்ல தொடக்கம். இன்றைய தினம் மகாத்மா காந்தியை நினைவு கூறுவதோடு சத்தியம், அமைதி, அகிம்சை போன்ற மனிதநேய பண்புகளையும் நம்முடைய வாழ்க்கையில் நினைவு கொள்வோம். ஏனென்றால் மாற்றம் எங்கிருந்தோ வர வேண்டியதில்லை, அது நம்மிடமிருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த நல்ல சிந்தனையோடு அமைதியை தேர்ந்தெடுப்போம், அன்பை தேர்ந்தெடுப்போம், மற்றவரை மதிப்போம்.
0: ஞாபகப்படுத்திய இன்றைய நாள்.

வில்லியம் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு ரசித்தோம். கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வணக்கம் வசந்தம். அதாவது நீங்கள் விவசாய காணிகளை பொருளாதார மேம்பாட்டுக்காக கொள்முதல் செய்ய போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அக்ரோ மூமெண்ட் மூலமாக நீங்கள் கொள்முதல் செய்யுங்கள். 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதியப்பட்டது. ஆக நீங்கள் நம்பகரமாக நீங்கள் காணிகளை கொள்முதல் செய்ய முடியும். விவசாய காணிகளை நீங்கள் கொள்முதல் செய்து கொள்ளலாம். அதே போன்று இலங்கையில் இருக்கின்ற இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை நாங்கள் முற்றுமுழுதாக ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதாவது இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் என்பது எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, உலக நாடுகளுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை இந்த போதைப் பொருள் பாவனை. ஆக எங்களுடைய மாணவர்கள் சமுதாயங்களை நாங்கள் திருத்த வேண்டும், சமுதாயத்தை திருத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த போதைப் பொருளை இல்லாமல் செய்ய வேண்டும். அதுக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் கைகோர்க்க வேண்டும். எப்படி கைகோர்ப்பது என்று சொன்னால், நீங்கள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. போதைப் பொருள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்தால், வினிகோஸ்துகள் தெரிந்தால் உடனடியாக நீங்கள் 18 18 லட்சத்துக்கு அழைப்பின் ஏற்படுத்தி அது பற்றிய விவரங்களை நீங்கள் கட்டாயம் பகிர்ந்து கொள்க. அதன் மூலமாக அந்த விஷயம் தடைபெறும். ஆக இந்த விஷயங்கள் நீங்கள் சொல்லுகின்ற விஷயங்கள் ரகசியமாக பேணப்படும் என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது. அதே போல நீங்கள் புனர்

0: அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாது அமெரிக்காவோடு இருக்கின்ற வரி கொள்கைகளில் பல மாற்றங்கள் கொண்டு வந்தார். பல உறவு நாடுகளுக்கு இடையிலான பிளவுகள் ஏற்படக்கூடிய அளவில் பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த கொள்கை எல்லாம் அமைந்தது. பல நாடுகளும் இதுக்கு கண்டனம் தெரிவித்தன, இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி. இதில் முக்கியமாக இந்த விசா கொள்கையில் அவர் ரொம்ப ஆழமாக அவருடைய பார்வை அங்கே இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அமெரிக்கர்களுக்கு நாங்கள் நல்லது செய்ய வேண்டும், ஆக அவர்களை நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், அமெரிக்கர் கொள்கை அடிப்படையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் சொல்லி அவர் பல்வேறு இந்த குடியேற்ற விதிகள் மூலமாக பல மாற்றங்களை கொண்டு வந்தார். அதில் ட்ரம்ப் அதிகமாக பதவியேற்ற முதல் தற்போது இதுவரை காலமாக விசா விதிமுறைகளில் மீறிய பல மாற்றங்கள், அதே போல குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள், மோசடி செய்தவர்கள், அமெரிக்காவுக்கு எதிரான வன்முறையை ஆதரித்தவர்கள், தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருதப்பட்டவர்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட 2.50 லட்சக்கணக்கான மேற்பட்ட விசாக்களை ரத்து செய்திருக்கிறார். ஆக 2 லட்சத்துக்கு மேல விசாக்களை ரத்து செய்திருக்கிற ஒரே விஷயம் இந்த அமெரிக்காவின் இந்த ட்ரம்ப் ஆட்சியின் மூலமாக. குறிப்பாக கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டுமே பாத்தீங்கன்னா 1.75 லட்சம் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டது. இதில் பிறப்பு சுற்றுலாவாக வந்தவர்கள் சரி, அது தொடர்பான விசாக்கள் மாத்திரமே 2,300 விசாக்களாக அடங்குகிறது. ஆக இப்படியான விஷயங்கள் மூலமாக இந்த தரவுகள் கிடைக்கப்படுது. விசா கொள்கையை நாங்கள் ஒரு முறை கொஞ்சம் தட்டி பார்க்க வேண்டும் இல்லையா. அமெரிக்காவின் விசா கொள்கை எல்லோருக்கும் இந்த அமெரிக்காவில் போய் நாங்கள் அங்கே வாழ வேண்டும் அப்படின்ற பெரிய ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. அப்ப இந்த ஆசைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறவர் தான் இந்த டொனால்ட் ட்ரம்ப். அதாவது கோவிட் காலங்களை பாத்தீங்கன்னா பெருந்தொற்று பரவியது, இதன் காரணமாக நாட்டின் பாதுகாப்பு காரணமாக அமெரிக்கா நுழைவதற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதித்தது சரி. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா 2021 ஜோ பைடன் அரசு, இத அரசு மாறின பிறகு பாத்தீங்கன்னா அந்த அரசு விசா நடவடிக்கைகள் சீரமைப்பு செய்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா 2021 ஜனவரியில் பதவியேற்ற ஜோ பைடன் நிர்வாகம் ட்ரம்ப் விதிக்காக எதிராக இந்த விசாக்களை முடக்கி வச்சிருந்ததே அந்த தடைகள் எல்லாம் படிப்படியாக நீக்கினார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பெருந்தொற்றால் உலகம் பாதிக்கப்பட்டது, அதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமான லட்சக்கணக்கான விசாக்கள் முடக்கப்பட்டது. ஆனால் 2022-2023 தூதரக பணிகள் சீரமைப்பு மற்றும் கட்டமைப்பு உயர்வுக்காக பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விசாக்கள் வழங்கப்பட்டது. சுற்றுலா விசா B1, B2 மாணவர்கள் F1M மற்றும் வேலை விசாக்களான HL OP விண்ணப்ப கட்டணங்கள் வந்து கணிசமாக உயர்த்தப்பட்டன. இந்த கட்டண உயர்வின் காரணமாக விசாக்களை கட்டுப்படுத்துவதாக, உள் நுழைவதை கட்டுப்படுத்துக்காக இந்த விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சாங்க. சமீபத்தில் கூட அந்த ஆண்டுகளை கொடுத்திருந்தார் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா, அந்த PDS செய்வதற்கான ஆண்டுகள், அதே போல அவர்களுக்கான இந்த கோர்ஸுகளை செய்வதற்கான ஆண்டுகளை வந்து குறைத்திருந்தார். அப்போ நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டது. அப்ப எப்படி இவங்க அந்த கோர்ஸ் டிகிரியை முடிப்பாங்க போன்ற விஷயங்கள்லாம் அங்கே பேசு பொருளாக இருந்தது. ஆக இப்போதும் அந்த அரசாங்கத்தின் மூலமாக, அதாவது ட்ரம்ப் அரசாங்கம் இந்த விசாக்களை கட்டுப்படுத்துவதில் மிகப்பெரிய ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறது. அதாவது அமெரிக்கர்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும், பல நாடுகளிலிருந்து அங்கே வந்து தொழில் செய்கிறாங்க, இவங்களுக்கான தொழில் வாய்ப்பு இல்லாமல் போகுது போன்ற பல விஷயங்களை அவர் உள்ளடக்கி தான் இந்த விஷயங்களை அவர் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த விஷயமும் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம். சார், இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே யார் வந்து கொண்டிருக்கிறார்? தெரியும், இசையமைப்பாளர் பாடகர் விஜய் யேசுதாஸ். இவருடைய பாடல்களை கேட்கும் போது எங்களுக்கு அரடரா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பாடல்கள், இவருடைய பாடல்கள் அதிகமாக ஹிந்தி, அதே போல தெலுங்கு, மலையாளம் போன்ற பாடல்கள் அதிகமாக இருக்கிறது. அதே போல சிவாஜி திரைப்படத்தில் சஹானா, சரல் ஜோடி திரைப்படத்தில் காதல் வைபவம் பாடல் போன்ற பாடல்கள் எங்களை எப்போதுமே மறக்க செய்ய முடியாத பாடல்கள். 2000 மலையாள படத்தில் பாடத் தொடங்கிய பின்னர் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய பாடல்கள் அதிகமாக பாடி எங்களை இன்றளவும் ரசிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் தான் இவர். இவருடைய பாடல்கள் தான் இந்த ஸ்டார் ஆஃப் தி டேயாக வந்து கொண்டிருக்கிறது.
1: திரை உலகின் நட்சத்திரம், வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN. நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
1: நிலாக்காயும் நேரம் சரணம்.
0: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து

0: மாலை நாட்களில் காலை 10 மணி முதல் 12 மணி வரை ராகம் சுகமானது. ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: வணக்கம். வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற வேலைத்திட்டம் ஜேகே வேலைத்திட்டம் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் இந்த வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வீதி விபத்துகள் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல உங்களுக்கு தலைவலி வந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மெல்டோர் எடுத்துக்கொள்ளுங்க. தலைவலி காய்ச்சல் அப்படியே சிற கடித்து பறந்து போகும், சரிதானே? அதேபோல நீங்கள் விவசாய காணிகளை கொள்ளணும் செய்ய வேண்டும் சொன்னால் நீங்கள் அக்ரோமெண்ட் மூலமாக நீங்கள் விவசாய காணிகளை கொள்ளணும் செய்யுங்கள். 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது. பொருளாதார மேம்பாட்டுக்காக நீங்கள் விவசாய காணிகளை கொள்ளணும் செய்ய போறீங்களா, அதுக்கு சரியான வழி அக்ரோ மூமெண்ட் மூலமாக நீங்கள் காணிகளை கொள்ளணும் செய்வது. ஒலிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். தொடர்ந்து ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைகத்தில் எம் எல் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன். புவனேஸ்வரராஜ், நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: பொருளாதாரமோ பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி அக்ரோ மொமெண்டம்.
0: நன்றி புவனேஸ். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் காலை 10 மணி.
4: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது

2.8 வசந்தம் FM வழித்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை.

0: சித்தர்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்தன லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் ஆஜராகியுள்ளார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விடுத்த அழைப்பிற்கமையவே அவர் இவ்வாறு ஆஜராகியுள்ளார். கடந்த 2007 ஆண்டு அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரம் ஒன்று தொடர்பாக வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காகவே அவர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் தென்மேற்கு கடற்பரப்பிலிருந்து சுமார் 15 மைல் தொலைவில் ஈரானுடன் தொடர்புடைய சுமார் 20 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் நெருக்கடியில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க தடைகள் காரணமாக கப்பல்களில் உள்ள மாலுமிகள் உணவு, எரிபொருள் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். அமெரிக்க தடைகளுக்கு உள்ளாகும் அச்சத்தில் சில இலங்கை விநியோகஸ்தர்கள் சேவைகளை வழங்க தயங்குவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. எவ்வாறெனினும் இக்கப்பல்களின் நடமாட்டத்தை இலங்கை அதிகாரிகள் தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
2: ஓமான் கடற்கரைக்கு அருகில் 25 லட்சம் பீப்பாய்கள் மசகெண்ணெயை ஏற்றிச் சென்ற பிரம்மாண்டமான எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் கப்பல் தீப்பற்றியுள்ளதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன. ஓமான் கடற்கரையிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. ஹோமுஸ் ஜலசந்தியில் அனுமதிக்கப்படாத பாதையில் கப்பல் பயணித்த போதே தாக்குதல் நடத்தப்பட்டதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: விஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துளியிலும் செய்திகளை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களே நீங்களும் கூட நிகழ்ச்சியில் இருந்து கேட்க முடியும். அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதலாவது நேயர் வணக்கம். வணக்கம். காலை வணக்கம். ரொம்ப உற்சாகமா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. முருகையா, உங்களுடைய அழைப்பின் அதாவது உத்வேகம் வந்து காணாம இருக்குது, சத்தம் போதாம இருக்கு, ஏன் அப்படியா? சரி, இப்ப நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு, இப்ப ஊருக்கு போயிட்டு வர்ற ஐடியாவும் இருந்துச்சு, போனீங்களா வந்தீங்களா? போயிட்டு வந்தாச்சு. சரி, இப்ப பொதுவா வந்து கீரிமலை கிட்ட இருந்தாலும் நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கு, அதுதான் கேட்டேன். சரி, அப்ப இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க முருகையா?
1: நவாலி நவாலி

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை இணைத்துக் கொள்ளலாம். மகேந்திரன் நடந்திருக்கின்றார், இனி நிகழ்ச்சி நினைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களோடு நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி பூனாகலையில் இருந்து ஜேசுதாஸ் வந்திருக்கின்றார். கலைச்செல்வி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவ்வளவு பசரையூர் பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக தெரிவித்துக்கிறது. இவ்வளவு அண்ணா வணக்கம், கொழும்பு 15 மோதரையிலிருந்து தாருஷினி குணசேகரன் இணைந்திருக்கின்றேன், இனி நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவ்வளவு சிவகுமார் வந்திருக்கின்றார் பூனாகலையூர் ஊரிலிருந்து, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். 6:80 இதயரத்னம் நிகழ்ச்சியோடு நடந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவ்வளவு இனிமையான துள்ளுசியாக வரும் இடைக்கால பாடலை தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நான் ஜெயந்தி இழந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். கிருஷ்ணவேணி திரணியகலையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ஸ்டீஃபன் வந்திருக்கின்றார் கொழும்பு 5 அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் பேருளையிலிருந்து ரிம்சான் இருந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை குருஜங்கணி அசுருதீன் வந்திருக்கின்றார். அருமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள். திருக்கோயில் விநாயகபுரம் சிவராஜ சித்ரா இணைந்திருக்கின்றார். நசூர் இணைந்திருக்கின்றார் கிண்ணியாவிலிருந்து. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் சந்திரன் தேவி இணைந்திருக்கின்றேன். இந்த நேரம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். மானிப்பாயில் இருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை நற்பட்டி முனையிலிருந்து MTA சத்தார் வந்திருக்கின்றார். வணக்கம் கிருபா, அப்படி இருக்கிறீங்க? சிறப்பு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஹட்டன் இருந்து தங்க சுந்தரம் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல் தெரிவுகள். நான் பூனாகலையிலிருந்து சஞ்சய் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். வள்ளவத்தியிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. அதே போன்று எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். ரவிகாந்த் ரவி இணைந்திருக்கின்றார். ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சுதன் அருமையான பாடல் தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் நானோயாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற இதேவேளை சீலன் கௌரி வந்திருக்கிறாங்க. ஸ்ரீராம் வந்திருக்கின்றார் பரமக்குடியிலிருந்து. அதே போன்று ஃபைரோஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். மங்கேக்கரசி, நானும் நிகழ்ச்சியோடு தான் கெர்மான்னா, என்னைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது
1: இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு ராகம் சுகமானது.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். இப்போ நிகழ்ச்சியில் வணக்கம்.
1: வணக்கம் கிருபாலன்.
0: ரொம்ப உற்சாகமா வந்திருக்கீங்க. அதான் தவ புதல்வன், தவம் இருந்து கிடைத்த புதல்வன் என்றபடியே உங்களுக்கு அந்த பேரை வச்சிட்டாங்க அப்படியா? பாருங்களேன், இப்ப உங்களுக்கு அழைப்பு ஏற்படுத்தினே லைன் கிடைச்சிருச்சு பாத்தீங்களா? உங்களுடைய
1: அதிர்ஷ்டத்தை
0: அதானே, அதனாலதான் தவ புதல்வன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. அதாவது செல்லும் இடமெல்லாம் நீ வந்து ரொம்ப தவமா தவம் கிடைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரி சொல்லுங்க, இப்ப வந்து வீட்டுல இருக்கிற மாதிரி தெரியுது ஓய்வா? எந்த நாளும் ஓடி ஓடி உழைச்சி என்னத்தை கண்டோம், ஒரு நாளாவது வீட்டுல இருந்து ஆறுதல அமைதியா இருப்போம். ஊருக்கெல்லாம் கொடுத்தது போதும், ஊருக்காக உழைக்கும் ஒரு நிலைமை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா?
1: அப்படின்னு
0: சொல்ற இடமெல்லாம் கொண்டு போய் விடுவனப்பா, கொடுங்க காசு அவ்வளவுதான். சரி, கோல் எடுத்தாலும் நான் வருவேன், அழைப்பு அதாவது கைய காட்டினா கூட நான் வருவேன், ஆனா காசை கொடுங்க. சரி சொல்லுங்க, எவ்வளவு காலமா நீங்க திருவிழா ஓட்டுறீங்க? அப்பா ஒரு 15 அப்படின்னு சொல்லி இலகுவா சொல்றீங்க. சரி சொல்லுங்க, இந்த நேர நிகழ்ச்சியில் யார் யாருடைய பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? தவல் புதல்வன்
1: உறவுகளுக்கும்

0: தலைமுறைக்கு தோல் கொடுக்கும் கோபி சித்தர். பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 2ஆம் திகதி டெஃபென்ஸ் கல்லூரி கொழும்பில் பாதுகாப்பான பயணத்திற்கு.
1: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு வொர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3ஆம் திகதி கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
0: இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு ராகம் சுகமானது.

0: ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் கோகுலன் வந்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம்.
0: எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
1: நல்லா
0: இருக்கேன். வாகரையில இருந்து வந்துக்கிற மாதிரி தெரியுது. பாருங்கள், இன்றைக்குதான் கோகுலனுக்கு சிறந்த நாள், ராகம் சுகமானது வரவேற்று இருக்கிறது. அப்படியா? சரி பாருங்களேன், நான் இவ்வளவு நாளும் உங்களை அதுதானே பாருங்களேன், இவ்வளவு நாளும் மிஸ் பண்ணிட்டேனே உங்களை.
1: அதாவது
0: கடும் உழைப்பாளி.
1: ஓ, வசந்தம் கேட்டுக்கொண்டுதான் வேலை நடக்குது.
0: அப்ப எங்க இருந்தாலும் வசந்தத்தை சத்தமா போட்டுட்டு உங்களோட வேலையை செய்து கொண்டே இருப்பீங்க. சரி, அப்ப விவசாயிகள்
1: நைட்டில வந்து ஜானகா பாக்கணும்.
0: அப்படியா?
1: ருசினாக்கா, புவனேசன்னா, சங்கரன்னாவெல்லாம் காய்ச்சிக்கா?
0: அப்படியா? சரி, எல்லாரோடையும் காய்ச்சிக்கிறீங்க, என்னோட தானே கதைக்காம இருந்திருக்கீங்க.
1: கொஞ்சம் மிஸ் பண்ணின வேலை தானே.
0: அதுதானே. சரி, இன்றைக்கு கொஞ்சம் சரி, ரொம்ப சந்தோஷம் கோகுலன். இப்போ நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து நீங்க பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: அப்பா நல்ல தம்பி, அம்மா பார்வதி, தங்கச்சி மாறான கோயிலதி வா டிசேந்தினி நந்தினி, தம்பி மாறான டிசேந்தன், மனோஜன் டக்சன், பருத்தித்துறை அருள்மொழி அக்கா, ஆட்டோக்காரன் விஸ்வநாதன், அனைத்து உறவுகளுக்காகவும் உங்களுக்காகவும் லைன் கிடைச்சது
0: தந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து வசந்தத்தோடு எழுந்திருக்கு. நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு கோகுலன்.
1: நன்றி.

சுபாகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். பவானி சந்திர கலா அணிந்துக்கிறாங்க, இன்னைய நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை ஞானமுருகன் வந்திருக்கின்றார். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொழும்பு 14 முந்தாஜ் பேகம் அணிந்துக்கிறாங்க. அதே போன்று நாகராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். பாட்டு தலைவா பாடல்களுக்கு வாழ்த்துக்கள், ஸ்டைல் தூள் வேற லெவல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று எங்களை நிகழ்ச்சியில் எடுத்து நல்லதொரு பாடல் தாருங்கள், நாங்களும் ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணத்திலிருந்து ஷோபி வந்திருக்கின்றார். அருமை அண்ணா, உங்கள் குரலை கேட்டாலே ஒரு உற்சாகம். ஆஹா, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இருந்திருங்க, உங்களுக்கு நல்ல பாடல்களை தந்து கொண்டிருக்கிறேன். அதே போன்று வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கனகரத்னம் வந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் சங்காலையில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார். ரசூக் இணைந்திருக்கின்றார். அக்குருணையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை எங்களை நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளுங்க அண்ணன். பட்டித்திடல் வடிவில் வந்திருக்கின்றார். வசந்தத்தினுடைய வெள்ளிக்கிழமை மனதிற்கு இதமான துள்ளிசை பாடல்களை தவழ்ந்து வரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நானும் வசந்தத்தோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிறார். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு எழுந்திருங்க. அமரா வந்துக்கிறாங்க. அதே போன்று எங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த ஒரு பாடல் தாருங்கள், அக்கறை பெற்ற பாப் ட்ரெய்லர் நிசார் இணைந்திருக்கின்றார். நட்பட்டி முனையிலிருந்து சத்தார் வந்திருக்கின்றார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களோடு எங்களையும் மன்னித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தெமோதர ரூபா வந்துக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நேரம் 11 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மூலம் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

0: சுகத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: அடுத்த வருடம் முதல் நாட்டின் வரி முறைமையை மேலும் எளிமையானதாகவும் இலகுவானதாகவும் மாற்றுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிஷாந்த் ஜெயவீர தெரிவித்துள்ளார். இதற்கமைய சுங்க வரிக்கு மேலதிகமாக அறவிடப்படும் ஏனைய வரிகளை நீக்கி படிப்படியாக வரிகளை எளிமைப்படுத்துவதற்கு தேவையான மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும், ஏனைய நிறுவனங்கள் தொடர்பிலும் இத்தகைய எளிய வரி நடைமுறைகளை பின்பற்றப்படும் என்றும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். உலக சுற்றுலா தின விழாவையொட்டி மன்னார் மாவட்டத்தின் தலைமன்னாரிலிருந்து ராமர் பாலத்துடன் தொடர்புடைய 8 மணல் திட்டுகளையும் பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகளும் அதற்கான சோதனையோட்டு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக எதிர்வரும் 15 தேதி முதல் பொதுமக்கள் இத்திட்டுகளை பார்வையிடுவதற்காக விசேட படகு சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இது தொடர்பாக விசேட கலந்துரையாடல் மன்னார் மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் கே கனகேஸ்வரன் தலைமையில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. குறித்த கூட்டத்தில் அழைக்கப்பட்ட துணைக்குழு தலைவர்கள், தலைமன்னார் பங்கு தந்தை மற்றும் கிராம மக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளனர். உலகளாவிய எரிபொருள் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் ஐரோப்பிய நாடுகள் கையிருப்பில் வைத்துள்ள டீசல் தொகையில் ஒரு பகுதியை விடுவிக்குமாறு அமெரிக்கா கோரிக்கை விடுத்துள்ளது. ஈரானுடனான போரினால் அதிகரித்து வரும் செலவுகளுக்கு மத்தியில் டீசல் ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகளை விதிப்பது குறித்து அமெரிக்கா கவனம் செலுத்தி வருகிறது. இதனால் ஐரோப்பிய நாடுகள் தங்களது டீசல் கையிருப்பை விடுவிக்க வேண்டும் என அமெரிக்க நிதியமைச்சர் கூறியுள்ளார்.
1: வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் எழுந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். இப்போ பதுதீன் வணக்கம்.
1: வணக்கம் மருதமனையூரில் இருந்து.
0: ஆ, நான் நல்லா இருக்கிறேன். அப்படியே கொஞ்சம் ஆட்டம் பாட்டமா இருக்க மாதிரி தெரியுது. சொல்லுங்க, இந்த நேரம் உங்கள் குரலில் ஒரு பாடல்.
1: பாடலை பாடுவதற்கு கொஞ்சம் பெயர்களை சொல்லிவிட்டு பாடலை தருகின்றேன்.
0: என்னன்னு சொன்னா பாடி போட்டு பேரை சொல்றது மறந்துருது அப்படின்ற ஒரு
1: பாடி முடிக்கும் போது பாடலே போட்டுருவீங்க. மற்றும் இந்த நேரத்தில் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் அன்பான பாடல் உங்களுக்காகவும் உங்கள் விருப்பத்துக்காக ஒரு பாடல். ஆசை நோர் வகை பால் சுபை பால்

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:22. இப்போ கர்ணா, வணக்கம். இப்ப எங்க இருந்து பேசுறீங்க? வேலை முடிச்சு வந்துக்கிறீங்களா? ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. அப்படியா? சரி, இப்ப இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தவைக்கு
1: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க. நான் கொழும்பு ஓல்கோட் மாவட்டத்தை மேக்மில்லன் புத்தக சாலையிலிருந்து ஸ்ரீ ஸ்கந்த ராஜா அணிந்திருக்கின்றேன். மனைவி கலா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. வெளி மட்டக்கிளப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சனி வந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும். தங்கமலையிலிருந்து ஜமுனா அணிந்துக்கிறாங்க, அப்புத்தளையிலிருந்து. அதே போன்று இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நானும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் பாட்டு தலைவா அப்படின்னு சொல்லி மஸ்கேலியா அஜித் குறிப்பிடுகின்றார். துள்ளிசை கானமாக வெள்ளி வெள்ளி வலம் வந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார். சசிகலா அணிந்துக்கிறாங்க. அதே போன்று ஆனல்ட் கெருப அணிந்துக்கின்றார். ஹெவலக் ரோடு டீன் கார் குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை சிங்கராஜா அணிந்திருக்கிறாங்க. எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நிலதொரு பாடல் தாருங்கள். நான் ஃபசாத் எழுந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராஜன் உமா வந்திருக்கிறாங்க. யாழ்ப்பாணம் அச்சுவேலியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பதிமலர் எழுந்திருக்கிறாங்க. கணேசன் மற்றும் மது பிரபு ரஞ்சிதா விது ஜயன் ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கிருபான்னு அப்படி இருக்கிறீங்க. நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறது. எங்களை நிகழ்ச்சியோடு இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். வசந்தகுமார் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், அப்படி இருக்கிறீங்க. நான் நீர்குழம்பிலிருந்து ரவீந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராஜகோபால் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆந்தனி ஜூட் இணைந்துக்கிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க. நானும் ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியோடு தான். ரமேஷ் குமார் நடந்திருக்கிறேன் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ஏறாவூர்ல இருந்து கந்தையா சுதர்ஷன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ஹட்டன் கிழவட்டன் பிரிவிலிருந்து எஸ் பரமானந்தன் வசீகரன் வந்துக்கிறாங்க. கீதா ஸ்ரீ இணைந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியோடு இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள். உரும்புராய் சாந்தா அணிந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல் தெரிவுகள் மருதமுனையிலிருந்து முனாஸ் அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பலாங்குடை வேணி வந்துக்கிறாங்க. ப்ரோ எப்படி இருக்கிறீங்க. நானும் நிகழ்ச்சியோடு தான். வெஸ்டர்ன் ராஜா குறிப்பிடுகிறது. இவளை மணிவண்ணன் இணைந்திருக்கின்றார். சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை தொண்டை மாணவர் செல்வச்சனதியிலிருந்து சுதன் நிகழ்ச்சியோடு எழுந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற இதே வேளை தேவி யோகேஸ்வரன் வந்துக்கிறாங்க. துள்ளிசை தூள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை என்னைய நிகழ்ச்சியோடு இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா. நான் சுச்சி இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறார். அருள்மொழி வந்துக்கிறாங்க. பருத்தித்துறையிலிருந்து அத்தனை உறவுகளுக்காகவும் மொழிக்கின்றது பாடல்

0: கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலவை பரிசு, குறைந்த செலவில் ஸ்டடி டு வர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 தேதி கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் என்று நினைக்கிறேன்.
3: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லியிருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.

0: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு வொர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3rd கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
1: பொருளாதார மேம்பாட்டிற்காக அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.

0: சுபாகம் சுகமானது கேட்டால் இதமானது நிகழ்ச்சியை நிறுத்தி நேயராக யார் வணக்கம்.
1: வணக்கம் கிருபா, நான் மேலாளையில இருந்து சிவபாலன்.
0: இப்படி ரொம்ப உற்சாகமா வந்தாச்சு. பழைய பாடல்களை விரும்பி கேப்பீங்க,
1: கிழக்கால பாடல்கள் விருப்பம் தான்.
0: இப்ப வந்து விருப்பம் ஆகிட்டீங்க அப்படியா?
1: அப்படித்தான், பழைய பாடல்களோட வந்து போனாக்கள் உங்களோட
0: அதுதானே. எங்க போனாலும் நாங்க இதுக்கு, அதாவது வந்து பாம்பு சாப்பிடுற இடத்துல போனா நடுப்பகத்தை எனக்கு தாண்டு கேட்கணுமா அப்படின்ற மாதிரி.

0: அப்படின்ற மாதிரி சிவபாலன்
1: இருக்கு.
0: சரி சரி, இந்த நேரத்துல நீங்க நிகழ்ச்சியில யார் யாருடைய எந்த பாடல் கேட்பதா இருக்கிறீங்க?
1: நேர்கள் எல்லோருக்கும்
0: நன்றி.
1: உங்களோட அறிவிப்பாளர்கள் எல்லோரையும் சேர்த்து உங்களையும் அழைத்து மற்ற எங்கள்ந்த குடும்பங்கள் நண்பர்களையும் சேர்த்துக் கொள்வோம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் இருந்த மிக சிவபாலன்,
1: மிக்க நன்றி.

தொலைக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் ரோஃபினா அவரோடு இணைந்து அபுல் ஹாசன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்கினீர்களே.

0: உங்களுக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: தித்வா புயலின் பின்னர் மலையகத்திற்கான ரயில் சேவைகள் இன்று முதல் வழமைக்கு. முன்னாள் அமைச்சர் பாந்துலு குணவர்தன லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு முன்னிலையில். திருச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கான விமான சேவை மீண்டும் ஆரம்பம். இலங்கையின் தென்மேற்கு கடற்பரப்பிற்கரையில் ஈரானிய எண்ணெய் தாங்கி கப்பல்கள் நெருக்கடியில் சிக்கியுள்ளதாக தகவல். ஐரோப்பிய நாடுகள் கையிருப்பில் வைத்துள்ள டீசல் தொகையை விடுவிக்குமாறு அமெரிக்கா கோரிக்கை. 2027 ஆண்டுக்கான ICC ஒருநாள் உலகக்கிண்ண தொடரின் போட்டி அட்டவணை வெளியீடு.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் FM இன் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் எம் கவிதா பாரதி. இனி விரிவான செய்திகள். தித்வா புயல் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த மலேக ரயில் பாதையின் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து கொழும்பு கோட்டையிலிருந்து பேராதனை வரையிலும் அங்கிருந்து கம்பளை வரையிலும் ரயில் சேவைகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தித்வா புயலினால் ரம்புக்கனை கம்பளிக்கிடையிலான ரயில் பாதையில் 103 இடங்களில் சேதங்கள் ஏற்பட்டிருந்தன. இதில் 36 இடங்களில் பாரிய மண் சரிவுகளும் 67 இடங்களில் மண்மேடுகள் சரிந்து விழுதல் மற்றும் ரயில் பாதை அரித்து செல்லப்படுதல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தன. இந்நிலையில் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து இன்று காலை முதல் ரயில் சேவைகள் மீண்டும் வழமைக்கு திரும்பியுள்ளன. முன்னாள் அமைச்சர் பாந்துலு குணவர்தன லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகியுள்ளார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விடுத்த அழைப்பின்கமைவையே அவர் இவ்வாறு ஆஜராகியுள்ளார். கடந்த 2007 ஆண்டு அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரம் ஒன்று தொடர்பாக வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காகவே அவர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு மீண்டும் விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் திருச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டது. தொழில்நுட்ப காரணங்களுக்காக குறித்த விமான சேவையானது பின்னர் ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் திருச்சி விமான நிலையத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு விமான சேவை நேற்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய திருச்சி விமான நிலையத்திலிருந்து சுமார் 50 நிமிடங்களில் யாழ்ப்பாணத்தை வந்தடைய முடியும். குறித்த விமான சேவையானது செவ்வாய், வியாழன், சனி ஆகிய 3 நாட்கள் இயக்கப்படுகின்றன. நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து திருச்சிக்கு 45 பயணிகளும் திருச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு 44 பயணிகளும் பயணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நாளைய தினம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களும் மூடப்பட்டிருக்கும் என மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்றிரவு மதுபான சாலைகள் வள்ளமையாக மூடப்படும் நேரத்திலிருந்து இன்று வரும் அக்டோபர் மாதம் 4 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வள்ளமைக்கு திறக்கப்படும் நேரம் இந்த தடை உத்தரவு அமுலில் இருக்கும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த தடையுத்தரவை மீறி சட்டவிரோதமான முறையில் மதுபான விற்பனையில் ஈடுபடும் நபர்கள் மற்றும் மதுபான நிலையங்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என மதுவரி திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் சட்டவிரோத மதுபான விற்பனை மற்றும் கடத்தல்கள் தொடர்பான தகவல்கள் ஏதேனும் தெரிந்தால் அது குறித்து பொதுமக்கள் மதுவரி திணைக்களத்தின் அவசர அழைப்பு இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு முறைப்பாடு செய்ய முடியும் எனவும் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. நச்சுப் பொருட்கள் அடங்கிய பழங்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் முதல் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. கொழும்பில் நடைபெற்ற நஞ்சற்ற பழங்கள் பிள்ளைகளுக்கு எனும் கருப்பொருளிலான தேசிய வேலைத்திட்டத்தை பிரகடனப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அமைச்சர் வசந்த் சமரசிங்க இதனை தெரிவித்தார். இதற்கமைய நாடு முழுவதிலும் உள்ள பழக்கடைகள் மற்றும் மொத்த விநியோகஸ்தர்களை பதிவு செய்யும் பணிகளும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நச்சு ரசாயன பொருட்களை பயன்படுத்தாமல் பழங்களை பழுக்க வைத்தல், ரசாயனங்களை பயன்படுத்தாமல் பண்ணைகளிலிருந்து பழங்களை அறுவடை செய்தல் மற்றும் நுகர்வோருக்கு நம்பிக்கையுடன் விநியோகத்தல் ஆகியவை குறித்த வர்த்தகர்களுடன் கலந்துரையாடி அவர்களை இந்த வேலை திட்டத்தில் இணைத்துக் கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க மேலும் தெரிவித்தார். இலங்கையின் தென்மேற்கு கடற்பரப்பிலிருந்து சுமார் 15 மைல் தொலைவில் ஈரானுடன் தொடர்புடைய சுமார் 20 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் நெருக்கடியில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க தடைகள் காரணமாக கப்பல்களில் உள்ள மாலுமிகள் உணவு, எரிபொருள் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். அமெரிக்க தடைகளுக்கு உள்ளாகும் அச்சத்தில் சில இலங்கை விநியோகஸ்தர்கள் சேவைகளை வழங்க தயங்குவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. எவ்வாறெனினும் இக்கப்பல்களின் நடமாட்டத்தை இலங்கை அதிகாரிகள் தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு தலைமன்னாரிலிருந்து வரலாற்று சிறப்புமிக்க ராமர் பாலத்துடன் தொடர்புடைய மணல் திட்டுகளை பார்வையிடுவதற்கான விசேட படகு சேவைகள் எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளன. இதற்கான முதற்கட்ட சோதனை நடவடிக்கைகள் தற்போது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ஒன்று மன்னார் மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் கே கனகேஸ்வரன் தலைமையில் நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது. இக்கூட்டத்தில் துறை சார்ந்த திணைக்கள தலைவர்கள், தலைமன்னார் பங்கு தந்தை மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகளுக்கமைய ஒரு படகில் அதிகபட்சமாக 7 சுற்றுலா பயணிகள் மாத்திரமே பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள். வனஜீவராசிகள் திணைக்கள கட்டணமாக ஒரு பயணிக்கு 140 ரூபாய் அறவிடப்படும். படகு சேவைக்காக 7 பயணிகள் கொண்ட ஒரு படகிற்கு மொத்தம் 17,500 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்டுள்ள இக்கட்டணத்தின் மூலம் இலங்கை கடற்பரப்பில் அமைந்துள்ள 5 மணல் தீவுகள் வரை சென்று பார்வையிட முடியும். பயணிகள் முதலாவது மணல் தீவில் இறங்கி நீச்சல் உள்ளிட்ட பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். இதற்கான மேலதிக கட்டணங்கள் விவரங்கள் சுற்றுலா மேலாண்மை குழுவால் விரைவில் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 3வது மணல் தீவில் பயணிகள் குறிப்பிட்ட நேரம் தங்கியிருந்து பார்வையிடவும் சிறப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. மகாத்மா காந்தியின் ஜனன தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் இன்று காலை அவரது உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. யாழ் வைத்தியசாலை வீதியில் அமைந்துள்ள காகில் சதுக்கத்தில் நிகழ்வு நடைபெற்றுள்ளது. இதன்போது மகாத்மா காந்தியின் அகிம்சை, உண்மை, அமைதி மற்றும் மனிதநேய கொள்கைகள் நினைவு கூறப்பட்டன. நிகழ்வில் யாழ் மாநகர சபை முதல்வர், இந்திய துணை தூதரக அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: உலகளாவிய எரிபொருள் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் ஐரோப்பிய நாடுகள் கையிருப்பில் வைத்துள்ள டீசல் தொகையில் ஒரு பகுதியை விடுவிக்குமாறு அமெரிக்கா கோரிக்கை விடுத்துள்ளது. ஈரானுடனான போரினால் அதிகரித்து வரும் செலவுகளுக்கு மத்தியில் டீசல் ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகளை விதிப்பது குறித்து அமெரிக்கா கவனம் செலுத்தி வருகிறது. இதனால் ஐரோப்பிய நாடுகள் தங்களது டீசல் கையிருப்பை விடுவிக்க வேண்டும் என அமெரிக்க நிதியமைச்சர் கோரியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. டீசல் விலை உயர்வின் சுமையை அமெரிக்க விவசாயிகள், லாரி சாரதிகள் மற்றும் வர்த்தகர்கள் சுமக்க வேண்டிய நிலை ஏற்படக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆலோசித்து வரும் நிலையில் மத்திய கிழக்கிற்கு மேலும் ஒரு விமான தாங்கி போர்க்கப்பலை அனுப்ப அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. இதற்கமைய USS தியோடார் ருஸ்வெல்ட் போர்க்கப்பல் உள்ளடங்கிய தாக்குதல் குழு அமெரிக்காவின் சான்டியாகோ துறைமுகத்திலிருந்து புறப்பட்டுள்ளதாக வால்ஸ்ட்ரீட் சேனல் செய்தி வெளியிட்டுள்ளது. சுமார் 9,000 முதல் 10,000 வரையான ராணுவ வீரர்களை கொண்ட இந்த தாக்குதல் குழு எதிர்வரும் நவம்பர் மாதம் மத்திய கிழக்கை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கப்பல் ஏற்கனவே அங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ள மற்றொரு கப்பலுக்கு பதிலாக அனுப்பப்படுகிறதா அல்லது அமெரிக்காவின் ராணுவ பலத்தை மேலும் அதிகரிப்பதற்காக அனுப்பப்படுகிறதா என்பது குறித்த தகவல்கள் இதுவரை தெளிவாக வெளியிடப்படவில்லை.
0: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
1: இரண்டாயிரத்தி 2027 ஆண்டுக்கான ஐசிசி ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கிண்ண தொடரின் போட்டி அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாபே மற்றும் நமீபியா ஆகிய நாடுகளின் அனுசரணையுடன் போட்டி இடம்பெறவுள்ளது. இதற்கமைய 2027 ஆண்டு அக்டோபர் 2 தேதி முதல் நவம்பர் மாதம் 21 தேதி வரை போட்டி நடைபெறவுள்ளது. 14 அணிகள் பங்கேற்கும் இப்போட்டித் தொடரின் முதற்கட்ட போட்டிகள் தலா 7 அணிகளைக் கொண்ட 2 குழுக்களின் கீழ் நடைபெறும். இலங்கை அணி டி குழுவில் இடம்பெறுவதுடன் அக்குழுவில் பங்களாதேஷ், இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து ஆகிய அணிகள் இடம்பெறுகின்றன. அக்குழுவின் மற்றொரு அணி தகுதிச் சுற்றின் மூலம் தெரிவாக உள்ளது. இந்நிலையில் குழு பேயில் ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் ஜிம்பாபே ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளதுடன் மற்றொரு இடம் தகுதிச் சுற்றில் வெற்றி பெறும் அணிக்கு உரிமையாகும். 2027 உலகக்கிண்ண தொடரின் இறுதிப் போட்டி நவம்பர் 21 தேதி ஜோகனஸ்பர்கில் நடைபெறவுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: தித்வா புயலின் பின்னர் மலையகத்திற்கான ரயில் சேவைகள் இன்று முதல் வழமைக்கு. முன்னாள் அமைச்சர் பாந்துல குணவர்தன லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு முன்னிலையில். திருச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கான விமான சேவை மீண்டும் ஆரம்பம். இலங்கையின் தென்மேற்கு கடற்பரப்பிற்கு அருகில் ஈரானிய எண்ணெய் தாங்கி கப்பல்கள் நெருக்கடியில் சிக்கியுள்ளதாக தகவல். ஐரோப்பிய நாடுகள் கையிருப்பில் வைத்துள்ள டீசல் தொகையை விடுவிக்குமாறு அமெரிக்கா கோரிக்கை. 2027 ஆண்டுக்கான ஐசிசி ஒருநாள் உலகக்கிண்ண தொடரின் போட்டி அட்டவணை வெளியீடு. இத்துடன் வசந்தம் எஃப்எம் இன் மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: வில்லாதி வில்லன் திரைப்படத்துக்காக நடைபெற்ற சூப்பரான பாடலோடு சந்தோஷமாக அமர்க்கலமா இன்றைய நாள் மதிய நேர புதைகள் நிகழ்ச்சியை நாங்களும் அறிவித்து வைத்திருக்கிறோம். நேர்களின் தெரிவில் நிகழ்ச்சிகளின் முதல் தரவானி வஸ்தம் எஃப்எம் நேரவை பொது 12:19 ஆகின்றது. சூப்பரான பொழுது இன்றைய தினம் வந்து தொடர்ச்சியாக 3 வரைக்கும் மதிய நேர புதைகள் நிகழ்ச்சியோடு ரொம்ப ரொம்ப சுபஹிட் பாடல்களோடு வலிமை போலவே நின்றிருக்கலாம். இன்றைய தினமும் என்னுடைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா தவமாய் தவம் இருந்து நிகழ்ச்சிக்கு வந்த மாதிரி அபுல் ஹாசன் இணைந்திருக்கிறார். வணக்கம் அபுல்.
1: தங்கிச்சு பால்ல சீனிய கரைச்சாலும் சீனியில பால கரைச்சாலும் கரைய போறது சீதி தாஜி தேவி.
0: ஆமா ஆமா உண்மை, அதுதான் உண்மை.
1: ஐ தாத்தா, ஒரு நாள் வந்தா என்ன, 40 வந்தா என்ன, அபிலாஷன் அபிலாஷன் தான். அடி சின்னவங்களே பெரியவங்களே, சார் பாம்பு குட்டிகளே, சவுக்கார கட்டிகளே, இந்த ஈரக்குழவிலே ஆய்ச்சிக்கான மதிய நேர வணக்கம். கவலைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், சோகங்கள் இருக்கு, எது இருந்தாலும் பரவாயில்ல. இங்க வந்தீங்கன்னா ஆச்சிக்கா ஜாலியா, நான் இல்லாம போனதுல கூட மூஞ்செல்லாம் வாடி மெலிஞ்சி போயிட்டீங்க, சாப்பிடுற இல்லையா நீங்க?
0: உங்களே நினைச்சிட்டு இருக்கிற ஐயோ அபிலாச நிகழ்ச்சியில் இல்லையே,
1: கண்டில நெத்திலிக்காரோட சம்பளம் இருக்கு, சாப்பிடுங்களேன் கொழுப்பு இல்லையே, அதை சாப்பிட இருக்கிறது பற்றி.
0: சரி சரி ஓகே. அப்படி எல்லாம் நம்ம சிற்றுண்டி சாலையை குறை எல்லாம்
1: குறை சொல்லப்படாது. நல்ல நல்ல என்ன சாலை நல்லா தருக்கு, நெத்திலி தான் அப்செட் போல இருக்கு.
0: சரி சரி ஓகே. அபுல் ஹாசன் இன்றைய தினமும் நிகழ்ச்சியோடு வந்து சொந்தங்கள் இணைந்து கொள்ளும் அப்படின்னு சொன்னா முந்தி கொண்டு எங்களுக்கு அழைப்பு ஏற்படுத்தலாம். அழைப்பு தொலைபேசி இலக்கங்கள் நீங்க சொல்லுங்க பாக்கலாம்.
1: 0101
0: அப்படி இல்லைன்னு சொன்னா கால் பண்ணலாம். 0112-715-111 கால் பண்ணுங்க. அதே போல எங்களுக்கு லைன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற சொந்தங்கள் உடனே என்ன பண்ணணும், எங்களுடைய
1: அதுக்கு முகநூல் வழியாக போனவர் பொட்டோ வண்டிக்கு பசிந்து தான் அதுக்கு கீழே போட்டு அப்படிலாம் சொன்னா நானக்கு பாட்டு, காக்காக்கு பாட்டு, சாச்சாக்கு பாட்டு, மாமாக்கு பாட்டு, உம்மம்மா தாத்தம்மா கூட்டாளி, முன் வீடு பக்கத்து வீட்டு எதிர்த்து தாருக்கு பாட்டு ஒண்ணு கேட்டாலும் தபான்னு எடுத்து டுமீன் போடுவோம்.
0: சரி, அனைவருக்காக அடுத்து ஒரு சுவை பாடல் ஒழிக்க வருகின்றது. வரலாறு திரைப்படத்தை ககைசி போயில
1: வரலாறு ரொம்ப தேவை என்ன ஸ்ரீதேவி.
0: ஆமா.

0: இப்போது 12:26 நிமிடமாகின்றது. நிகழ்ச்சியின் முதலாவது நேரா ஆனந்தமா வசந்தத்துல இணைந்து கொள்ற
1: முதல்ல ஆனந்ததான் ஆரம்பமா அவங்க வந்தீங்க. சில பேர் எல்லாத்தையும் மறந்துடா, தாய் தப்பனே மறந்துட்டான், இறைவனை மறந்து பொண்டாட்டி மட்டும்
2: நம்பிக்கானோ
1: பாருங்க தம்பியடா, நீங்க அப்படி இல்லையே
2: தானே
1: எங்க சுத்த தம்பி, காடு வாண்டது, வீடு போனது எங்க போறனு தெரியாம
2: என்ன தம்பி சொன்னீங்க
0: விருப்பம்
1: இல்ல, அது சும்மா தேவையில்லாத பிரச்சனைகள் பண்ணி தேவையில்லை, நிம்மதி ஐக்கணும்.
0: சரி சரி, அப்ப நீங்க
1: பாருங்க, ரெண்டு புள்ள பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு புள்ள ஸ்கூல்ல எவ்வளவு கஷ்டப்படுறீங்க.

0: நலனை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
1: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
0: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 மணியிலிருந்து யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பரிசில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
2: 12 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் அனுசரணை. கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: பொருளாதார மேம்பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி, அக்ரோ மொமெண்டம்.
5: உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்?
6: அது எப்படி? ஒட்டுமொத்த தகவலும் ஒரே இடத்துல.
7: இந்த உலகத்துல எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வியாதி உனக்கு இருந்தாலும் அவரை மட்டும் நீ மறக்கவே மாட்டீங்க.
5: இப்போ என்ன பண்றது? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் வசந்தம் FM திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் போட்டு

0: உற்சாகமாக சந்தோஷமாக அட்டகாசமாக அமர்க்கலமாக இணைந்திருக்கிறோம். மதிய நிறுவனங்களும் நிகழ்ச்சியோடு அபிஹாசன் நேரம். அடுத்த ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி சொல்லணும்.
1: என்ன விடயம்?
0: பொதுவா வந்து இந்த வீதி விபத்துகள் நாளுக்கு நாள் வந்து
1: சரியான கூட்டம் சரியான நிறைஞ்சி வீதி விபத்து இல்ல, அதுக்கு ஒரு வழி இல்லையா?
0: கண்டிப்பா வழி இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வீதி விபத்துகள் தொடர்பாக வந்து பாடசாலை மாணவர்களுக்கு இல்லையா, இவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஊற்ற ஒரு விசேடமான வேலை திட்டம் தான் டேக் கேர் வேலை திட்டம்.
1: நல்ல திட்டம் ஒண்ணு, நல்ல திட்டம் ஒண்ணு தான்.
0: சரி, இந்த டேக் கேர் வேலை திட்டம் தொடர்பாக வந்து இன்றைய தினம் முக்கியமான பல விடயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா எங்களுக்கு சொல்றதுக்காக அங்கே வந்து எங்களுடைய விசேட பிரதிநிதி விஜய் அழைப்பில் இணைந்திருக்கிறார். இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் விஜய்.
2: வணக்கம் ருபினா, வசந்த சொந்தங்களுக்கு இனிமையான மதிய பொழுது வணக்கம். நாங்க வளமையா காலையில வந்து எங்களை சந்திப்போம், மதிய பொழுது சந்தித்திருக்கிறோம். இன்று எங்களுடைய 29வது தேசியார் வேலை திட்டமானது கொழும்பில் இடம்பெற கொண்டிருக்கிறது. கொழும்பு 2 எங்களுடைய பாதுகாப்பு சேவை கல்லூரி எங்களுடைய வேலை திட்டமானது இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி விபத்துகள் சம்பந்தமாகவும் பாடசாலை மாணவர்களை தெளிவுபடுத்தும் வேலை திட்டமாக இந்த வேலை திட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சுவாதீன ஊடக வலையமைப்பு, அதே போல ஸ்ரீலங்கா செயலகம், இலங்கை போலீசார், இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், 1990 விவசாய சேவை, அதே போல இலங்கை முதற்தர காப்பாற்று நிறுவனமாக இருக்கக்கூடிய வியாபார காப்பாற்று நிறுவனம் இணைந்து இந்த வேலை திட்டத்தை மிக சிறப்பாக மேற்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கொழும்பை பொறுத்தவரையில் பாடசாலை மாணவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள், அதே போல அதிகமாக போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய பகுதி. எனவே இந்த பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து என்பது மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், அதில் இருக்கக்கூடிய நடைமுறைகள், வீதி போக்குவரத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் போன்ற பல விடயங்களை இன்றைய நாளிலும் எங்களுடைய போக்குவரத்து போலீசார் மிகவும் தெளிவாக எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அண்மை காலங்களில் பாடசாலை மாணவர்கள் அதிகமாக இந்த விபத்துக்குள்ளாகும் விடயங்கள் அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிகமான பாடசாலை மாணவர்களை நாங்கள் இந்த விபத்து மூலமாக இருக்கிறோம். எனவே ஒரு சமூகத்திற்கு இந்த வீட்டு விபத்து சம்பந்தமாக சிறந்த செய்தியை கொண்டு செல்வதற்கு பாடசாலை மாணவர்கள் ஆகியவர்கள் முக்கியமாக இருக்கிறார்கள். இந்த அவர்களுக்கு தெளிவூட்டும் ஒரு வேலை திட்டம் தான் இந்த வேலை திட்டமாக இந்த நாளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலும் கொழும்பு கல்வி வலையமைக்கப்பட்ட 11 பாடசாலைகளிலிருந்து சுமார் 680 அதிகமான பாடசாலை மாணவர்கள் பாதுகாப்பு கல்லூரிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். எனவே இங்கே இருக்கக்கூடிய பாடசாலை மாணவர்களை ஒன்றுபிரிட்டுக் கொண்டு வேலை திட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கோம். காலை பொழுதில் கருத்தரங்கம் மூலமாக பாடசாலை மாணவர்களுக்கு மிக சிறப்பான விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. இப்பொழுது நாங்கள் இந்த வீதி நாடகத்தின் ஊடாக பாடசாலை மாணவர்களுக்கு வீதியில் எவ்வாறு பயணிக்க வேண்டும், வீதி விபத்துகள் எவ்வாறு ஏற்படுகிறது, திடீரென நாங்கள் ஒரு விபத்துக்கு முகம் கொடுக்கும் பொழுது எவ்வாறு நாங்கள் செயலாற்ற வேண்டும் போன்ற பல விடயங்களை கொள்கை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே மிக முக்கியமான 29வது தேசியார் வேலை திட்டத்தை நாங்கள் இப்பொழுது கொழும்பில் நடத்திக் கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய நாளும் எனக்கு கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொடுக்கிறோம். அடுத்தடுத்த மலையாளங்களில் நாங்கள் இது பற்றி மேலதிக தகவல்களோடு எடுத்துக்கொள்வோம்.
0: இன்றைய ஸ்டார் யார் அப்படின்னு சொன்னா பாடகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஜெயசுதா.
3: திரை உலகின்

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3 தேதி கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
1: குதகலமாக மதிய நீர் குதகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் அப்படியே நாங்க நீர்கொழும்பு தோப்பு பக்கம் போயிட்டு வரலாம்.
2: தோப்பு கொச்சி கடையில இருந்து ஈடன்.
1: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கு ஈடன்?
3: மட்டும்தான்
2: என்ன செய்யணும் ஈடன்? அப்புறம் சொல்லுங்க ஈடன், சாப்பிட்டீங்களா? சீதை

0: தேவாட என்ன என்ன பாடு தேவாட
1: தேவாட இந்த பாடல போடுங்க
0: இந்த பாட்டு
2: பாடு
1: இந்த
0: மதன மாளிகையில்
1: பாடல் பாடல் வராது
0: வராது ஐட்டம் கேட்ட சும்மா சொல்ற தேவாட போடுங்க ராமசாமி
1: கோகா கோலா போலி வந்தாலே பொங்கி வந்தாலே
2: அந்த பாடல் தான் வேணுமா
1: அந்த பாடல தாங்க இல்லாட்டி இதவிதமா தூக்கு தீப்பு கண்ணாடி ஏ அக்காமாவ வந்து நின்ன முன்னாடி எப்பொழுதுமே காதல் ஒரு கண்ணாடி அதையுடன் செய்யாம காப்பு வந்தான் பில்லாடி ஏ அக்காமாவ அஞ்சலி அவற்றின் பாருங்கள் நாங்கள் ரெண்டு பேரும்
0: கொஞ்சலே அம்மா பின்ன கால வந்தலே ரெண்டு பேரும் பேட்டி பேட்டி அடிக்கலே
2: குதிரை
0: போறான்னு பாக்கணும்.

0: குட் நைட்.
1: புதுமைகளோடு

0: தேசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: பாரிய உட்கட்டமைப்பு அபிவிருத்திகளுக்கு அரசு மற்றும் தனியார் முதலீடுகள் அவசியம் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். எனினும் அனைத்து முதலீடுகளும் கூட்டாண்மைகளும் பொறுப்புக்கூறலுடனும் முறையான ஒழுங்குமுறையுடனும் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் பிரதமர் வலியுறுத்தினார். கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு சர்வதேச முனையத்தின் இரண்டாம் கட்டத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். துறைமுகத்துறையை பயன்படுத்தி நிலையான முதலீடுகளை ஈர்ப்பது, வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது மற்றும் ஏற்றுமதியை அதிகரிப்பதன் மூலம் பொருளாதார மாற்றத்தை விரைவுபடுத்த அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் மேலும் குறிப்பிட்டார். ஈரானுக்கு எதிராக மீண்டும் புதிய தாக்குதல்களை நடத்தவுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளதுடன் USS தியோடோரூட் ரூட்வெஸ்ட் விமானம் தாங்கிய போர்க்கப்பல் உள்ளிட்ட மேலும் பல போர்க்கப்பல்களை மத்திய கிழக்கில் நிலைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் மேலதிக ராணுவ படைகள் மற்றும் உபகரணங்கள் குவிக்கப்படுவதனால் மத்திய கிழக்கில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன.
1: அவதானத்துடன்

0: ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் குத்து திரைப்படத்திற்காக தீப்பு அவரோடு இணைந்த ரேஷ்மி பாடிய ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சி இந்த மனத்திரத்தின் முதல் பாடலாக ஒளி துவைந்திருக்கின்றது. நேரம் 1:10 நேரம். அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் ஃபர்தா தாத்தா, எப்படி
1: இருக்கீங்க?
2: எங்க தாத்தா, இங்க மழை தானே, மழை வரக்குள்ள அங்கிட்டு ஓடுற இங்கிட்டு ஓடு, அப்படி இப்படி ஒவ்வொரு இடமா போய் சுத்தி வாரு. மழையில நனையப்பட தடுமல் வரும். நீங்க எப்படி
1: இருக்கிறீங்க?
0: ஆமா ஆமா, நீங்க வந்து தேடுறீங்களா எங்களை? இல்லையா,
2: நேத்து கேட்டீங்களே, எங்க போய்
1: தீகான்
2: என்ன சின்ன
0: என்ன சமைக்கிறீங்க?
2: முதல்ல கத்திரிக்காவ கோழிக்கு கொடுங்க சாப்பிட சொல்லி, அதுக்கப்புறம் கோழி ஆக்குங்க. அப்புறம் ரெண்டு ஒண்ணா சாப்பிட இருந்தானு ஸ்ரீதேவி. இந்த சிக்கன் கூனியா வராமிக்கு என்ன செய்யணும்? அவங்களோட சேர்ந்து பாட்டு கேக்கும்.
1: போவான்
0: அதே போல எங்களுடைய பக்கமாகவும் தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளுங்க. அடுத்து ஒரு அருமையான பாடல் ஒலிக்க வருகின்றது.

செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3rd கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.

0: விவசாய தலைமுறைக்கு தோல் கொடுக்கும் கோபி சேர்த்த வணக்கம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: பொருளாதாரமோ பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை கொள்முதல் செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி அக்ரோ மொமெண்டம்.
4: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
5: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
6: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பரிசில்களை பெற சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
7: 12 குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.
8: உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்?
9: அது எப்படி? ஒட்டுமொத்த தகவலும் ஒரே இடத்துல.
10: இந்த உலகத்துல எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வியாதி உனக்கு இருந்தாலும் அவரை மட்டும் நீ மறக்கவே மாட்டேங்க.
8: என்ன பண்றது?

0: இசைப்புயிலி மீசையில் மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து போய் இந்த நேரம் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழைப்பில் சிவக்குமார் இணைந்திருக்கிறார் மதிய நேர கொதுகளும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொள்ளலாம். பேசலாம். வணக்கம்
1: மதிநேர. வணக்கம் அக்கா. பாராஸ்டர் சிவக்குமார்
2: அண்ணா பக்கத்துல அபிலாஷன் இருக்கார்.
1: அபிலாஷன் மறக்க முடியுமா?
2: நான் சும்மா சொல்றேன். எப்படி இருக்கீங்க ஸ்ரீதேவி?
0: தெரியாம சொல்லிட்டேன்.
2: சிவக்குமார்
0: எங்களோடு இணைந்து கொண்ட மைக்காக நிகழ்ச்சியில் அடுத்து பாத்தீங்கன்னா திரைப்படத்துக்காக
2: திரைப்படத்துக்காக
0: பாடல்

0: வண்ண தமிழ் பாட்டு திரைப்படத்துக்காக நடைபெற்ற ஒரு சூப்பரான பாடல் நிகழ்ச்சி ஒளி துவைந்தது. நேரம் 1:43 நிமிடமாக இந்த நேரம் அபு ஏராளமான சொந்தங்கள் பேஸ்புக் பக்கமாகவும் நிகழ்ச்சி
1: சொந்தங்களை செல்லத்தானே வாழாங்க பேஸ்புக் வழியா நீங்க அவங்கள வழியை காட்டத்தானே
0: கண்டிப்பா சரி காட்டத்தான் வேணும். இந்த நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட வந்து ஏழாலையிலிருந்து முத்து இணைந்திருக்கிறார். சொந்தங்களுக்காக ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். அதே போல திமிக சிலருந்து ஸ்டீபன் இணைந்திருக்கிறார் வலிமை புலவே இன்றைய தினமும் ஸ்டீபன் டெய்லர்ஸ்ல நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பரா கேட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்.
1: மாளிகோத்தை சந்திரா குஷன்ல சந்திரா வந்தீங்க அன்பான மதிய நேர வணக்கம் எப்படி இருக்கீங்கன்னா நீங்க இல்லாம பருப்பு இல்லாத சைவ கடமாயின்னு சொன்னாங்க.
0: அதே போல எங்களோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மன்னர்ல ரோஹன் இணைந்திருக்கிறார் அன்பு மனைவிக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறார். வானியலந்து சுஜி இணைந்திருக்கிறாங்க அன்பு கணவருக்காக மட்டுமே அடுத்த பாடல்கள் டெடிகேட் பண்றேன். பாடல் தெரிவுகள் இன்றைய பொழுதும் ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்போ உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்களாம். சோ டெய்லி ப்ரோக்ராம்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி
1: அவங்க சொல்றாங்க. நீங்க தான் வர விடுறீங்களே கால கட்டி பிடிச்சி.
0: சரி அதே போல எங்களோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீர்கொழும்புல இருந்து மதிவாணன் இருந்திருக்கிறார். தன்னுடைய அன்பு மகளுக்காக ஒரு பாடல் தாங்க ஷேகா அவங்களோட பேர் அப்படின்னு சொல்லி மகளுக்காக பாடல் விவிகிட்டிருக்கிறார். அதே போல வந்து ஹட்டன்ல இருந்து பரமானந்தன் வசீகரன் இணைந்திருக்கிறார். உறவுகளுக்காக ஒரு சூப்பர் ஹிட் பாடல் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி கேட்டு
1: அதுமா ஹாய் அன்பு குழந்தை இனிய மதிய ஆர்ஜே ருப்பீனா என் அபிலாஷன் நானாக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எங்கட இந்த கிருஷ்ண பிள்ளை வந்திருக்கார்.
0: எங்க இருந்து
1: அவள ஆரம்பத்தில இருந்து வந்திருக்கார்.
0: எங்க இருந்து
2: கவர்ச்சிகரமான புலமை பரிசு குறைந்த செலவில் ஸ்டடி டு வர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ October 3rd கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ்,

நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: இப்போது 2 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

0: விசேஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: மல்வத்து ஹிரிபிட்டிய போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போலீஸ் சார்ஜன் ஒருவர் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார். கடந்த 26ஆம் தேதி கைது செய்யப்பட்ட ஒருவரை பிணையில் விடுவிப்பதற்காக நபர் ஒருவரிடம் லஞ்சம் கோரியதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான காணொலி சமூக ஊடகங்களில் பரவியதையடுத்து கம்பகா உதவி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. வடமேல் மத்திய சபரகமுவ ஊவா மேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கும் காலி மாத்தறை மன்னார் மாவட்டங்களிலும் இன்று மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாகவும் மின்னல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மின்னல் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
1: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
2: உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் உயர்வடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கமைய WTI கச்சா எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 0.28% உயர்வடைந்து 93.13 டாலர்களாக பதிவாகியுள்ளதுடன் பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 0.44% உயர்வடைந்து 102.76 டாலர்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மர்பன் கச்சா எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 6.99% உயர்வடைந்து 109.40 டாலர்களாக பதிவாகியுள்ளது.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: சரி கவலைப்படாதே சகோதரா அப்படின்னு சொல்லி உங்களை தான் சொல்லிட்டு போய்
1: பிரச்சனை லவ் பண்ணி எல்லாம் போவாது. லிப்ட் வாங்கி கொடுத்து காதல் நடு ரோட்ல பெயிண்ட் வாங்கி கொடுத்தோம் தெரு தெருவா அலையறாரு சொல்லி.
0: நீ வந்து லவ் பண்ணும் போது என்னென்ன வாங்கி கொடுத்தீங்க உங்க அன்பு காதலிக்க?
1: நான் கத்தாவ மாலு பானும்
0: அந்த காலத்துல
1: வாப்பா என்ன சரி வாங்கி கொடுப்பா எனக்கு தெரிய. நானும் ஞானகத்தாவும் இந்த இது இந்த மஞ்சக்காவும் நீங்க அப்படி இல்லையா? நீங்க கேளுமா கல்யாணமா இல்ல
0: அப்படிதான்
1: புரியுது கொஞ்சம் புரியுது.
0: இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம் மகாவானேந்து கோயில்
0: கோயில நான் எப்படி உங்களுக்கு மட்டும் லைன் வந்து இவ்வளவு குயிக்கா கிடைக்குது? அப்பவுமே
2: ரை பண்ணி கொண்டு இருக்கிறதானு
1: ரை பண்ணி கொண்டு
2: அக்கா.
0: ஓ சொல்லுங்க.
2: இவர் வந்து ஜானகாதா வாங்கி கொடுத்தா அப்ப லவ் பண்ணி கேள்வல
1: நீங்க எனக்கு தெரிய அது கேட்கணும். மாதாள் என்ன கோகில என்னன்னா
2: சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டு முடிஞ்ச
0: பிளாட்னா
2: வேற ஏதாவது தொடங்கத்தான் தானே.
1: கத்திரிக்காய்
2: இருக்கு, கத்தரி 570 சகல நாட்டியக்கா சோழன்
1: சோழன் சொல்லி விளையாட்டு உழைப்பாளித்தான். என்ன நீங்க
2: தங்கச்சி ஆலங்குளம் வசிக்கும் உதயன் தங்கச்சி கர்ணா அத்தனை உள்ள சகோதரன் பருத்தித்துறை அருள்மொழி அக்கா ஆட்ட விஸ்வநாதன் எல்லா சொந்த மந்தங்களையும் கேட்போம் அக்கா. அதான் நான் கேக்குற பாட்டு
0: அட்டகாசம்
2: படத்துல இருந்து தீபாவளி
1: தீபாவளி என்ன பாட்டு தீபாவளி தீபாவளி பொங்கல் பொங்கல் சிங்கள பெருநாள் மாதிரி என்ன
2: தீபாவளி காதல் தீபாவளி என்ற பாட்டு
1: தீபாவளி காதல் தீபாவளி அந்த பாட்டையா? அப்ப உங்களுக்கு ஒரு தீபாவளி ஒரே கொண்டாடும் தான். என்ன
2: நீ வார தீபாவளி தானே? என்ன
1: அப்ப எங்களுக்கு அனுப்புங்க. என்ன வட்ட தோசை பாயாச்சம்பல் ஈக்கா கண்மணி உடப்புசல்லாவலாம். ஆனா இருக்கிறாங்க ஒரு நாளாவது ஒரு ஞான கதா சுரு வாங்கி தாரே இல்ல
0: என்ன இன்னைக்கு
1: ஒரே இந்த ஞான
0: கதாக
3: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் இரண்டாம் திகதி டெஃபென்ஸ் கல்லூரி கொழும்பில். பாதுகாப்பான பயணத்திற்கு
4: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 தேதி கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
5: புதுமைகளோடு

0: கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 தேதி கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
2: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: பொருளாதாரமோ பாட்டுக்காக விவசாய காணி ஒன்றை செய்வோம். பதிவு செய்யப்பட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
5: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
3: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
5: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பரிசில்களை பெற சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
6: 12 குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.
7: உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்?
8: அது எப்படி? ஒட்டுமொத்த தகவலும் ஒரே இடத்துல.
9: இந்த உலகத்துல எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வியாதி உனக்கு இருந்தாலும் அவரை மட்டும் நீ மறக்கவே மாட்டேங்க.
7: இப்போ என்ன பண்றது? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் வசந்தம் FM திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 3 மணியிலிருந்து 5 வரைக்கும் போட்டு

0: சரி, கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன்.
1: இல்ல இல்ல, நீங்க கண்டுகொள்ளவே இல்ல, அப்படி சும்மா தாய்க்கீங்க ஸ்ரீதேவி.
0: சரி, உண்மையை கண்டுபிடிச்சிருக்கீங்க நீங்க, அதுவரை சந்தோஷம். இசைப்புகளை இசைகள் அந்த பாடல் ஒழித்து இந்த நேரம் 2:29. இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். நல்லா இருக்கீங்க
1: ஸ்ரீதேவி, நீங்க எப்படி?
0: நன்றி.
1: என்னது? பாதி கிழவி பாதி குட்டி.
0: உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்ன
1: அப்புறம் என்னமா செய்றீங்க?
2: வசந்தாக்கா
1: வந்துட்டாங்களா?
0: எங்களையும்
1: பாருங்க, கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும்.
0: அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்னு சொல்லுங்க.
2: இருக்காம்
1: அந்த பாட்டா? நன்றி ஐயோ, வளகலி வளகலி எப்படி
0: பாடல்
1: புஷ்பங்கள் பால் பள்ளம்பல் இல்லையே நீங்க.

0: என் செல்ல பேரு நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப அட்டகாசமா கேட்டு இருக்காங்க. அந்த வகையில் அருமான சொந்தங்கள் இணைந்திருக்கிற இந்த நேரம் யார் யார் எல்லாம் இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப ஹபிள் சொல்லுவாரு.
1: அதாவது கொழும்புறையிலிருந்து ஞானசிகாமணி, புஷ்பராணி, நித்யா, அரித்ரா, பவித்ரா, அக்ஷயாக்காக நல்ல ஒரு பாட்டு தாங்கன்னு சொல்லி ஞானசிகாமணி கேட்டிருக்காரு.
0: ஓகே, அதே நேரம் எங்களோடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இணைந்திருக்கிறாங்க யாரு அப்படின்னு சொன்னா யாருன்னு தேடிட்டு இருக்கிற நேரம் எங்களோட சுதன் புஷ்பராஜ் இணைந்திருக்கிறாரு. நிகழ்ச்சியோடு நானும் ரொம்ப கூலா இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நானும் யார் இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். தர்ஷினி இணைந்திருக்கிறாங்க கொழும்பு 15ல இருந்து. அஸ்மான்ல இருந்து விஜயகுமார் இணைந்திருக்கிறார். ராஜகோபால் பாலா சொந்தங்களுக்காக பாடல் பிபி கற்றிருக்கிறாங்க. அதே நேரம் ஜனா சுஹித் இணைந்திருக்கிறார். தேவிகளில் இருந்து நிகழ்ச்சி கட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். அதே போல எங்களோடு வந்து ஒரு குடவத்த தமிழ்நாடு தொட்ட மார்முகம் ரமேஷ் இணைந்து கொண்டு அன்பு மனைவி பார்வதிக்காக மட்டுமே பாடல் பிபி
1: கற்றிருக்கிறார். அபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து எங்களுக்கு ஃபசால் நானா, ஆஜி, சுரேன், அருண், சுரேஷ், ரகு, கொட்டகலை கண்மணி, உடபுசில்லாவிலேருந்து லமஹாஹேன்னு சொல்லி பேர் பற்றி என்ன பேசி அவங்களுக்காக ஆசிக்கான பாட்டு தாங்கன்னு சுரேஞ்சி நானா கேட்டிருக்கார்.
0: ஓகே, அதே போல எங்களோடு வந்து பசரியூர்ல இருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். மஷ்கா ஜுனாயிட் இணைந்திருக்கிறார். பூனாவில் இருந்து ஜேஸ்தா சுரவுகளுக்காக பாடல் பிபி கேட்டிருக்கிறார். இங்கிலிருந்து ரவி இணைந்திருக்கிறார். எங்க போனீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் அப்படின்னு எங்க போனீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நாங்க வந்து அலுவலகத்துக்கு வந்தமான நிகழ்ச்சிக்கு தான் வர முடியல. அனைவருக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு. அடுத்து நாங்க கேட்க போறது இந்த மனத்தீலத்தின் ஸ்டார் ஆஃப் திரை பாடல். இன்றைய ஸ்டார் யாரு அப்படின்னு சொன்னா இசையமைப்பாளரும் பாடகருமான விஜய் ஜேசுதாஸ்.
2: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள பாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
1: கசக்கி பிழிந்து உருட்டி புரட்டி

0: வலிக்காரிக்கும் பாடலோடு நாங்கள் இருவரும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். தொடர்ந்து இருந்திருக்கலாம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சியா மற்றும் ஆனந்தி. விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: ஆல் வில்லிங்கி ஹபிள் ஆசன்
0: என்ற பிரிவுடன் ருஃபினா வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: மச்சான் பேரு மதுரன் அப்படியே போயிட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேரும்
1: சரி. நன்றி ருபீனா மற்றும் அபுல் ஹாசன்.
2: நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். நிறைவு பொழுது மாலை 3 மணி.
3: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது

வழக்கமாக 102.8 வசந்தம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்க

0: விசேஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோஷித ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் சாட்சி விசாரணையை ஒத்திவைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள பிரதிவாதியான யோஷித ராஜபக்ச நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். அங்கு பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜராகும் ஜனாதிபதி சட்டத்தரணி சுகவீனமுற்றுள்ள காரணத்தினால் இந்த வழக்கை ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. தெஹிவளை மற்றும் ரத்மலானை பகுதிகளில் 730 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய 5 காணிகளை கொள்வனவு செய்ததனூடாக பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் உழைத்துள்ளார் என குற்றம் சுமத்தப்பட்டு யோஷித ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமாதிபரினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. போதைப்பொருளை நாட்டிலிருந்து ஒழிக்கும் தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் கம்பகா, களனி மற்றும் நீர்கொழும்பு ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பின்போது பெருந்தொகையான போதைப் பொருட்களை கைப்பற்ற முடிந்ததாக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாயசிங்க குறிப்பிட்டுள்ளார். கம்பகா மாவட்டத்தின் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கம்பகா மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அதன் தலைவர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாயசிங்க தலைமையில் நடைபெற்றது. கம்பகா மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி வேலை திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. அனுர கருணாதிலக, அனில் ஜாயந்த், கிருஷான் அபேசேன உள்ளிட்ட அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர்.
0: வசந்த FM, வெளிநாட்டு செய்திகள்.
1: ரஷ்யாவின் மோஸ்கோ நகரில் நடைபெற்ற சர்வதேச நிபுணர்களின் மாநாடொன்றில் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கலந்து கொண்டு உரையாற்றியுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் தனக்கும் இடையில் இருக்கும் நட்புறவு ரீதியிலான உறவுகளை தாண்டி உக்ரைன் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது குறித்து தொடர்ந்து வலியுறுத்தி வரும் உலக தலைவர்களில் ஒருவர் இந்திய பிரதமர் என குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் போர் 5 வருடங்களாக இடம்பெற்று வரும் நிலையில் இருதரப்புகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வுகளை கண்டறுவதில் பிரதமர் நரேந்திர மோடி மிகுந்த ஆர்வம் காட்டி வருவதாகவும் புட்டின் குறிப்பிட்டுள்ளார். மோதலை நிறுத்துவதற்கான மோடியின் பல யோசனைகளுக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் ரஷ்ய ஜனாதிபதி இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மணித்தியாள செய்திகள் வழமை போன்று மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
0: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

தேசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வ

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுது வணக்கங்கள் என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கமானது.
1: வணக்கம் வணக்கம் ஜியா, நீர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான கூலான மாலை நேர வணக்கம். உடைய தொடர்ந்து 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு.
0: 102.6, 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். அதே போல www.vasantham.com இணைந்திருக்கலாம். இதே நல்ல எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கிறது இல்லையா?
1: அப்படியே அள்ளி அள்ளி அள்ளி எடுத்துட்டு வந்திருக்கோம்.
0: அப்படியா? உள்நாட்டுல வெளிநாட்டுல எங்களெல்லாம் சுற்றி என்னெல்லாம் நடக்குங்கிற அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கொள்ள போறீங்க. அது மட்டும் இல்ல, சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்களையும் தெரிஞ்சு கொள்ளலாம். வசந்தத்தோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்க. நேரம் 3:10 கொண்டிருக்கிறது.
1: இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியா, இந்த நேரத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்ல
0: கரெக்ட்
1: சரியா? திருச்சியில இருந்து யாழ்ப்பாணத்திற்கான விமான சேவை நேற்று முதல் வந்து ஆரம்பமாகி இருக்குது. திருச்சி விமான நிலையத்திலிருந்து இந்த கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு ஏற்கனவே வந்து விமான சேவை வந்து காணப்படுகிறது. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு திருச்சியில இருந்து யாழ்ப்பாணத்திற்கு இந்த விமான சேவை வந்து தொடங்கப்பட்டிருந்தாலும் பின்னர் வந்து இந்த தொழில்நுட்ப காரணமாக அது வந்து ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, திருச்சி விமான நிலையத்திலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு விமான சேவை இண்டிகோ நிறுவனம் சார்பில் வந்து நேற்று முதல் மீண்டும் தொடங்கி இருக்கின்றது. நேற்று யாழ்ப்பாணத்திலிருந்து திருச்சி சென்ற விமானத்தில் வந்து 45 பயணிகளும், திருச்சியில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு வந்த விமானத்தில் வந்து 44 பயணிகளும் வந்து மேற்கொண்டுள்ளதாக, யாழ்ப்பாணத்திற்கு மீண்டும் விமான சேவை தொடங்கப்பட்டதால் பயணிகள் மத்தியில் அதிக வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் தெரிய வந்திருக்கிறது.
0: ஓகே, நல்ல விஷயம்தான். சரி, அது மட்டுமல்ல, ஆரோக்கியமா வாழணும், ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் நடைமுறையில் இருக்கணும் இல்லையா? குறிப்பாக இந்த நச்சுத்தன்மையற்ற உணவுகளை எடுத்துக்கொண்டா தான் நாங்க வந்துட்டு நின்று ஆயுளோட ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாம வாழலாம். இந்த நேற்றைய தினத்திலிருந்து முக்கியமான ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு. என்னன்னு சொல்லி சொன்னா, நேற்று முதலாம் தேதி முதல் நாடு முழுவதும் உள்ள பழக்கடைகள் மற்றும் மொத்த விநியோகஸ்தர்களை பதிவு செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக நேற்று தான் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அடுத்த வருடம் ஏப்ரல் 1 முதல் கடுமையான ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நச்சுத்தன்மையற்ற இந்த ரசாயனங்கள் கலக்கப்படாத பழங்களை விற்பனை செய்யும் கடைகளுக்கு எதிராகத்தான் இந்த கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. எனவே நீங்க வந்துட்டு ஒரு பண்ணையிலிருந்து நிறைய பழங்களை வாங்கியிருப்பீங்க, அது சாதாரணமாக இருக்கும் இல்லையா, நல்ல கனிஞ்ச பழங்களாக இருக்காது. எனவே இந்த பழங்கள் என்ன செய்யணும், குறிப்பாக இந்தியால தான் அதிகமான இந்த நச்சுத்தன்மை கொண்ட பழங்களை பழுக்க வைக்கிறது, நச்சுத்தன்மை பூசி பழங்க வைக்கிறது. பழங்கள் வந்துட்டு பழுதடையாமல் நீண்ட காலம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில ரசாயனங்களை பயன்படுத்துறது, இப்படிங்கிறது கடுமையாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. குறிப்பாக இலங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பழங்களை விற்பனை செய்கிற இடங்களில் நச்சுத்தன்மையற்ற பழங்கள் உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, அதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை கடுமையாக்கப்படும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக நச்சு ரசாயனங்களை பயன்படுத்தாமல் பழங்களை பழுக்க வைத்தல், ரசாயனங்களை பயன்படுத்தாமல் பண்ணையிலிருந்து பழங்களை அறுவடை செய்தல், அது மட்டுமல்ல நுகர்வோருக்கு ஒரு நம்பிக்கையுடன் விநியோகித்தல், இவை வந்துட்டு குறித்து கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. எனவே அது மட்டுமல்ல, இப்படியான இடங்களை கண்டறிந்து அதுக்கு ஒரு QR குறியீடை அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு ஒரு சிறந்த சான்றிதழை வழங்குவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படுக இருக்கிறது. எனவே நல்ல பழங்கள், ஆரோக்கியமான பழங்களை, ஃப்ரெஷ்ஷான பழங்களை, நீங்க நச்சுத்தன்மை அற்ற பழங்களை கொடுக்கறணும் அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கான ஒரு சான்றிதழ் கிடைக்கும். அது மட்டுமல்ல, நம்பிக்கையோடு நுகர்வோர் வாங்கக்கூடிய மாதிரி அதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்து தருவாங்க. இனிமேல் அதாவது நச்சு ரசாயனங்கள் பயன்படுத்தாமல் நீங்க பழங்களை விற்க வேண்டும், இல்லைன்னு சொன்னா ஏப்ரல் 1 கடுமையான சட்ட நடவடிக்கைகள் கொண்டு வரப்பட இருக்கிறது.
1: அப்ப இனி நச்சுத்தன்மை இல்லாத பழங்களை நாங்களும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றீங்க.
0: எந்த இடத்துல போனாலும் இனி நச்சுத்தன்மையற்ற பழங்களை நம்பி வாங்கி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு இனி வருங்காலங்கள்ல, இப்ப இல்ல.
1: சரி, இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சூப்பரான பாடல், ஸ்டார் திரைப்படத்திற்காக

0: வசந்தத்தின் கோட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் இப்பொழுது
1: மாலை 3:19.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
3: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767-93-99-22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.

0: 18 வயதில் என்ன பிடிக்கும்?
1: நிறைய பிடிச்சிருந்தது, இப்ப பிடிக்கல.
0: அப்படியா? அது என்னது, பைத்தியம் தான் பிடிக்கல?
1: அப்படி பிடிச்சது
0: எனக்கு நான் தெரியல.
1: சரி, ஓகே, நல்ல பாடல வந்து கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. 102.6 102.8 வசந்தத்தின் போட்டுதாக்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். நேரம் 3:25 கொண்டிருக்கிறது.
0: இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியா, இந்த மெட்ரோ பேருந்து சேவை முழுமையாக நடைமுறைக்கு வந்த பின்னர் வந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து பொதுமக்கள், சரியா, நம்ம எல்லாம் கூட
1: வச்சுக்கலாம், பொதுமக்கள் கிடையாது,
0: சரியா, நம்மளுடைய தனிப்பட்ட பயணங்களுக்காக வந்து இந்த மெட்ரோ பேருந்து பஸ்களை வந்து வாடகைக்கு பெரிய பெற முடியும் அப்படிங்கிற ஒரு அறிமுகத்தை வந்து இவங்க படுத்திருக்காங்க.
1: கல்யாணத்துக்கு எடுக்கலாமா?
0: கல்யாணத்துக்கே இல்ல, நம்மளுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு எதா இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரிப் போறதா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த நீங்க சொன்ன மாதிரி பயன்படுத்தும் நோக்கில் வந்து இந்த திட்டம் வந்து முன்மொழியப்பட்டுள்ளதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் வந்துச்சு யார், அதன்படி அக்டோபர் மாதத்தின் பின்னர் பொதுமக்கள் தனிப்பட்ட பயணங்களுக்காக அந்த மெட்ரோ பேருந்துகளை வந்து நம்ம வாடகைக்கு வந்து பெற்றுக்கொள்ள முடியும், சரியா. மேலும் இந்த சேவை மூலமாக பாதுகாப்பான வசதியான பயணங்களை பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் வந்து இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் வந்து தனிப்பட்ட பயணங்களுக்காக பேருந்தை வாடகைக்கு பெற விரும்புவோர் வந்து அதற்காக அறவிடப்படும் இந்த மெட்ரோ பேருந்து தொலைபேசி இலக்கத்தினூடாக முன்பதிவு செய்ய முடியும்.
1: நேரத்தோட நம்ம புக் பண்ணத்தான் பஸ் எடுத்துக்கலாம்.
0: உண்மைதான், இல்லடி பஸ் கொடுக்க மாட்டாங்களே நமக்கு, நம்ம அந்த நேரத்துல போய் கேட்டா எப்படி கொடுப்பாங்க?
1: எல்லாருமே புக் பண்ணக்கல கொஞ்சம் கடுபடி இருக்குதானே,
0: பேருந்துகளின் உட்புறம் மற்றும் வெளிப்புறத்தில் வந்து பொருத்தப்பட்டுள்ள இந்த கேமரா, சரியா, கேமராக்கள் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் உதவும். அப்ப இதுல என்ன சொல்லிருக்காங்க, கேமரா இருக்கு, சரியா, அதனால ரொம்ப கவனமா நீங்களும் பாதுகாப்பா இருக்கணும், பஸ்ஸும் பாதுகாப்பா இருக்கணும்.
1: சரி, ஓகே, நல்ல விஷயம். அது சில பேர் வந்து பொது சொத்து தானே அப்படின்னு கண்டுக்காம விடுறது, கண்ணபடி அதை சேதப்படுத்துவது,
0: அப்படி நிறைய இருக்கு. சீட்ல எழுதுறது,
1: ரெண்டு கப்பல்ஸ் போனா என்ன பண்ணுவாங்க, பேரை பதிச்சு வச்சுட்டு வருவாங்க, அது நிலைக்கணும்ன்றதுக்காண்டி இப்படி எல்லாம் இருக்கு. பேச்செல்லாம் நிறைய பொதுவாக இந்த இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியால அதிகமாக இந்த இன்ஸ்டாகிராம பயன்படுத்துறதுங்கிறது பெண்கள் தான் இல்லையா, பெண்களுக்கான ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். சரி, அவங்க வந்துட்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு போட்டுவாங்க, பப்ளிக் போட்டுக்குவாங்க, சில நேரம் ஒன்லி மீன் போட்டுக்குவாங்க, சரியா. ஆனா குறிப்பாக இன்ஸ்டாகிராம்ல கிட்டத்தட்ட 90% இல்லை, அது இன்னும் அதுக்கு மேலேன்னு சொல்லலாம். இன்ஸ்டா அப்படின்னு சொன்னா எல்லாருமே கேர்ள்ஸ் வந்துட்டு சமூக வலைத்தளங்கள்ல குறிப்பாக ஃபேஸ்புக் ஐடி இல்லையோ, ஆனா இன்ஸ்டா இருக்கு, எனக்கு கட்டாயம் இருக்குமாங்க,
0: கண்டிப்பா இருக்கும்.
1: ஆனா நம்மட எலான் மாஸ்க் வந்து இருக்கிறாரு வந்துட்டு, ஏற்கனவே அவரு இதை பத்தியெல்லாம் நிறைய பேசி சர்ச்சையெல்லாம் ஆயிருக்கிறது. இன்ஸ்டாகிராம் வந்து பெண்களுக்கான ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கறத மீண்டும் அவர் உறுதிப்படுத்திருக்கிறாரு. பாருங்களேன், அவரே சொல்லிட்டாரு. அது என்னதுக்காகன்னு சொல்லுதுன்னா, இன்ஸ்டாகிராமை விட்டு வெளியேறுவதாக எக்ஸ் பயனர் ஒருவர் வந்துட்டு பதிவிட்ட ஒரு பதிவுக்கு கீழே தான் அவர் சொல்லிருக்கிறாரு. எலான் மாஸ்க், இன்ஸ்டாகிராம் இயல்பாகவே பெண்களை மையமாக கொண்ட ஒரு செயல் தானே, அதுல எந்த ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாரு. பாருங்களேன், இது வந்துட்டு மெட்ரா நிறுவனத்துக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. சோ மெட்ரா நிறுவனத்துக்கு சொந்தமான இன்ஸ்டாகிராம் மாஸ்க் போன்ற விமர்சனர்களை வந்து ஏற்கனவே அவர் பலமுறை முன்வைத்திருக்கிறார். இதெல்லாம் இன்ஸ்டாகிராம் வந்துட்டு ஒரு பேசப்படுற ஒரு ஆப் கிடையாது, இது பெண்களுக்கான வேற ஆப். வீட்டுல பெண்கள் எப்படி இருப்பாங்களோ அதுல தான் இன்ஸ்டாவும் இருக்கு,
0: ஃபேஸ்புக்ல இருப்பாங்க, இன்ஸ்டாகிராம்ல இருப்பாங்க அப்படிங்கிறீங்க
1: அப்படின்னு சொல்றாரு. பாருங்களேன், இதுக்கு என்ன சொல்லலாம்னு தெரியல, அடுத்த பாட்டுக்கு அப்புறம் யோசிச்சுட்டு சொல்லுவேன்.
0: இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தும் ஒரு அழகான பாடல், அன்பே சிவம் திரைப்படத்திற்காக வித்யாசாகர் இசை செய்யுது,
1: நல்ல பாடல்.

0: வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க.
1: நிரம்பி பொழுது 3:33.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
3: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
2: வசந்தம் FM.
4: பொருளாதார மேம்பாட்டிற்காக ஆக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட ஆக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.
5: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ட் ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767-93-99-22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
6: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
7: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
6: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பரிசில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
8: 12 குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.

0: இணைத்து சுபரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டுட்டு வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. 5 மணி வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நல்ல பல பாடல்கள் எக்கச்சக்கமா இருக்கு, கேட்டுட்டே இருங்க.
1: அதே நேரம் www.vasanthamfm.lk என்ற இணையத்தினூடாகவும் அப்படியே கேட்டு மகிழவும் போறீங்க. இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாச்சியா, இந்த நடனத்தில் வந்து புதிய சாதனை வந்து படைத்திருக்காங்க சரியா. நைஜீரியாவை சேர்ந்த பெஞ்சமின் டெனியர் தனது நாட்டின் நடன மரபுகளை அப்படியாக கொண்டு சரியா 7 நாட்கள் தொடர்ந்து நடனமாடி சாதனை படைத்திருக்காராம். சரி, என்ன ஒரு சாதனை பாருங்க. நமக்கு எல்லாம் வந்து கொஞ்ச நேரமே இருக்க இயலாது. 7 நாள் வந்து நடனம் ஆடி இருக்கிறாங்க சரியா. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 176 மணி நேரம் 52 நிமிடங்கள் மற்றும் 59 வினாடிகள் நடனம் ஆடி சாதனை செய்திருக்காராம். இதற்கு முன்னே இந்தியாவை சேர்ந்த சகப்த் 127 மணி நேரம் நடனம் ஆடி சாதனை படைத்திருந்தாராம். அவருடைய சாதனையும் முறியடித்து இந்த பெண் வந்து சாதனை படைத்திருக்காங்க அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாங்க. பாருங்க என்ன ஒரு சாதனை.
0: நம்ம எல்லாம்
1: நடக்கவே
0: நடக்கவே முடியாது. இதுல டான்ஸ் ஏறியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
1: நடக்கவே நாக்கு தள்ளும். 4 கிலோமீட்டர்
0: இல்ல, நாலு நல்லா கொஞ்சம் அதாவது நிறைய விருதுகள் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, எல்லாருமே ஒரு சாதனை படைச்சா இல்லதான் அவங்களை கௌரவிக்கிறதுக்காக இப்படி ஏதாவது ஒரு துறையில ஏதாவது ஒன்றுக்காக விருது கொடுப்பாங்க. ஆனா இவருக்கு கொடுக்கப்படுகின்ற விருது வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்ல, அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே அவருக்கு வாழ்த்தணும், விஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏற்கனவே நாங்க சொல்லியிருந்தோம், இஸ்ரேலை நோக்கி சென்று கிளேர் துபாய் விமானத்தில் தாக்குதல் இருப்பதாக ஒரு அவசர சமிக்கையை பிறப்பிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு தரையிறுக்கப்பட்டிருந்தது. அது ஒரு பெரிய ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக பேசப்பட்டிருந்தது. அதை நாங்கள் ஏற்கனவே பொழுதாக்கு நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டிருந்தோம். குறிப்பாக 174 பயணிகளினுடைய உயிரை காப்பாற்றிய வீர விமானிக்குத்தான் இந்தியா முழுவதும் பிரார்த்தனைகள் இடம்பெறுகிறது. அது மட்டுமல்ல, குஜராத் அரசு கௌரவமும் செலுத்துவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன விருது கொடுக்க போறாங்க தெரியுமா? அதாவது கரீமா ஃப்ரஸ்கார் அப்படிங்கிற விருது தான் அவருக்கு வழங்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. குஜராத் முதலமைச்சர் தான் இதை சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு குஜராத் நாட்டை சேர்ந்த அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸ்மித் மச்ரானின் அவருடைய துணிச்சல், அவருடைய மனிதாபிமான செயலை பாராட்டித்தான் இந்த விருது வழங்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்ல, இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் தொலைபேசி மூலமாக அவருக்கு வாழ்த்து

0: நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அச்சமடைந்து பயந்து போயிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருக்கு ஏற்பட்ட இந்த மோதல் கலவரம் தான் இப்படி ஒரு பிரச்சனைக்கான இருந்தது. எனவே அவசரம் அப்படின்னு சொன்னா, குறிப்பாக விமானங்களை பொறுத்த வரைக்கும் அவசர ஒரு சமிக்கை பிறப்பிப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த விமானத்தில் நடந்த ஒரு விஷயம், நல்ல விஷயம் இல்லையா? அவர் துணிச்சல், அவருடைய வீரம் எல்லாத்துக்காகவும் இந்த கௌரவமான விருது வழங்கப்பட இருக்கிறது.
1: சரி, இப்ப பாத்தீங்க அப்படி சொன்னா அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வருகிறது.
2: போதுங்க, நிறுத்து. வாழை எப்படி இருப்பா?

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3rd கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN. 102.6 102.8

0: வசந்தத்தை இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்.
1: இசையமைப்பாளர் பாடகர் விஜய் யேசுதாஸ்.
0: ஒலிக்கும் பாடல் இது. அரசு திரைப்படத்திற்காக மணி சர்மாவின்

0: உலகின் நட்சத்திரத்தின்
1: போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நிரம்பி பொழுது 4 மணி.
0: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது
2: மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக்

2.8 வசந்தம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை.

0: விசேஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம், மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: 2026 ஆண்டின் ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையிலான முதல் 8 மாதங்களில் அரசாங்கத்தின் வரி வருமானம் 3684 பில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக நிதி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது 2025 ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 20% வளர்ச்சியாகும். 2026 ஆண்டுக்கான அரசாங்கத்தின் ஒட்டுமொத்த வரி வருமான இலக்கான 4910 பில்லியன் ரூபாவில் முதல் 8 மாதங்களிலேயே 75% திரட்டப்பட்டுள்ளது. இக்காலப்பகுதியில் அரசின் மொத்த வருமானம் 4.3 பில்லியன் ரூபாவாக உயர்ந்துள்ளதுடன் இதில் 92% வரி வருமானம் மூலமும் 8% வரியற்ற வருமானமும் மூலமும் கிடைத்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரான சுரேஷ் சலேவை தேசிய மருத்துவமனையிலிருந்து வெளியேற்ற முடியாது என குறிப்பிடப்பட்ட மருத்துவ அறிக்கையில் கையொப்பமிட்ட 10 மருத்துவர்களுக்கும் கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன என்று அழைப்பாணை விடுத்துள்ளார். குறித்த மருத்துவ அறிக்கை தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக எதிர்வரும் அக்டோபர் 6 நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு மருத்துவர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: உக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யாவினால் இன்று மேற்கொள்ளப்பட்ட வான் தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் இருவர் காயமடைந்துள்ளனர். நிப்ரோ ஆற்றுப்பகுதியில் உள்ள பாலம் ஒன்றை பாதுகாப்பு அதிகாரிகள் இதனால் மூடியுள்ளனர். இதேபோல கீவில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பாடசாலை மீது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதால் கட்டிடங்கள் தீப்பற்றி எரிந்ததாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் இடம்பெற்றபோது மாணவர்கள், ஆசிரியர்கள், பணியாளர்கள் குறித்த கட்டிடத்தில் இல்லாமல் இருந்தமையின் காரணமாக எந்தவித உயிர்ச்சேதமும் ஏற்படவில்லை என சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன. எமது அடுத்த மணித்தியாள செய்திகள் வழமை போன்று மாலை 5 ஒலிபரப்பாகும்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

தேசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: சரி ஓகே, வானம் பார்த்துக்கிட்டு இருந்தாச்சு, மழையும் வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறது. இரண்டாவது மனிதால தொடு இணைந்திருக்கிற நல்ல பல பாடல்கள்லாம் தொடர்ச்சியாக வரும். இணைந்திருங்க 102.6 102.8 வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். 5 மணி வணக்கம்.
1: அதே நேரம் உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasantham.fm.lk என்ற இணையத்தினூடாகவும் அப்படி 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இந்த மனிதாலத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஏகப்பட்ட நியூஸ் எல்லாம் அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கோம். என்னாச்சியா
0: அப்படியா? சரி, அதாவது விஜய், அதாவது தளபதி விஜய்னு சொல்றதை விட சிஎம் முதல்வர் அவருடைய மகன், சின்ன வயசுல பார்த்திருப்போம் அழகிய தமிழ் மகன்ல நினைக்கிறது என்ன அப்படி பார்த்து, அதே போல நிறைய இடங்களில் பார்த்து நிறைய இடங்களெல்லாம் வந்திருப்பாரு. சின்ன சின்ன காட்சிகளில் புகைப்படங்கள்லாம் பார்த்துருப்போம். இப்போ அவர் ஒரு இயக்குனராகி அவர் ஒரு திரைப்படத்தை இயக்கி வெளியாகி அது ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. குறிப்பாக நடிகர் விஜயனுடைய மகன், முதல்வர் சிஎம் விஜயனுடைய மகன் சஞ்சய் இயக்குனராக அறிமுகமாகியுள்ள சிக்மா திரைப்படம் இன்று திரையரங்குகளில் வெற்றிகரமாக வெளியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த திரைப்படத்தில் வந்து நடிகர் சந்தீப் கிஷான் நடிப்பில் உருவாகி இருக்கிறது. இந்த திரைப்படத்தின் மூலம்தான் இவர் இயக்குனராக அறிமுகமாக இருக்கிறார். குறிப்பாக அந்த திரைப்படத்தினுடைய முன்னோட்டம், இசை வெளியீடு, ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்த நிலையில்தான் அந்த திரைப்படத்தினுடைய விளம்பரப்படுத்த நிகழ்வுகள், ஜோசன் சஞ்சய் அளித்த நேர்காணல்கள் மூலம் சமூக வலைத்தளங்கள் இப்போ பரவலாக பேசப்பட்டிருக்கிறது. தன்னுடைய அப்பா பற்றி சொல்றது, எல்லாரையும் பற்றி சொல்றது, அவரை பற்றி சொல்றது, இப்படிங்கிறது ஸ்டேஜில் அப்பா மாதிரி நடந்து கொள்வது, அந்த மூமெண்ட்டுக்கெல்லாம் கெச் பண்ணி அப்படி வீடியோவில் எடிட் பண்ணி போடுறது போது ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டுமல்ல, நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அவருக்கு. நிறைய சின்ன வயசுல பார்த்தது இப்படி துரு துருன்னு பார்த்தது, இளம் வயசுல ஒரு இயக்குனரா அப்படிங்கிறது வியந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தன்னுடைய அப்பா மாதிரி நிறைய வெற்றிகளை கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லை ஒரு நல்ல திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நடிகர்களும் நடிகைகளும் வாழ்த்து சொல்லுங்க. குறிப்பாக அதாவது ஜோதிகா, அவங்கள ரொம்ப ஸ்பெஷலாக விஷ் பண்ணியிருக்கிறாங்க, சூர்யா விஷ் பண்ணியிருக்கிறாரு. இப்படி எல்லாருமே இந்த சிக்மா திரைப்படத்துக்காக அவருக்காகவும் அந்த குழுக்காகவும் நிறைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. சிக்மா திரைப்படத்தின் முதல் நாள் முதல் காட்சியை ரசிகர்களோடு இணைந்து காண்பதற்காகத்தான் ஜேசன் சஞ்சயினுடைய தயார், அது தாயார் மட்டுமல்ல அவங்களுடைய எல்லாருமே சகோதரிகள் எல்லாருமே திரையரங்குகளுக்கு வந்திருக்கிறாங்க. இது தொடர்பான காணொளிகள் வந்து சமூக வலைதளங்களில் வெளியாகி எல்லாருடைய கவனத்தையும் இப்போ உயர்த்து வருகிறது. நாமளும் பார்க்க போகலாம்.
1: போகலாம் அப்படியே கனவுக்காங்க. சரி, இப்போ அதே நேரம் வந்து அமெரிக்காவின் கேப் கனவரல்ல தளத்தில் நேற்று எலன் மாஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் மூலம் வந்து 4 விண்வெளி வீரர்கள் வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வெற்றிகரமாக அனுப்பப்பட்டிருக்காங்க. எரிபொருள் கசிவின் காரணமாக 3 வாரங்கள் தாமதத்தின் பின்னர் வந்து இந்த விண்கலம் வந்து ஏவப்பட்டிருக்கு. வழக்கத்தை விடவும் மிக அதிகமாக வெறும் 8 மணி நேர பயணத்தில் வந்து இவர்கள் விண்வெளி பயணத்தை அடைந்ததாக வந்து தெரிவித்திருக்காங்க. அதே நேரம் நாசாவின் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க விண்வெளி பயணத்தை வந்து கமாண்டர் ஜெசிகா தலைமையில் வந்து தாங்கி நடத்துவதன் மூலமாக விண்வெளி பயணத்தை வழிநடத்தும் முதல் கர்ப்பிணி பெண் என்ற சாதனையையும் வந்து அவர் வந்து படைத்திருந்தார்.
0: சரி ஓகே, நல்ல விஷயம்தான். ஓகே, இன்னும் நிறைய பேசலாம். வசந்தத்தின் போட்டுதாக்கு நிகழ்ச்சியை கேளுங்க, நல்ல பாடல் வரும். அடுத்தும் ஒரு நல்ல பாடலைக்கு கேளுங்க.

0: என்ன சொல்றான் பாருங்க.
1: Let you sing a kutti story, pay attention, listen to me.
2: Kutti story.
3: Kutti story.
4: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில எல்லாம் பேசப்படாது.
5: இன்றைய நாளுக்கான போட்டு தாக்கு நிகழ்ச்சியின் குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
6: ஒரு அரசன் வந்து தன்னுடைய மகனை வந்து போர் பயிற்சிக்காக பயிற்சி பட்டறையில் வந்து சேர்க்கிறான். சரி, 6 மாதங்கள் கழிச்சு பயிற்சி பட்டறைக்கு வந்து அரசன் வந்து போறாராம் தன்னுடைய மகனை வந்து அழைச்சிட்டு வர்றதுக்காக. சரியா, மகனை பார்க்கும்போது ரொம்ப ஆக்ரோஷமா பயிற்சியில ஈடுபட்டு இருந்தாராம். தூண்களையும் அங்கிருந்த பலகைகளையும் அவர் வந்து கைகளுடைய அந்த கைகள் வந்து பதம் பார்த்து கொண்டு இருந்துச்சு. சரியா, அவருடைய அந்த நேரத்தில் வந்து அரசன் போயிட்டு என்ன பண்றாரு, அந்த பயிற்சி சொல்லி கொடுப்பாரு தானே, அவர்கிட்ட போயிட்டு கேக்குறானா, என்னுடைய மகன் வந்து இப்ப நல்லா பயிற்சி பெற்றுட்டான், நான் அவனை வந்து கூட்டிட்டு போகணுமா அப்படின்ட்டு. அதுக்கு அவர் அரசன் சொல்றாரா, இன்னும் அவன் வந்து தகுதி பெறல. சரியா, 6 மாதங்கள் கழிச்சு நீங்க வாங்க, வந்து உங்களுடைய மகனை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரா. சரியா, 6 மாதங்கள் கழிச்சு மறுபடியும் அரசன் வர்றாராம், தன்னுடைய மகனை வந்து இந்த முறையாவது அழைச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வர்றாராம். சரியா, அங்க இருக்கிறதுலயே அந்த போர் அந்த பயிற்சி அறையில் இருக்கிறதுலயே மிகவும் ஒரு சிறந்த வீரனோட வந்து இவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. சரியா, எல்லாரும் அந்த வீரன் தான் வெல்லுவான் அப்படின்னு நினைச்சிட்டு பாத்துட்டு இருக்காங்களாம். ஆனா வந்து இந்த அரசனுடைய மகன் தான் வென்றாராம். அப்ப எல்லோருக்கும் ஆச்சரியமா. சரியா, மறுபடியும் அரசன் போயிட்டு சொல்றாராம், அந்த பயிற்சி சொல்லி கொடுப்பாருத்தனே அந்த ஆசான் கிட்ட போயிட்டு சொல்றாராம், என்னுடைய மகன் இப்ப நல்லா தேர்ச்சி பெற்றுட்டான், அவனை நான் மறுபடியும் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாராம். அப்பையும் அதுக்கு அந்த ஆசான் சொன்னாராம், உங்களுடைய மகன் வந்து இன்னும் தகுதி பெறல, இன்னும் ஒரு 6 மாதங்கள் சென்று வாங்க அப்படின்னு சொல்றாராம். அப்ப என்ன இவர் இப்படியே சொல்றாரு, என்னுடைய மகன் தான் நல்லா போற நல்லா அடிக்கிறாரு, சண்டை போடுறாரு, எல்லாம் செய்யறாரு, சிறந்த வீரனா இருக்காரு அப்படின்ட்டு ஒரே யோசனையில போயிட்டாராம். சரியா, மறுபடியும் என்ன பண்றாராம், ஒரு 6 மாசம் கழிச்சு மறுபடியும் வாராராம். சரி, அந்த நேரத்துல அவருடைய மகனை பார்க்கும்போது ஒரு தூரத்துல, சரியா, ஒரு நீண்ட தூரத்துல அமைதியா மலைகளை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாராம். சரியா, அரசன் பார்த்துட்டு என்ன பண்ணிருக்காரு, பார்த்துட்டே இருந்திருக்காரு, என்ன அது இவ்வளவு நாள் சண்டை போட்டவன் இப்ப அமைதியா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காரு. சரி, அதுக்கு இந்த பயிற்சி சொல்லி கொடுக்கிறவர் என்ன பண்ணாரா, போயிட்டு ஆசிரிய போயிட்டு, இப்ப உங்களுடைய மகன் நல்லா தேர்ச்சி பெற்றுட்டான், இப்ப நீங்க உங்களுடைய மகனை வந்து நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அதுக்கு அரசன் கேக்குறாராம், அவன் ஆக்ரோசமா இருந்த போது கூட்டிட்டு போக விடல, இப்போ அவன் அமைதியா இருக்கான், இப்ப ஏன் நீங்க கூட்டிட்டு போக சொல்றீங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்குத்தான் அந்த ஆசான் சொன்னாராம், அரைகுறையின் உச்சம் தான் ஆக்ரோஷம், வீரத்தின் உச்சம் தான் அமைதி. சரியா, இப்ப அரசன் சொன்னாரா, எனக்கு புரியலையே அப்படின்னு இருக்காரு. எப்போ ஒருத்தர் திறமைய குறைவாக இருக்கும் போது தன்மேல் இருக்கிற நம்பிக்கையை குறைவாக இருக்குதோ அப்பதான் அவர் வந்து ஆக்ரோஷமா இருப்பாரு. எப்போது ஒருத்தன் முழுமையான திறமையை அடைகிறானோ அப்பதான் அமைதியின் உச்சமாக இருப்பான். அதுதான் ஒரு தலைவனின் தகுதி. சிறந்த வீரனே அமைதியின் நடுவர் அப்படின்னு சொல்லியிருக்காராம். சரியா, எப்பயுமே ஒரு வீரர் வந்து அமைதியாகத்தான் இருப்பாரு. சரி, அந்த அரைகுறை வீரர்கள் தான் நான் சண்டைக்காரர் அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் முன்னுக்கு போய் நிக்கிறது.
5: அதான் சொல்லுவாங்க, குறை குடுத்தலும் நிறை குடுத்தலும்.
2: அதுதான்
0: என்னன்னு சொல்றான் பாருங்க.

0: இன்னைக்கு நல்ல பாடல் இல்லையா, மண்டாடி திரைப்படத்துக்காக புத்தம்புதிய ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நேரம் மாலை 4:31.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா, உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு வொர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ October 3rd கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767-93-99-22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
3: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
4: பாதுகாப்பான பயணத்திற்கு
5: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம்.
6: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
5: October 3rd சனிக்கிழமை காலை 8 யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பரிசில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
7: 12 குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.

0: ராவணன் திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மானின் இசையில் ஒளித்தோய்கிறது பாடல்.
1: நல்ல பாடல். வசனத்தின் போட்டுக்காக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நேரம் 4:39 ஆகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி, சீனாவை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய தொகை குறைஞ்சிருக்கு, ஆண்களுடைய தொகை அதிகரிச்சிருக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க திருமணம் செய்யறதுக்கு பெண்கள் இல்லாம தட்டுப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல இருந்து பெண்களுக்கு கொண்டு வந்து திருமணம் செய்யறது, அது ஒரு ஒரு காலகட்டத்தில இருந்தது. கோவிட்டுக்கு பிறகு பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. அது மட்டும் இல்ல, இந்த அதாவது சீனாவை பொறுத்த வரைக்கும் இளம் பெண்கள் மத்தியில ஆண் அழகர்கள் அந்த அவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த என்ன சொல்ற அவங்கள வந்துட்டு இப்ப கட்டணம் செலுத்தி வாடகைக்கு அமர்த்தி காதலர்களை போல நிழல் பழங்கள் எடுக்கலாம், காணொலிகள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய சேவை இப்ப ட்ரெண்டிங்கா வந்திருக்கிறது. இந்த சேவை வழங்குற அந்த பிரத்யோகமான ஸ்டுடியோக்கள் உணவகங்கள்ல வாடிக்கையாளர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு விருப்பமான ஒரு பாய்ஸ் ஒரு ஆண் அழகரை தெரிவு செய்ய முடியும். அவங்களோட உயரம், அவங்களோட பிரபலம் இதெல்லாம் கருத்தி கொண்டு நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க அதை தேர்வு செஞ்சு தருவாங்க. அவங்க கிட்ட நம்ம பக்கத்துல இருந்து ஏய் மாதிரி தான் கிட்டத்தட்ட பிரபலமான நடிகர்கள் பக்கத்துல, நம்ம விஜய்க்கு பக்கத்துல அஜித்துக்கு பக்கத்துல எல்லாம் நிக்கிற மாதிரி ஒரு ஆசைப்பட்டு போட்டோ எல்லாம் எடுப்போம்ல, அது மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஆனா என்ன இது ஒண்ணு ஸ்பெஷல்ண்டா, அப்படியே நம்ம எடுக்கிறதுக்கு ஆசையா இருக்கும், ஏஐ வச்சு உருவாக்குவோம். இது அப்படி ரியலா கைகோர்த்து நடப்பது, அன்பு பரிமாறிக்கொள்வது, இப்படி அவங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அதை ஒரு கட்டணம் செலுத்தி எங்களுக்கு பிடிச்ச ஒரு பாய்ஸுக்கு பக்கத்தில் நாங்கள் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கொள்ளலாமா, அதுக்கான ஸ்பெஷல் எல்லாம் செஞ்சு தரங்களாம். அது மட்டும் இல்லை, இதுக்கு ஒரு மணித்தி அளத்துக்கு எவ்வளோ தெரியுமா, 8000 யுவான் இப்படி கட்டணம் பாருங்க ஒரு மணித்தி அளத்துக்கு. ஏற்கனவே அவங்களுடைய சீனாவில் ஏற்கனவே சொல்லியிருந்தது, குறிப்பாக முகத்தை ஏஐ தொழில்நுட்பத்துக்கு கொடுத்தா அதுக்கு ஒரு பணம் தருவதாக சொல்லப்பட்டிருந்தது. இது மட்டுமல்ல, தனிமையில் குடும்பத்தினர் திருமண அழுத்தங்கள் காதல் தோல்வியில் இருந்து மீண்டு வர விரும்பும் பெண்களுக்கு இந்த சேவை வந்துட்டு அதிகமானாருங்க. அதிகமாக காதல் தோல்வின்னு சொன்னா ஆண்கள் தான் ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லி புலமை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அதிகமான காதல் தோல்வி பெண்களுக்கு தான் இருக்கு. அதுக்கான நாங்க ரெண்டு பேரும் காதல் தோல்வியில் இருக்கமானு நீங்க கேட்க கூடாது இல்லையா, கேள்விப்பட்டதை நாங்க சொல்றோம் கேட்டதையும் சொல்றோம், ஆனா நீங்க கேட்க கூடாது. சரி ஓகே. ஆனா நிஜ வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், ரியல் லைஃப் பொறுத்த வரைக்கும், இந்த உறவுகள் இல்லாம தற்காலிக உணர்வுகள்ல ஆறுதலுக்காக பல பணம் இருக்குதானே, அதை செலவிடும் இந்த மாதிரியான உணர்வுகள் ஒரு கலாச்சாரம் இப்போ தற்போது சமூக ஒரு மாற்றத்தின் ஒரு பிரதிபலிப்பாக பேசப்படுகிறது. பரவாயில்லை, நல்ல விஷயம்தான். அந்த மன அழுத்தத்துக்கெல்லாம் வந்துட்டு இருவரும் வந்து கட்டி அணைச்சா மன அழுத்தம் குறையும், அதுக்கு ஒரு பேமெண்ட் இருக்கு, இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. நிறைய நாடுல அதுல நடக்குது. அது மட்டும் இல்ல, எக்ஸ் காதலரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதுவும் நடக்குது. இப்படி எல்லாம் புதுமையான ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் கோவிட்டுக்கு பிறகு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
0: இன்னொரு முக்கியமான ஞாபகப்படுத்தல் இருக்கிறது. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மழை காரணமாகவும் சரி இலங்கையை பொறுத்தளவு இந்த வீதி விபத்து வந்து அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கில் தான் வசந்தம் எஃப்எம் மற்றும் வசந்தம் டிவி ITN லக்கண்ட இணைந்து இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த டேக் கேர் வேலை திட்டம் சரியா, இலங்கையில் உள்ள பாடசாலைகளை மாணவர்களை மையமாக கொண்டு நடந்துட்டு வருது. இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த வேலை திட்டம் நடந்துட்டு வருது. இதுக்கு அனுசரணை வழங்கிட்டு இருக்காங்க. ITN மற்றும் லக்கண்ட, வசந்தம் எஃப்எம், வசந்தம் டிவி இணைந்து அனுசரணை வழங்கிட்டு இருக்காங்க.
1: எப்பவுமே வெளியில போகும்போது பாதுகாப்பாக பயணிங்க.
0: அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வித்யாசாகரின் இசையில்,
1: அதாவது இந்த கதைக்கு ஏத்த மாதிரி வருகிறது.

உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 தேதி கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education, powered by ITN.

0: தலைமுறைக்கு தோல் கொடுக்கும் கோபி சென்டர். பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM
2: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர.
3: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
2: என்ன நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க தர, என்ன வேணும்?
3: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு GE box bar ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
2: என்ன பிராண்ட்?
3: நல்ல பிராண்ட் ஒன்று.
2: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பாக்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு GI box bar அப்படின்னா அது மெல்வா GI box bar தானே.
3: மெல்வா தெரிந்தவர்கள் சொல்லு GI box bar.

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இசையமைப்பாளர் பாடகர் விஜய் ஜெயசுதாஸ். அவளுக்கும் பாடல் திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திற்காக தேவானின் இசையில் வருகிறது பாடல்.

0: உலகின் நட்சத்திரம்
1: ஆரம்பிக்கின்ற பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றோம். தொடர்ந்தும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஸ்ரீஸ்ரூபி இணைந்திருப்பாங்க. இன்றைய தினமும் இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு விடைபெறும் நாங்கள். நான் ஜி ஆர் மற்றும் உங்கள் அன்பின் நான்தனி என்று வசந்தத்தோடு இணைந்திருங்க ஸ்டேட்டின் மக்கள். நன்றி வசந்தம் உறவுகளே.

0: நன்றி ஆனந்தி மற்றும் ஜிஆர். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இருக்கலாம். நேரம் மாலை 5 மணி.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது அபிவிருத்தி சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பணப்பரிசுகளுடன் எலக்ட்ரிக் மோட்டார் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள்.

2.8 வசந்தம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்

0: விசித்த கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வெடிச்சம்பவத்தினால் சேதமடைந்த புலனறுவை சிறுநீரக வைத்தியசாலையை சீன அவசர உதவியின் கீழ் விரைவாக புனரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜாசிங் தெரிவித்துள்ளார். வைத்தியசாலைக்கு நேரடி கண்காணிப்பு விஷயத்தை மேற்கொண்ட அமைச்சின் செயலாளர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வைத்தியசாலையின் பணிப்பாளர் உள்ளிட்ட ஊழியர்களையும் அவர் சந்தித்துள்ளார். சுகாதார அமைச்சர் மற்றும் சீன தூதுவருக்கிடையில் கடந்த வாரம் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து சைனா எய்ட் அவசர உதவி திட்டத்தின் கீழ் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜாசிங் குறிப்பிட்டார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்ட மெனுவாங்குட மாவட்ட நீதிமன்ற பதிவாளர் எதிர்வரும் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனவின் மனைவியை லஞ்சம் கொடுக்குமாறு தூண்டிய சம்பவம் தொடர்பாக இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட பதிவாளர் இன்று பிற்பகல் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: குஜராத் பொது சிவில் சட்டத்துக்கு இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அனுமதி வழங்கியுள்ளார். இந்த சட்டம் அங்கு விரைவில் அமுலாக உள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தை தொடர்ந்து நாட்டிலேயே இரண்டாவது மாநிலமாக குஜராத் பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றியது. நாட்டின் ஒற்றுமை மற்றும் சமூக அமைதியை இந்த மசோதா உறுதி செய்ய உள்ளது. பெண்களின் உரிமை மற்றும் பாதுகாப்பை இம்மசோதா பாதுகாக்கும் எனவும் உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் பிரகாரம் திருமணம் மற்றும் விவாகரத்தை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். தவறும் பட்சத்தில் 10,000 இந்திய ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் வசந்தம் FM இன்றைய நாளுக்கான மனுத்தியாள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: விஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துளியிலும் செய்திகளை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள்.

0: வணக்கம். வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கங்களோடு சந்தித்திருக்கிறோம். வணக்கம் ஸ்ரீ சுரூபி.
1: வணக்கம் பிரபு. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது. வணக்கம்.
0: என்ன ஒரு எனர்ஜியோட ஆரம்பிக்கிறீங்க? இந்த எனர்ஜி இப்படியே 4 மணித்தேலம் உங்களுக்காகவே வரப்போடுது. இன்னைக்கு வந்து நல்ல இல்ல பாடல்கள், அதை விட இன்னைக்கு வந்து ஃப்ரைடே இல்ல, நாளைக்கு நாளன்றைக்கெல்லாம் நல்ல லீவ் நாட்கள், எனவே என்ஜாய் பண்ண போறீங்க. அது மட்டும் இல்ல, இப்போ இந்த சைடு எல்லாம் கொழும்புல நிறைய இடங்கள்ல வந்து அப்படியே கொஞ்சம் இருட்டா இருக்கு. இப்படி இப்பவே 6-7 மணி ஆன மாதிரி இருக்கு. அந்த மலை மேகம்னு சொல்லுவாங்க, அது அப்படியே சூழ்ந்து அப்படியே இருக்கு. சோ உங்க ஊர்லயும் இப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்க.
1: கால் பண்ண வேண்டிய இலக்கு 0312-77-511-111
0: அப்படி இல்லன்னு சொன்னா 0712-77-511-111 வாட்ஸ்அப் பண்ணி வைக்கலாம். மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. பாட்டு வருது, என்ஜாய் பண்ணுங்க.

0: நேர்மாலை 5:14.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
2: அப்படியானால் நீர் அன்றையிலிருந்து கூலி வேலை தான் செய்யற நீர்?
3: அப்படிதான்.
2: அப்படின்னா சொல்லும் பார்ப்போம், உனக்கு திடீரென்று தங்க நகை வாங்க, எலக்ட்ரிக் பைக் வாங்க, இவ்வளவு பணம் எங்க இருந்து கிடைச்சது?
3: தெரியாது சார், இப்ப எல்லா இடத்துலயும் வாசி தானே.
2: எங்க இருந்து வாசின்னு தான் மனசே கேக்குறேன்.
3: வாசி வேறங்க சார் கிடைக்க போகுது, DLB வாசி டிக்கெட்ல மட்டும்தான்.
4: சபை அறிமுகப்படுத்திய வாசி டிக்கெட் மூலம் தினமும் 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50,000 ரூபாய் மற்றும் 25,000 ரூபாய் பண பரிசுகள், எலக்ட்ரிக் மோட்டர் பைக்குகள் மற்றும் இதர பரிசுகளையும் பெறுங்கள். DLB வாசி அனைவருக்கும் வாசி.
5: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு வொர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC.

0: காக்கு காக்க திரைப்படத்துக்காக வேற லெவல்ல ஒரு பாட்டுங்க.
1: உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்,
0: ரொம்ப பிடிச்சமான பாட்டு, அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு இந்த பாட்டு அப்படிங்கறது வேற லெவல்ல இருக்கும். ரைட், இப்போ நம்மளோட பேசுறதுக்காக வணக்கம். அப்படியா, சரி சரி, குடையெல்லாம் எடுத்து வெளியில வச்சுக்கோங்க சரியா.
2: வீட்டுக்குள்ளே
0: கவனமா இருங்க சரியா. ஓகே, யாரெல்லாம் இருக்கா பாட்டு கேக்கு போ.
2: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா செல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்கும் புவனேஷ் நந்தகுமார் சேர்க்காம சித்தியஸ்மி இத்ரிஸ்னா ஜெமிலா அருமலு ரவி ரஹ்மா மருது பாரூக் வைதி சின்னையா மகாதேவன்
0: நன்றி வணக்கம். பாயோட மகளே, பாய் சொல்ற அழகு இருக்கே. நேரம் இப்போது 5:22 நிமிடம் ஆயிட்டு இருக்கு, தொடர்ந்தும் கேட்டுட்டே இருக்கேன்.

உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவில் உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு வொர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு

0: சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
1: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலை மிருக காட்சி சாலை.
2: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 மணியிலிருந்து யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பரிசில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
3: 12 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.

0: என்னை தாண்டி வருவாயா திரைப்படத்துக்கா பியூட்டிஃபுல்லான ஒரு பாடல் கேட்டீங்க. நேரம் இப்போது 5:39 நிமிடம்.
1: இப்போ இங்க கூட போய் சார் வணக்கம்.
2: அன்பான மகளிரே வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
0: யார் இது?
2: உமா சந்திரன்.
0: உமா சந்திரன் தான். ரைட், எப்படி இருக்கீங்க? நல்லா
2: இருக்கோம், அத்தகசமா இருக்கோம்.
0: ஓகே, ரொம்ப நாளைக்கு பிறகு பேசணும்ல?
2: என்ன
0: நடக்குது வேலையில? அப்படி போயிட்டு இருக்கு. என்ன என்ன நீங்க பேசுறீங்க, ஏதோ சொல்றீங்க, ஆனா சரியா விளங்க மாட்டேங்குது. உமாச்சந்திரன் அப்படிங்கும் போது முகத்துல அப்படியே டவுசர் வால்ஸ் பல்ப் எல்லாம் எரியுது. என்ன வேலையா இல்லன்னா வீட்லயா? அப்படியா?
2: ஆமா,
0: இங்க மழை வரும்போது மழை மாதிரி தான் இருந்தது, இப்ப மழையான்னு தெரியல.
2: வெளியே
0: எல்லாருக்கும் சேர்ந்து கேப்போம். சரியா? நன்றி நன்றி நன்றி. இதே மாதிரி நீங்களே எங்க இருந்தாலும் கால் பண்ணுங்க 0712-2-75-5 0712-2.
1: அதே போல 0312-2-1-1-1-1.
0: ஓகே, அடுத்து செம்மையா பாட்டு வருது, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க மக்களே.
3: திரை உலகின் நட்சத்திரம்.
0: வசந்தத்தின் ஸ்டாராக ஜலித்துக் கொண்டிருக்கிறார் இசையமைப்பாளர் பாடகர் விஜய் யேசுதாஸ்.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3rd கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN. 2 இலக்கங்களுக்கு 25,000 ரூபாயை வழங்கும் ஒரே ஒருத்தர் DLB வாசி. 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் பிறந்தால் 50,000 ரூபாய். 2 இலக்கங்களுடன் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 500,000 ரூபாய் அல்லது இ-பைக் கொண்டு. 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 1,00,000 ரூபாய் விசேட பரிசுடன் மேலும் பல பரிசுகள். 2 இலக்கங்களின் மந்திரம் DLB வாசி.

0: 5:51. ஆமா, 5 கொஞ்சம் 5 5 வந்து 5 5 வந்து கொஞ்சம் கேப் விட்டு சொன்னாதான் நல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு வெளியில சொன்னாங்க.
1: அதுதான் நீங்க சொல்றீங்களா?
0: நான் சொல்றேன். சரி, வெளியிலேயும் சொல்றாங்க, நானும் சொல்றேன். அதனால ஓகே, இப்ப 5:52 ஆகிட்டு நிறைய இடங்கள்ல வந்து மழை வந்து நிறைய இடங்கள்ல செம்ப மழையாட்டு இருக்கு. இந்த எல் நினோ அப்படிங்கறது பாருங்க, உண்டு மழையாவே இருக்கணும், அப்படி இல்லைன்னா வெயிலா இருக்கணும். இது ரெண்டும் காலையில பார்த்தா செம்ம வெயிலா இருக்கு, ஈவினிங் பார்த்தா மழையா இருக்கு. ஒரு மாதிரி சிறு சுருப்பி மாதிரியே இருக்கு. ஒரு மாதிரி குழப்பம் இல்ல. சரி, வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ.
2: வணக்கம் இருவருக்கும் மாலை நேரம்.
0: வணக்கம் இருவருக்கும் மாலை நேரம். சொல்லுங்க, யார் இது? தனலட்சுமி, எப்படி இருக்கீங்க? கில்லிப்படம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். கில்லி படத்துல நீங்க தானே நடிச்சிருந்தீங்க? என்னங்க நீங்க? சரி, இந்த கில்லி படத்துல அந்த அந்த த்ரீஷாவோட பேரு வந்து தனலட்சுமி பாத்தீங்களா? இங்கேயும் தனலட்சுமி, அங்கேயும் தனலட்சுமி.
2: கேக்குறதுக்கும்
0: பாக்குறதுக்கும்
2: நடிப்பெல்லாம் வராது.
0: நம்ம தான் வீட்டுல

0: எனது பேத்தி வினோதன் துவாரகா ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறேன். நிறைய அப்பா வினோதன், அம்மா பிரியா, தாத்தாமார், பாட்டிமார், அண்ணாமார், அக்காமார், தம்பி தங்கைகள் ஆகியோர், சித்தா சித்தி அவர்களோடு சேர்த்து 16 செல்வங்களும் பெற்று 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம்.
1: நாங்களும் வினோதன் துவாரகாவுக்கு இனிமையான பிறந்த நாள் வாழ்த்துக்களை வந்து சொல்லிக் கொள்றோம். ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. சரியா கேக்கலாம் வெட்டியாச்சா? என்னங்க கேக்குன்னு கேட்டதுமே சைலண்ட் ஆகிட்டீங்க, கேக் கட் பண்ணியாச்சா? துவாரகாவுக்காக சேர்த்து நல்ல ஒரு பாட்டு கொடுத்துடலாம். யாரெல்லாம் இருக்காங்க இப்ப பாட்டு கேக்க?
0: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
1: என்ன பாட்டு வேணும்?
0: நீங்கள் படத்துல இருந்து
1: என்ன என்ன படம்?
0: எல்லாருமே, மக்கள், மருமக்கள், பேர பிள்ளைகள், பசந்த உள்ளங்கள் அனைவருக்காகவும்.
1: சார் எல்லாருக்கும் சேர்த்து கேக்கலாம். ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ.
1: சிரிப்பு.
2: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: மணிக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: முத்துராஜவரையிலிருந்து கட்டுநாயக்க விமான எரிபொருள் குழாய் கட்டமைப்பை நிர்மாணிக்கும் பணி ஆரம்பம். டித்வாவினால் 11 மாதங்கள் தடைப்பட்டிருந்த பொடிமெனிக்கே ரயில் பயணம் மீண்டும் இன்று முதல் மலையகத்தை நோக்கி. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு வருகை தந்த பந்துலவிடம் 4 மணித்தியால விசாரணை. சலேவுக்கு வைத்திய சான்றிதழ் அளித்த 10 வைத்தியர்களும் 6 திகதி நீதிமன்றத்திற்கு. யுக்ரைனின் யுத்த நிறுத்தத்தை நிராகரித்த புட்டின்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் செய்திகள், வாசிப்பவர் சந்திரிகா ஆறுமுகம். முத்துராஜவல முதல் கட்டுநாயக்க வரை விமான எரிபொருளை கொண்டு செல்லும் ஜெட் A1 எரிபொருள் குழாய் கட்டமைப்பு மற்றும் புதிய எரிபொருள் சேமிப்பு தொட்டி வளாகத்தின் நிர்மாண பணிகள் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டன. குறித்த 2 புதிய கட்டமைப்புகளிலும் மொத்தம் 1,32,000 கனமீட்டர் எரிபொருளை சேமிக்கக்கூடிய வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளன. எரிசக்தி சந்தையில் அரசின் வலுவான பங்களிப்பை தொடர்ந்து பேணிக்கொண்டு மக்களுக்கு வினைத்திறனான சேவையை வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என ஜனாதிபதி வலியுறுத்தினார். எரிசக்தி துறையின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் அரசாங்கத்தின் இலக்கை அடையும் வகையில் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக விமான எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்துவதுடன் செலவுகளை குறைக்கும் நோக்கிலும் இந்த அபிவிருத்தி திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. அமைச்சர் அனுர கருணாதிலக உள்ளிட்ட பல அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். டித்வா சூறாவளியினால் 11 மாதங்களின் பின்னர் மலையக ரயில் வீதியில் ரம்புக்கனை கம்பளை வீதியில் புகையிரத பயணம் இன்று மீண்டும் ஆரம்பமானது. டித்வா சூறாவளியினால் ரம்புக்கனையிலிருந்து கம்பளை வரை 103 இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டது. அதனையடுத்து புகையிரத போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று புகையிரத பயணம் மீண்டும் ஆரம்பமானது. மலேக புகையிரத பாதை டித்வா சூறாவளியினால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டது. குறித்த பாதையில் மீண்டும் புகையிரத சேவைகள் ஆரம்பிக்கப்படுமா என்ற அச்சம் மக்கள் மத்தியில் காணப்பட்டது. எனினும் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் அரசாங்கம் கட்டம் கட்டமாக புனரமைப்பு பணிகளை முன்னெடுத்தது. தற்போது வெற்றிகரமாக ரயில் பயணம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. புகையிரத பாதைக்கு ஏற்பட்ட சேதங்களின் அளவு, அதனை மீண்டும் வளமைக்கு கொண்டு வருவதற்காக முன்னெடுக்கப்பட்ட திட்டமிடல்கள் மற்றும் பொறியியல் பணிகள் என பல்வேறு கூட்டு முயற்சிகளின் ஊடாக இந்த வெற்றி சாத்தியமாகியுள்ளது. புனரமைப்பு பணிகளுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் அதிகாரிகளும் பொறியியலாளர்களும் தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்கினர். அத்துடன் புகையிரத திணைக்கள அதிகாரிகளின் அர்ப்பணிப்பும் பணிகளுக்கு வலு சேர்த்தது. இந்நிலையில் இன்று காலை 6:55 ஊடகவியலாளர்களையும் ஏற்றிக்கொண்டு பொடிமெனிக்கே புகையிரதம் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திலிருந்து தமது பயணத்தை ஆரம்பித்தது. அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மற்றும் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன ஆகியோர் ரம்புக்கனி புகையிரத நிலையத்தில் இந்த பயணத்தில் இணைந்து கொண்டனர். பல மாதங்களுக்கு பின்னர் பொடிமெனிக்கே ரயில் வருகை தந்ததை வரவேற்பதற்காக பெருமெண்ணிக்கையிலானோர் ரயில் நிலையங்களுக்கு வருகை தந்திருந்தனர். மக்களின் வாழ்த்துகளுக்கு மத்தியில் அங்கிருந்து மீண்டும் பயணத்தை தொடர்ந்த புகையிரதம் காலை 9:30 எவ்வித தடையுமின்றி பேராதனை புகையிரத நிலையத்தை சென்றடைந்தது. டித்வா சூறாவளியினால் ரம்புக்கனை முதல் கம்பளை வரையிலான புகையிரத பாதையில் 103 இடங்கள் சேதமடைந்தன. இதனையடுத்து பல்வேறு கட்டங்களாக புகையிரத சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன. முதற்கட்டமாக அம்பேவெல முதல் பதுளை வரையும் கொழும்பு கோட்டை முதல் ரம்புக்கனை வரையும் புகையிரத சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டன. தற்போது நானோயா முதல் பதுளை வரையும் நாவலப்பிட்டி முதல் ஹட்டன் வரையும் புகையிரத சேவைகள் வளமை போன்று இடம்பெறுகின்றன. இன்று முதல் பேராதனை மற்றும் கம்பளை வரையிலும் புகையிரத சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நகரங்களுக்கிடையிலான புகையிரத சேவைகள் உட்பட நாளொன்றுக்கு 8 ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. புதிய நேர அட்டவணைக்கமைய முன்கூட்டியே ஆசனங்களை ஒதுக்கிக் கொள்ளும் வசதியும் பயணிகளுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பேராதனை மற்றும் கண்டிக்கிடையில் அமைந்துள்ள பேராதனை கருப்பு பாலத்தின் புனரமைப்பு பணிகள் தொடர்ச்சியாக மழையினால் ஏற்பட்டுள்ள சவால்களுக்கு மத்தியிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எவ்வாறாயினும் தற்போது மலேக புகையிரத பாதையின் சுமார் 75% பகுதியில் புகையிரத சேவைகள் இடம்பெற்று வருவதாக புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்தனவிடம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு 4 மணித்தியால விசாரணைகளை முன்னெடுத்திருந்தது. 2007 வர்த்தக மற்றும் நுகர்வோர் விவகார அமைச்சின் பதிவாளர் நிதியை முறைகேடாக பயன்படுத்தி அரச நிறுவனம் ஒன்றை ஸ்தாபிக்கப்பட்டமை தொடர்பில் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை அனுமதி பத்திரம் குறித்து வாக்குமூலம் பதிவு செய்வதற்காகவே இவ்வாறு தான் அழைக்கப்பட்டிருந்ததாக விசாரணையின் பின்னர் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரான சுரேஷ் சலேவை தேசிய மருத்துவமனையிலிருந்து வெளியேற்ற முடியாது என குறிப்பிடப்பட்ட மருத்துவ அறிக்கையில் கையொப்பமிட்ட 10 மருத்துவர்களுக்கும் கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன இன்று அழைப்பாணை விடுத்துள்ளார். குறித்த மருத்துவ அறிக்கை தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக எதிர்வரும் அக்டோபர் 6 நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு குறித்த மருத்துவர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தொடர் தாக்குதல்களின் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் ராணுவ புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேஷ் சலே தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதயம் வீக்கமடைந்துள்ளதாகவும் அதனை கட்டுப்படுத்துவதற்காகவே சாதனம் ஒன்று பொருத்தப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அண்மையில் வெளிப்படுத்தப்பட்டது. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு மற்றும் JJL ஓவர்சீஸ் எஜுகேஷன் சர்வதேச நிறுவனத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இன்டர்நேஷனல் எக்ஸ்போ கண்காட்சி நாளைய தினம் ஆரம்பமாக உள்ளது. பெருமெண்ணிக்கையிலான இளைஞர் யுவதிகள் கண்காட்சியில் பங்கேற்று எதிர்காலத்தை வளப்படுத்துவதற்காக ஆர்வத்துடன் முன்பதிவுகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி கற்க வேண்டும் என கனவு காணும் இளைஞர் யுவதிகளுக்கும் அவர்களது பெற்றோருக்கும் உள்ள முக்கிய சவால் நம்பிக்கையுடனும் பொறுப்புடனும் தமது பிள்ளைகளின் உயர்கல்வியை நிறைவு செய்வதை உறுதி செய்வதாகும். அதற்கான வழிகாட்டுதல்களையும் உரிய நெறிப்படுத்தல்களையும் வழங்கும் நோக்கில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு நடவடிக்கை எடுத்துள்ளது. JJL ஓவர்சீஸ் எஜுகேஷன் இன்டர்நேஷனல் நிறுவனத்துடன் நேரடியாக இணைந்து செயல்படும் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு நாளைய தினம் அதற்கான ஆரம்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளது. இதன் ஒரு கட்டமாக இன்டர்நேஷனல் கரியர் அண்ட் எக்ஸ்போ கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாளை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சீனா உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களின் 10 பிரதிநிதிகள் குறித்த கண்காட்சியில் பங்கேற்க உள்ளனர். குறித்த கண்காட்சியில் பங்கேற்பதற்கு முன்பதிவு கட்டாயமாகும். MMC ITN கேம்பஸ் இணையதளம் அல்லது ICEE பேஸ்புக் பக்கமூடாக முன்பதிவுகளை மேற்கொள்ள முடியும். வாகன விபத்துகளை குறைக்கும் நோக்கில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் அனுசரணையுடன் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு முன்னெடுத்து வரும் டேக்யா பாதுகாப்பான பயணம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் மற்றொரு கட்டம் இன்று கொழும்பு பாதுகாப்பு சேவைகள் கல்லூரியில் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. இது தொடர்பான மேலதிக தகவல்களோடு இணைந்து கொள்கின்றார் எமது விசேட பிரதிநிதி MP விஜய். வணக்கம் விஜய்.
2: வணக்கம் சந்திரிகா. வசந்தம் பொண்ணுங்களுக்கு இனிமையான மாலை பொழுது வணக்கம். உங்களுக்கு தெரியும், சுயாதீன ஊடக வலையமைப்பு அதே போல கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் JKR வேலை திட்டத்தின் மற்றொரு வெற்றிகரமான வேலை திட்டத்தை இன்றைய நாள் நாங்கள் முடித்திருக்கிறோம். இதே நாள் எங்களுடைய JKR வேலை திட்டத்தின் 29வது வேலை திட்டமாக கொழும்பு கல்வி வலயத்திற்கு உட்பட்ட பாடசாலைகளை ஒன்று திரட்டி கொண்டு கொழும்பு பாதுகாப்பு சேவைகள் கல்லூரியில் மிக சிறப்பாக எங்களுடைய வேலை திட்டமானது இன்றைய நாளிலும் முடிவடைந்திருக்கிறது. இன்றைய நாள் கொழும்பு கல்வி வலயத்திற்கு உட்பட்ட 13 பாடசாலைகளில் இருந்து சுமார் 680 அதிகமான பாடசாலை மாணவர்களை நாங்கள் ஒன்று சேர்த்திருந்தோம். அதே போல இந்த பாதுகாப்பு சேவைகள் கல்லூரியில் ஏராளமான பாடசாலை மாணவர்களையும் ஒன்று திரட்டிக் கொண்டு இன்றைய நாள் நாங்கள் மிக சிறப்பாக எங்களுடைய வேலை திட்டத்தை முடித்திருக்கிறோம். கொழும்பை பொறுத்தவரையில் அதிகமாக இந்த பாதுகாப்பு நெரிசல் இருக்கிறது, வாகனங்கள் அதிகமாக பயணிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இருந்தால் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு இந்த வேலை திட்டமானது இவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு வேலை திட்டமாக மாறியிருக்கிறது. எனவே இன்றைய நாளிலும் கலந்து கொண்ட பாடசாலை மாணவர்களுக்கு நாங்கள் வீதி போக்குவரத்து சம்பந்தமாக, வீதி விபத்துகள் சம்பந்தமாகவும் பல தெளிவூட்டல்களை எங்களுடைய போக்குவரத்து போலீசார் மூலமாக வழங்கியிருந்தோம். பாதையில் நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள், வாகனத்தில் செல்லக்கூடிய விதங்கள், பஸ்களில் செல்லும் போது நாங்கள் எவ்வாறு பயணிக்க வேண்டும், தனியாக ஒரு வாகனத்தில் செல்லும் போது எவ்வாறான நடைமுறைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், அதே போல கொழும்பில் இப்பொழுது புதிதாக அறிமுகப்படுத்தி இருக்கிற வீதி நடவடிக்கைகள், வீதி சட்டத்திட்டங்கள் பற்றியும் பல விஷயங்களை நாங்கள் எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தோம். எனவே இன்றைய நாளும் நாங்கள் எதிர்பார்த்தது போலவே வெற்றிகரமான ஒரு வேலை திட்டமாக இந்த டேக்கார் வேலை திட்டம் முடிவடைந்திருக்கிறது. இன்றைய நாளிலும் எங்களோடு இணைந்திருந்தார்கள் கல்வி அமைச்சர் அதிகாரிகள், கிளீன் ஸ்ரீலங்கா செயலக அதிகாரிகள், இலங்கை மோட்டார் போக்குவரத்து திருக்கலம், அதே போல இலங்கை போலீசார், இலங்கை போக்குவரத்து போலீசார், அதே போல 1990 சுவசரிய சேவை, இலங்கையின் முதல் தர காப்புறுதி நிறுவனமாக இருக்கக்கூடிய காப்புறுதி நிறுவனம், இவர்கள் அனைவரும் எங்களோடு இன்றைய நாளிலும் பூர்ண ஒத்துழைப்போடு இணைந்திருந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல எங்களுடைய 30வது வேலை திட்டமானது வடக்கு நோக்கி பயணமாக இருக்கிறது. வடக்கில் உள்ள இன்னும் 3 பாடசாலைகளில் நாங்கள் அடுத்தடுத்து இந்த வேலை திட்டங்களை நடத்த தயாராக இருக்கிறோம். எதிர்வரும் 7ஆம் தேதி செல்லிப்பளை யூனியன் கல்லூரியில் எங்களுடைய 30வது டேக்கேர் வேலை திட்டத்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே 30வது வேலை திட்டத்தோடு நாங்கள் இணைந்து கொள்வோம். இன்றைய நாள் பாதுகாப்பு சேவைகள் கல்லூரியில் இருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்கின்றேன். வசந்தம் செய்திகளுக்காக நான் உங்கள் வீட்டு
1: ஆண்டின் ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையிலான முதல் 8 மாதங்களில் அரசாங்கத்தின் வரி வருமானம் 3684 பில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக நிதி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது 2025 ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 20% வளர்ச்சியாகும். 2026 ஆண்டுக்கான அரசாங்கத்தின் ஒட்டுமொத்த வரி வருமான இலக்கான 4910 பில்லியன் ரூபாவில் முதல் 8 மாதங்களிலேயே 75% திரட்டப்பட்டுள்ளது. இக்காலப்பகுதியில் அரசின் மொத்த வருமானம் 4.3 பில்லியன் ரூபாவாக உயர்ந்துள்ளதுடன் இதில் 92% வரி வருமானம் மூலமும் 8% வரியற்ற வருமானம் மூலமும் கிடைத்துள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: யுக்ரைனுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் நிராகரித்துள்ளார். ரஷ்யாவின் கலினின் கிராட் பிராந்தியத்தை பாதுகாப்பதற்கு தேவை ஏற்பட்டால் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு பின்வாங்கப் போவதில்லை என புட்டின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மோஸ்கோவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் போர் நிறுத்தத்தை நிராகரிக்கும் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேலும் யுக்ரைன் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்தினால் மாத்திரமே யுக்ரைன் கப்பல்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்த முடியும் என்று புட்டின் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளின் டீசல் கையிருப்பில் ஒரு பகுதியை விடுவிக்குமாறு அமெரிக்கா கோரிக்கை விடுத்துள்ளது. உலகளாவிய ரீதியில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் டீசல் ஏற்றுமதிக்கு தடை விதிப்பது தொடர்பில் அமெரிக்கா கவனம் செலுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் ஐரோப்பிய நாடுகளின் டீசல் கையிருப்பில் ஒரு பகுதியை விடுவிக்குமாறு அமெரிக்க திரைசேரி செயலாளரும் கோரிக்கை விடுத்துள்ளார். டீசல் விலை அதிகரிப்பால் அமெரிக்க விவசாயிகள், லாரி சாரதிகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் மேலதிக பொருளாதார சுமையை எதிர்கொள்ள இடமளிக்கக்கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் யுத்தத்தினால் எரிபொருள் செலவுகள் அதிகரித்து வரும் நிலையில் டீசல் ஏற்றுமதியை கட்டுப்படுத்துவது குறித்து அமெரிக்கா அண்மையில் அறிவித்திருந்தது. அமெரிக்கா நாளொன்றுக்கு 1.2 முதல் 1.5 மில்லியன் பேரல் வரையான டீசலை ஏற்றுமதி செய்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜப்பான் பகிரங்க டென்னிஸ் தொடர் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்று வருகின்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நேற்று நடைபெற்ற முதல் சுற்றில் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காரஸ் அமெரிக்காவின் அலெக்ஸ் மிச்சல்சனுடன் மோதினார். இதில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அல்காரஸ் முதல் செட்டை 7-6 என்ற கணக்கில் வெற்றி கொண்டார். இதற்கு பதிலாக அமெரிக்காவின் மிச்சல்சன் 2வது செட்டை 6-4 என கைப்பற்றினார். வெற்றியாளரை நிர்ணயிக்கும் 3வது செட்டை 6-1 என அல்காரஸ் வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். நாளைய போட்டியில் 2வது சுற்றில் அல்காரஸ் இத்தாலியின் மேட்டியோ ஆர்னோலுடன் மோதவுள்ளார்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: முத்துராஜவரையிலிருந்து கட்டுநாயக்க விமான எரிபொருள் குழாய் கட்டமைப்பை நிர்மாணிக்கும் பணி ஆரம்பம். டித்வாவினால் 11 மாதங்கள் தடைப்பட்டிருந்த பொடிமெனிக்கே ரயில் பயணம் மீண்டும் இன்று முதல் மலையகத்தை நோக்கி. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு வருகை தந்த பந்துலவிடம் 4 மணித்தியால விசாரணை. சலேவுக்கு வைத்திய சான்றிதழ் அளித்த 10 வைத்தியர்களும் 6ஆம் திகதி நீதிமன்றத்துக்கு. யுக்ரைனின் யுத்த நிறுத்தத்தை நிராகரித்த புட்டின். இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் மாலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த மணித்தியாள செய்தி வழமை போன்று நாளை காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகும். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துளியிலும் செய்திகளை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். வசந்த மணித்தியால செய்திகள், முக்கிய தகவல்கள் உடனுக்குடன்.

வணக்கம். நேர்கள் இப்போது முதல் நேற்றைய தினம் சீற்றிருக்கப்பட்ட அபிவிருத்தி லோதர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை கேட்கலாம். அத கோடிபதிக்கான வெற்றி முடிவுகள் சீட்டெடுப்பு வாரம் 3127. வெற்றிலக்கங்கள் முறையே 13, 16, 18, 43. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றிலக்கங்கள் 13, 16, 18, 43. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து வை. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து வை. ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் சீரெடுப்பு வாரம் 5013. வெற்றிலக்கங்கள் முறையே 22, 42, 49, 59. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றிலக்கங்கள் 22, 42, 49, 59. வெற்றியீட்டிய ராசி கும்பம். மீண்டும் ஒருமுறை ராசி கும்பம். சூப்பர் பவுலுக்கான வெற்றி முடிவுகள் சீற்றெடுப்பு வாரம் 3301. வெற்றிலக்கங்கள் முறையே 48, 71, 74, 76. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றிலக்கங்கள் 48, 71, 74, 76. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து எம். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எம். சனிதாவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 5462. வெற்றிலக்கங்கள் முறையே 10, 42, 68, 76. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றிலக்கங்கள் 10, 42, 68, 76. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து ஜே. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஜே. கபர்கவுக்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 2477. வெற்றிலக்கங்கள் முறையே 32, 35, 64, 65. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றிலக்கங்கள் 32, 35, 64, 65. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து எஸ். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எஸ். சூப்பர் இலக்கம் 27. மீண்டும் ஒருமுறை சூப்பர் இலக்கம் 27. சூப்பர் தன சம்பதவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 1035. வெற்றிலக்கங்கள் முறையே 8, 5, 0, 6, 0, 8. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றிலக்கங்கள் 8, 5, 0, 6, 0, 8. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து கே. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து கே. ஜய சம்பதவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 509. வெற்றிலக்கங்கள் முறையே 0, 6, 0, 8. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றிலக்கங்கள் 0, 6, 0, 8. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து கே. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து கே. சசிரவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிழப்பு வாரம் 1131. வெற்றிலக்கங்கள் முறையே 7, 21, 42. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றிலக்கங்கள் 7, 21, 42.

வாசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள். சீற்றிழப்பு வாரம் 1, வெற்றி இலக்கங்கள் முறையே 39-48. மீண்டும் ஒரு முறை அந்த வெற்றி இலக்கங்கள் 39-48. ஆங்கில எழுத்து வை. மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து வை. இவைகள் தான் நேற்றைய தினம் சீற்றிருக்கப்பட்ட அபிவிருத்த சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு வொர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3rd கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
2: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
3: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலை மிருக காட்சி சாலை.
4: அக்டோபர் 3rd சனிக்கிழமை காலை 8 யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பரிசில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
5: 12 குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.

0: அக்டோபர் மாதம் 2 திகதி அகிம்சையை நினைவூட்டும் நாள் என்று ஒரு நாளை நாம் வெறுமனே ஒரு திகதியாக கடந்து செல்வோம். ஆனால் சில நாட்கள் நம்மை சற்று நின்று சிந்திக்க வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாள்தான் இன்றைய தினம். 1869 ஆண்டு அக்டோபர் மாதம் 2 திகதி மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்தார். இந்நாள் காந்தி ஜெயந்தியாக நினைவு கூறப்படுகின்றது. அதைவிட முக்கியமாக அக்டோபர் மாதம் 2 திகதி ஐக்கிய நாடுகள் சபையால் சர்வதேச அகிம்சை தினமாகவும் கடைபிடிக்கப்படுகின்றது. வன்முறையில் ஈடுபடாமல் இருப்பது மட்டும்தானா அகிம்சை? இல்லை, நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்துவது, மற்றவரின் கருத்தை மதிப்பது, பிரச்சனைகளை அமைதியாக பேசி தீர்க்க முயற்சி செய்வது, நம்முடைய வார்த்தைகளால் இன்னொருவரை காயப்படுத்தாமல் இருப்பது, இவையும் அகிம்சையின் ஒரு பகுதிதான். நம்முடைய வாழ்க்கையிலேயே இதற்கான பல உதாரணங்கள் இருக்கின்றன. சில நேரங்களில் ஒரு நிமிட கோபத்தில் நாம் சொல்லும் ஒரு வார்த்தை பல வருட உறவை பாதிக்கலாம். ஒரு கோபமான வார்த்தை ஒருவருடைய மனதை நீண்ட நாட்களுக்கு காயப்படுத்தலாம். ஆனால் அதே இடத்தில் கொஞ்சம் பொறுமையாக பேசப்படும் ஒரு வார்த்தை ஒரு பெரிய பிரச்சனையே தீர்த்து வைக்கலாம். அதனால் அகிம்சை என்பது வரலாற்றில் படித்துவிட்டு கடந்து செல்ல வேண்டிய ஒரு விடயம் இல்லை. அது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் தேவைப்படும் ஒரு பண்புதான். குடும்பமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, வேலை செய்யும் இடமாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, கருத்து வேறுபாடுகள் வருவது இயல்புதான். ஆனால் அந்த வேறுபாடுகளை நாம் எப்படி கையாள்கிறோம் என்பதுதான் முக்கியம். கோபத்திற்கு பதிலாக பொறுமையை தேர்ந்தெடுக்கலாம், வன்முறைக்கு பதிலாக உரையாடலை தேர்ந்தெடுக்கலாம், வெறுப்புக்கு பதிலாக மனித நேயத்தை தேர்ந்தெடுக்கலாம். உலகத்தை ஒரே நாளில் மாற்றுவது நம்மால் முடியாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஒரு வார்த்தையை மாற்ற முடியும். நம்முடைய ஒரு செயலால் ஒருவரை காயப்படுத்தாமல் இருக்க முடியும். நம்மை சுற்றி இருக்கும் ஒருவருடைய நாளை கொஞ்சம் அழகாக எம்மால் மாற்ற முடியும். அதுவே ஒரு நல்ல தொடக்கம். இன்றைய தினம் மகாத்மா காந்தியை நினைவு கூறுவதோடு சத்தியம், அமைதி, அகிம்சை போன்ற மனிதநேய பண்புகளையும் நம்முடைய வாழ்க்கையில் நினைவு கொள்வோம். ஏனென்றால் மாற்றம் எங்கிருந்தோ வர வேண்டியதில்லை, அது நம்மிடமிருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த நல்ல சிந்தனையோடு அமைதியை தேர்ந்தெடுப்போம், அன்பை தேர்ந்தெடுப்போம், மற்றவரை மதிப்போம்.
1: ஞாபகப்படுத்திய இன்றைய நாள்.

0: வசந்தமா எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. 6:35 ஆயிட்டு இருக்கு. வெளியில எல்லாம் செம்ம மழை, அந்த மழையோட சேர்த்து இப்படி எல்லாம் பாட்டு வந்துட்டு இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க சரியா?
1: ஓகே, இப்போ கூட போய் சார் வணக்கம். ஆடடா
0: போயிட்டாங்களா?
1: ஆமா.
0: ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் அண்ணா. வணக்கம் அக்கா.
1: வணக்கம் வணக்கம்.
2: நான் கேரளப்பீட்ல இருந்து மது பேசுறேன் அக்கா.
0: மது?
2: ஓ அக்கா,
0: எங்க இருந்து பேசுறீங்க? ரெண்டு
2: பேரும்
1: சூப்பரா இருக்கும்
2: அண்ணா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் காணோம்.
0: காணமா இல்லனா வந்துட்டனா?
2: என்ன
0: மலையா என்ன மாதிரி இருக்கு நீங்க?
2: என்ன
0: சமையல்? அம்மாவை சமைக்க சொல்லிட்டு நீங்க இப்ப பாருங்க, ரேடியோ கேட்டுட்டு பழக்கம். ரேடியோ ரெண்டு பேரும் சேர்ந்து கிச்சன்ல வச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கணும். அப்படி
2: இல்லைன்னா
0: அப்படி அப்ப இன்னைக்கு விருந்துதான். கல்யாண விருந்து முதல்ல போட்டோம் எல்லாம் பாட்டு
2: இல்லன்னா சைவம் இல்ல சைவம் அண்ணா.
0: அப்படியா?
2: இந்த புரட்டாதி விரதம் சமைக்க
0: மாட்டாங்க. அடுத்தடுத்து விரதம் எல்லாம் இருக்குல்ல?
1: போறீங்க
2: கணவர் ஜெகன், அம்மா மகேஸ்வரி, அப்பா பெருமாள், மகன் அஸ்வினி, அஸ்வின் எல்லாத்தையும் கேட்போம்.
0: மகேஸ்வரி அக்கா மகளா நீ? சரி சரி சரி, கேட்டத சொல்லுங்க அம்மாவா? சரியா?
2: சரி எல்லாத்துக்காக கேட்பான்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். இதே மாதிரி நீங்க எங்க இருந்தாலும், ஊர் இல்லையாலும் சரி, எட்டனும் சரி, யாழ்ப்பாணம் சரி, மட்டக்களப்பா இருந்தாலும் சரி, கோலா இருந்தாலும் சரி, எங்க கேட்டுட்டு இருந்தாலுமே உடனே கால் பண்ணுங்க.
1: கால் பண்ணுவேன். இலக்கம் 0127-5111
0: அப்படி இல்லைன்னு சொன்னா 2-1-2-1 கால் பண்ணுங்க. இப்போ சாமியா பாட்டு வருது கேட்டு பண்ணுங்க.

0: MFM 102.6 102.8
1: பொருளாதாரமும் பாட்டிற்காக அக்ரோ மொமெண்டத்திடமிருந்து விவசாய காணி ஒன்றை கொள்வனவு செய்வோம். விவசாய காணி விற்பனைக்காக 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அக்ரோ மொமெண்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல் கம்பெனி.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே. இந்நாளின் வசந்தத்தின் ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் இசையமைப்பாளர் பாடகர் விஜய் ஸ்டார்ஸ்.

0: வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
1: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3 கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும்

0: நல்லா வேலை செய்யணும் குமார் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல். இந்த பாடல் விரும்பி கேட்டிருந்தாங்க. நீர்க்குழம்புல இப்ப ரொம்ப சத்தமா கேட்டுட்டு இருக்காங்களா, ஃபர்ஸ்ட் டைம் வசனம் கேட்கறதாக அனுஷியா சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு அங்க இந்த பாட்டை நாங்க டெடிகேட் பண்ணிட்டோம்.
1: ஓகே, இப்ப இங்க கூட போய் சார். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாரு இது?
2: எட்டன்ல
0: இருந்து
2: வாணி சார்.
0: வாணி, எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் சத்தமா பேசலாமே.
2: என்ன
1: சமையல்
2: வெள்ளிக்கிழமை
0: மங்களம் தந்து அப்படியா? சரி, ஒரு பக்கம் மலையா அப்படியா? எங்க நீங்க?
2: எல்லாரையும்
0: கேட்டதா சொல்லுங்க. சரியா? எல்லாரும் இருக்காங்க. பாடல் கேக்கும். நன்றி வாணி, நன்றி. இந்த மனசுதான் கடவுள். சரி, ரொம்ப நன்றி. பாய்.
1: நன்றி.
0: ஓகே மக்களே, இதே மாதிரி நீங்களே எங்க இருந்தாலும் கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுவீங்க, ஃபேஸ்புக்லயே வந்து கமெண்ட் பண்ணுங்க. எல்லோரையுமே நிகழ்ச்சியோட நினைத்துக் கொள்றோம். அடுத்து நல்ல பாட்டு தானே இருக்கு. அப்ப கேப்போம்.

0: நல்ல நல்ல பாடலாம் கேட்டுட்டு இருக்கீங்க வசந்தம் எக்ஸ்பிரஸ்ல. இப்போ நேரம் 7:06 ஆயிட்டு இருக்கு. வெளியில வரலாம் செம்ம மழை. இந்த மழையோட சேர்த்து பாடலாம் நிறைய இடங்கள்ல மழைதான் இல்ல இந்த கால பகுதியில. எனவே ரொம்ப கவனமாக இருங்க. நிறைய இடங்கள்ல இந்த வெள்ளம் வேற வந்திருக்கு. அதனால வெள்ளம் இந்த மண் சரிவு இந்த மாதிரியான எச்சரிக்கைகள்லாம் விடுக்கப்படும் போது கொஞ்சம் அவதானத்தோடு செயற்படுங்க சரியா.
1: இந்த நேரத்தில் எங்களோட பேசுறதுக்காக வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாருது?
2: ஃபரிதா.
0: ஃபரிதா, அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க?
2: வாலைக்கும் சலாம்.
0: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேன்.
0: எங்க இருந்து பேசுறீங்க ஃபரிதா? எங்க?
1: ஓகே, அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
0: எங்களுக்கே கேக்கும் போது ஒரு மாதிரி நல்லாவே இல்ல எங்களுக்கு. சரி சரி, ஓகே. வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? அதுதான் வேலையவா? சரி, இனி போனா கண்டிப்பா சொல்லிட்டு போறேன் சரியா? சரி சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேக்க?
2: குடும்பத்தாரும்
0: பக்கத்து வீட்டுல உள்ள ஆக்கள் தான் வேணாம். என்ன அவங்களுக்கு பாட்டு கேக்க தேவையில்லை?
2: இதே
0: மாதிரி நீங்களும் தொடர்ந்து கால் பண்ணுங்க. நேரம் இப்போது 7:08. நல்ல பாடல் வருது கேளுங்க.

0: Streaming in Sri Lanka. Vosanthavosanthamfm. 102.6. 102.8.
1: ஏய், என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது?
2: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
1: அச்சச்சா
2: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்?
1: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.

0: மணி 16 நிமிடம் ஆகி கொண்டு இருக்கிறது. டைம் அப்படியே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம டைம் போகாத மாதிரியே இருக்குதானே?
1: இல்ல, இன்னைக்குதான் ரொம்ப ஸ்பீடா போகிற மாதிரி எனக்கு தோணுது.
0: உங்களுக்கு தோணுது? சும்மா தானே உட்கார்ந்து அப்ப தோணுதான செய்யும். ரைட், இப்போ வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
0: யாரு?
2: மார்கரெட்.
0: மார்கரெட் சமையல் வல்லுநர் நிபுணர். மார்கரெட் என்ன அது என்ன நடக்குது? மார்கரெட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: மழை கொஞ்சம் பெஞ்சு வெறிச்சிருச்சு.
0: அப்படியா? சிரிப்பு மார்க்கெட்டோட அழகே இந்த சிரிப்பு தான். சரி, எந்த இடம் நீங்க?
2: நெலும்தெனி. உதயகுமார், புஷ்பராணி, உதயனி, பூஜா, சூட்டி புத்தா.
0: சூட்டி புத்தா
2: அவங்களுக்காகவும், வசந்தம் சொந்தம் அனைவருக்காகவும், உங்களுக்காகவும்,
0: எனக்காகவும் கேட்போம். சரி, அப்ப நாளைக்கு நாளாண்டைக்கு எல்லாம் நல்ல சமையல் குறிப்பா எடுத்துட்டு வரணும் சொல்றது, சரியா? நன்றி.

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM. சூப்பர் 102.6 102.8 வசந்தம் FM அண்ணாமலை.
1: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3 கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN. 2 லட்சங்களுக்கு 25,000 ரூபாயை வழங்கும் ஒரே ஒருத்தர் DLB வாசி. 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் பிறந்தால் 50,000 ரூபாய். 2 இலக்கங்களுடன் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 500,000 ரூபாய். அல்லது இ-பைக் ஒன்று. 2 இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 10,00,000 ரூபாய் விசேட பரிசுடன். மேலும் பல பரிசுகள். 2 இலக்கங்களின் மந்திரம் DLB வாசி.
2: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
3: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
2: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பரிசில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
4: 12 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.

0: சொந்தம் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கிறோம். நேர்மை போது 7:36 நிமிடமாய் கொண்டு இருக்கிறது. கேட்டுட்டு இருக்கீங்க இப்போ. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாரு இது?
2: மாலை. வணக்கம்.
0: மாலை நேர வணக்கம். சொல்லுங்க, யாரு இது?
2: கோகிலன்.
0: கோகிலன், என்ன நடக்குது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த டைம்ல? சரி சரி, ஓகே, கவனமா சாப்பிடுங்க, சரியா? ஓகே. இப்ப எங்க, வேலையிலயா இல்லன்னா வீட்லயா?
2: வேலை முடிஞ்சு வீட்டுல அடிக்கணும்.
1: ஓகே ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல யார் இருக்கதெல்லாம் கேட்க போறீங்க?
2: அம்மா பாகம், ஆலங்குளம் பசிக்கும் தங்கச்சிகாரனா, உதயண்ணா, அவங்க அம்மா, வைஃபு,
0: ஒட்டுமொத்தம்
2: எல்லா சொந்த வந்தங்களுக்கு கேட்போம்.
0: சரி சரி, ரொம்ப நன்றி.
1: நிமிடம்

Live music streaming in Sri Lanka. Wasn't them FM 102.6, 102.8. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே.

6, 102.8.

0: அச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசு, குறைந்த செலவில் ஸ்டடி டு வொர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் அட்யூ.

ஏஷியன் எக்ஸ்போ அக்டோபர் 3ஆம் தேதி கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767-93-99-22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு

0: 102.6 102.8 நீங்க கிட்ட இருக்கிறது வசந்தம் எக்ஸ்பிரஸ். நேரம் இப்போது 8:01.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்குவது

0: நினைக்கும் போது சொல்லிட்டு இப்போ வந்து நிறைய பேர் ஃபேஸ்புக்லயே மெசேஜ் பண்ணிருக்கிறாங்க, கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க, அதே நேரத்தில் வாட்ஸ்அப் பண்ணிருக்கிறாங்க. எல்லோரையுமே நிகழ்ச்சியோட இணைந்து கொள்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இருவருக்கும் வணக்கம். பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. எங்களுக்கும் நல்ல ஒரு பாடல் தாங்கன்னு சொல்லி யாருது ஓகே, புவனேஸ்வரன் மங்கை கரசி வணக்கம் சொல்லி இருக்கிறாங்க. அது நேரம் மும்தாஜ் பேகம், ஃபரீதா, சர்தார், அருள்மொழி, ஆட்டோ, விஸ்வநாத், அனைவரையும் சேர்த்து கொண்டு நல்ல ஒரு பாடல் தாங்கன்னு சொல்லி கந்தலாய்க்கு வைதீன் அன்பான மாலை நேர வணக்கம் சொல்லி இருக்கிறார். மாலை நேர வணக்கம் உங்களுக்கும்.
1: அதே போன்று அன்பான மாலை நேர வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி பூனாகல்ல இருந்து ஜேசுதாஸ் ஜேசு நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க.
0: ஓகே, அதே மாதிரி ருக்மணி நிகழ்ச்சி கேட்டு கொண்டு இருக்கிறாங்களா, எங்களுக்கும் நல்ல ஒரு பாடல் தாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்களையும் சேர்த்துக்கொண்டு அடுத்தடுத்து நல்ல நல்ல பாடல்லாம் உங்களுக்காக வர காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். 9 மணி வரைக்கும் வசந்தம் எக்ஸ்பிரஸ்.

எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.

0: நேரம் 8:20 ஆயிட்டு இருக்கு. டைம் போக போக போக எனர்ஜி வந்து இப்பதான் கூடுது கொஞ்சம். அது ஏன் அப்படின்னு சொன்னா, வீட்டுக்கு போறது, வீட்டுக்கு போகணும், சாப்பிடணும், செம பசியில இருக்கனாலாம். ரைட், இப்ப நம்மளோட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் ப்ரோ இது?
1: நான் வாகரை படிச்சிருந்து நரேஷ்.
0: நரேஷ்,
1: ஆமா.
0: எப்படி ஒரு பேர், என்ன உங்களுக்கு? ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நரேஷ்?
1: அதாவது கடையில நினைக்கிறேன்.
0: அப்படியா? என்ன டைம் ஆஃப் ஆவீங்க? அப்படியா? ஓகே ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, சரியா. எந்த எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க நீங்க?
1: பனிச்சங்கேணி.
0: எங்க இருந்து ப்ரோ?
1: பனிச்சங்கேணி.
0: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். சொல்லுங்க, இப்ப யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: பாடல் கேட்க மனைவி பவானந்தி, மகன் லஜித், மகள் ஜோரியா, மற்றும் இந்த நேரத்தில் வசந்த கேட்டுக் கொண்டிருக்கும் மனைவிடக்காயும், அறிவிப்பாளர் உங்கள் இருவருக்காயும் ஒரு பாடல் கேட்பேனா?
0: சரி, கண்டிப்பா.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. இதே மாதிரி நீங்கள் எங்க இருந்தாலும் தொடர்ந்து கோல் பண்ணுங்க. 2775 சைபர் சைபர் ஒன்றுக்கு,
2: அதே போல 2775
0: தொடர்ந்தும் எக்ஸ்பிரஸ், வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டே இருங்க.

0: சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: பெரிய கூட்டு பேச
1: 102.6 102.8
2: லெஜண்ட் சார் நீங்க.
3: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள். இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ அக்டோபர் 3 கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.
4: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
5: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலி மிருக காட்சி சாலை.
4: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பென்சில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
6: 12 குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.

0: உங்களுக்காகவே நல்ல பாடல்கள் வரப்போறது. இப்போ வணக்கம்.
1: வணக்கம்.
0: அங்க கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம். யாரு இது?
1: சிவபிரகாஷ்.
0: என்ன செய்ய போறோம்? ஒரு நாள் வீட்ல அப்படியே மலையில நல்லா தலையோட பெட்ஷீட்டை போட்டு நல்லா தூங்குனா நல்லா இருக்கும். இனி காசு தேவைனா காசுக்கு சரி பரவாயில்ல, ஒரு நாள் தானே போயிட்டு போகுது, ஒரு நாள் சாப்பிடலாம். இல்ல சிவபிரகாஷ், ஆமா இனிமேதான் 9 மணிக்கு முடிச்சிட்டு போயிட்டு சாப்பிட்டு எல்லாம் பண்ணணும். அப்படியா? நல்லா இல்ல தானே?
1: என்ன
0: சாப்பாடு? இந்த மழை டைம்ல நல்ல ரொட்டி, அது இந்த ஈரப்பலா கறி நல்லா சுட இல்லையா? சீசன் முடிஞ்சா? அதுக்கும் சீசன் சீசன்லாம் இருக்கா? ரைட், பரவாயில்ல. சரி, இந்த டைம்ல நல்லா இருக்கும் அதெல்லாம் இல்ல. சரி சரி, எங்கேயாவது இருந்தா வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ, ஏதாவது சொல்ல ஒரு ஆசைப்படுறீங்களா?
1: சரி சரி,
0: சரி சரி, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி, பாய் பாய். சரி, இதே மாதிரி நீங்களும் இருந்தாலும் தொடர்ந்து கால் பண்ணுங்க, பேசலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்லயும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பாட்டு கேளுங்க.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM. திரை உலகின்

இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3rd கோல்ஃபேஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL ஓவர்சீஸ் எஜுகேஷன்.

0: முதல்வன் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டீங்க. நேரம் இப்போது 8:54 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. இவ்வளவு நேரமும் 4 மணித்தியால உங்களுக்கு செமையான பாட்டெல்லாம் கொடுத்து நாங்க டயர்ட் ஆயிட்டோம். நாங்கள் இன்னும் சாப்பிடல, நீங்க சாப்பிடல
1: தானே,
0: நாங்களும் சாப்பிடல. அப்ப நாங்கள் வந்து நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு சாப்பிட்டு நல்ல எனர்ஜெட்டிக்கா இந்த வீக்கெண்ட் வந்து கொண்டாடுறதுக்காக நாங்க வர போறோம். சோ நீங்களும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி, நிறைய இடங்கள்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. சோ அதனால நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும், வசந்தம் கேட்டுட்டே இருங்க, எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்காக வரப்போறது. ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டு நாங்களும் விடைபெற போறோம். தொடர்ந்து வசந்த நிலா நிகழ்ச்சியோட
1: கலியுகத்தில் சங்கர்.
0: ஓகே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் அன்பாக சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள்.
1: நான் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி.
0: நான் என்று உங்கள் அன்பின் நமத்தலிங்கம் பிரபு. தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்கள்.

நன்றி பிரபு மற்றும் ஸ்ரீசோபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்போது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். நேரம் இப்போது 9:00.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். ஒரு வாரத்தின் இறுதி நாள், வார இறுதிக்கு எல்லோருமே தயாராகிற நேரம். இந்த வாரம் முழுவதுமே ஓடி திரிந்து வேலைகள் செய்து அப்படியே கலைத்து இன்றிரவு உறக்கத்துக்கு செல்ல போது இந்த வாரம் செய்ய மறந்து விடுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த வாரம் நம்மால் முடியாமல் போன விடயங்களை, அப்படியும் இல்லைன்னா நம்மை மறந்து போன உறவுகளை எண்ணி இந்த இரவுகளை கொஞ்சம் அமைதியாக கடக்க முயற்சி செய்வோம் இல்லையா? வார இறுதி அப்படிங்கும்போது எல்லோருக்குமே ஒரு கொண்டாட்டம் இருக்கும். ஆனால் அந்த கொண்டாட்டங்களுக்கெல்லாம் முதல் இந்த இரவு எவ்வளவு கடினமானதாக இருக்கும் எல்லோருக்கும். நமக்கான உறவுகளை தேடி, நம்மை விட்டு பிரிந்த உறவுகளை தேடி, அவர்கள் நினைவில் அவர்கள் வார்த்தைக்காக, அவர்களிடமிருந்து வரும் ஒரு குறிச்செய்திக்காக மீண்டும் ஒரு முறை என்றோ ஒரு நாள் அவர்களை பார்ப்போம் என்ற நம்பிக்கையில் நகர்ந்து கொண்டிருக்கும் இதயங்களுக்காக இன்றைய வசந்த நிலா நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் மனதில் இருக்கும் அந்த ஏக்கத்தை, கவலையை, அல்லது உங்களுக்காக காத்திருக்கும் உறவுக்காக சொல்ல நினைக்கும் செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம். அலையுங்கள் 0312 7500 0001 அல்லது 0312 7500 0011 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா 0760 0407 1026 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினோட கூட இணைப்பு ஏற்படுத்தலாம். அப்படியும் இல்லை ஃபேஸ்புக் போங்க, அங்கே வசந்தம் எஃப்எம் பேஜில் வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம். அதன் கீழே உங்கள் மனதில் இருக்கும் ரணங்களை வார்த்தைகளாக கூட குறிப்பிடலாம். சேர்த்துக்கொள்வதற்கு நானும் தயாராக இருக்கிறேன். என்று மூன்று மலத்தியாலும் காதலும் கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீரும் மறுத்து போகும் அளவுக்கு இசையோடு கொஞ்சம் பயணிக்கலாம். உங்களுடன் நான் சங்கர்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்கள் மலைப்பின் ஏற்படுத்த என்னோட இணைந்து கொள்ளுங்க. இப்போது நம்மளோட பேசுறதுக்காக சாந்தா வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா,
0: எப்படி இருக்கீங்க சாந்தா?
1: நலமா இருக்கணும் அண்ணா. எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களோ?
0: இதை தாண்டி புதுசா ஏதாவது கேப்பீங்கன்னு
1: நினைச்சேன்.
0: சரி, எப்படி போகுது உங்களோட வாழ்க்கையெல்லாம்?
1: போகுது.
0: எங்கோ போகுதா?
1: போகுண்ணா.
0: சரி சொல்லுங்கம்மா, யாரெல்லாம் இணைத்துக்கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: வசந்த நேயர் அனைவருக்காக நான் உங்களுக்கு அங்க நன்றி அண்ணா.
0: சரி, நன்றி.
1: நன்றி.
0: சில நேரங்களில் சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கைக்குள்ள நம்ம அறியாமலே வந்து போகும். அது சில நேரம் பிரச்சனைகள் அப்படின்னு நாம் நினைப்போம், ஆனால் அதுதான் நம்ம வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய பயத்துக்கான தீர்வையும் தரும். சில நேரங்களில் இந்த விடயம் இதுக்கு தீர்வாமையும் அப்படின்னு நாம் நினைப்போம், ஆனால் அதுதான் நம்ம எதிர்பார்க்காத ஒரு பெரிய பிரச்சனையாகவும் மாறும். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராமல் வந்த ஏதோ ஒரு விடயத்தினால உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டமாக இருக்கலாம். வசந்த நிலால பலரும் பல சம்பவங்கள், பல கதைகளை சொல்லியிருக்காங்க. இன்னும் ஞாபகம் இருக்கு, 14 வருடங்களுக்கு பிறகு தனிமையில் இருப்பதாக ஒருவர் சொல்லியிருந்தார். அது நாள் வரையில் என்னோட ரொம்ப சந்தோஷமாக உரையாற்ற ஒருத்தர் அன்னைக்கு தான் முதல் முறையாக இந்த விடயத்தை சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒருத்தவங்க தன்னோட அம்மா மேலே ரொம்ப கோபமாக இருக்கேன் அப்படின்னு பகிர்ந்திருந்தாங்க நிகழ்ச்சியில். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, அம்மா வந்து சின்ன வயசுலேயே தன்னை திருமணம் செய்து வச்சிட்டாங்க. 16 வயசு இருக்கும் எனக்கு, ஆனால் திருமணம் முடித்ததுக்கப்புறம் என்னை திருமணம் முடித்த ஒரு 4 வருடத்தில் ஒரு விபத்தில் இருந்துட்டார். ஆனால் அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையே நரகமாக மாறிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமும் நான் தனிமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி எதிர்பாராத சம்பவங்கள், துயரங்களினால் இதெல்லாம் யார்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நாம் நமக்குள்ளே ரொம்ப அழுதுட்டுருப்போம். பாடல்கள் கேட்கலாம், ஓடி ஆடலாம், ஆனால் உறங்க செல்லும் அந்த நேரம், கட்டிலின் ஓரம் உறங்க போகும்போது தான் இந்த கவலைகள் எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கும். இதையெல்லாம் தாண்டி யாரிடமாவது பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழைப்பு ஏற்படுத்துங்க. 0312-775-001 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி ரகங்களுக்காக நான் இருக்கேன். என்னோட பேசலாம்.

0: வழங்கும் யாழ் மண்ணில் தமிழ் மணக்கம் வசந்தம் எஃப்எம் 102.8.
1: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசு, குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3 தேதி கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்பஸ் மற்றும் JJL Overseas Education powered by ITN.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் அலப்பினை படுத்து இணைந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். 0312 775 0301 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு இப்போது அழைப்பில் ஆட்டோ விஸ்வநாத். வணக்கம்.
1: வணக்கம் சார்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நலமாக
0: உற்சாகமாக இருக்கிறீங்க?
1: ஆமாம் சார்.
0: இந்த நலமாக உற்சாகமாக இருக்கும் இந்த விஸ்வநாதுக்குள்ள ஏதாவது சொல்ல முடியாத கவலைகள் இருக்கா?
1: சொல்ல முடியாத நிறைய இருக்கு.
0: அது சரி.
1: ஐந்து பேர் ஒரு குடும்பம் சார். அழகான பொண்ணு, அதுல திடீர்னு சகோதரர் தம்பி சார். அதை தொடர்ந்து அந்த கவலை அப்பா இருந்துட்டார் சார். அப்பொழுது திருமணம் முடிச்ச சார் மணவை. அப்ப அவருக்கு அன்னைக்கு குழந்தை உண்டாச்சு. குழந்தை உண்டாகி திடீர்னு ஒரு அப்பா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு சொல்ல அதுக்கு வாய்ப்பு. திடீர்னு சரி என்ன வந்து அங்க இருக்க. அப்ப எனக்கு அம்மாவா
0: தனியா விட்டு மனைவியோட பேசுற ஆட்டோ விஸ்வநாதனுக்குள்ள இவ்வளவு ஒரு கவலை இருக்கு.
1: ஆமா சார், அதுதான் சார் வசந்த கிடையாது. தினமும் நான் கால் பண்ணி என் மனசு கவலை செய்து வசந்த அறிவிப்பாடு வசந்த அபிமானங்களோ சேர்ந்து கவலை பண்ணி போட்டு.
0: அப்போ யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்காங்களோ அவங்க எல்லாருமே சந்தோஷமா இல்ல. கவலைகளை மறந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப எவ்வளவு காலமா நீங்க இப்படி இருக்கீங்க தனிமையில? இப்போ ஒரு 10 வருஷம்ங்கிறது ஒண்ணு அவ்வளவு இலகுவான காலம் இல்லையே. இருந்தாலும் அதே சிரிப்போட இருக்கீங்க, அப்படியே இருங்க. யாரெல்லாம் விண்ணத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: கணவன் மோகன்ராஜ், கட்டாளுக்கு மருமகன் தேஜா, பிள்ளையான ஜாஸ்மின் கௌசல்யா, அம்மா அப்பா துர்கானி, வானொலி அருமொழி, முந்தஸ்தான் மற்றும் திருமய மகாதேவி, திருமா மாமல்லமூர்த்தி, இன்னல வலையா, திருப்பி தயால,
0: சந்தோஷமா இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்காங்களா அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். காரணம் அப்பதான் அவங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த கவலைக்கு ஆறுதலாக நாம இருப்போம். நாமளும் சேர்ந்து அவங்கள இன்னும் கஷ்டப்படுத்திராம இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் ஏதாவது மறைத்து வைத்திருக்கிற சோகம் பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை அப்படின்லாம் கவலைய வேண்டாம். அழைப்பு ஏற்படுத்த என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. 0312 775 001 அல்லது 0312 775 111 அப்படிங்கிற எங்களோட இலக்கங்களுக்கு பேர் சொல்லி தான் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. பேர் சொல்லாமல் கூட நீங்கள் உங்களோட கவலைகளை பகிர்ந்து கொள்ளலாம். யாரென்றே தெரியாத ஒருவரிடம் நம்மளோட பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளும் போது மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கும். அவங்க எப்போதுமே நம்மளை இன்னொரு நேரம் ஒப்பிட்டு பார்க்க மாட்டாங்க. இல்லை, இந்த விடயத்தை வைத்து நம்மளை கேள்வி கேட்கவோ சுயமதிப்பீடு செய்யவோ மாட்டாங்க. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் யாருனே தெரியாத ஒருவரிடம் சொல்வதை போல் என்னிடம் சொல்லலாம், நீங்கள் யார் என்ன அப்படிங்கிற தகவல் கூட எனக்கு தேவையில்லை. தொடர்ந்தும் பேசலாம். வசந்த நிலாவோடு இணைந்திருங்கள்.

0: 2.6 102.8
1: சிறுவர்களை பாதுகாப்போம், சமத்துவமாய் வளர்ப்போம். 2026 உலக சிறுவர் தினம். உலக சிறுவர் தினம்
2: இம்முறை சிறுவர் உலகத்தை அழகாக்க நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு, அதுதான் தெய்வலை மிருக காட்சி சாலை.
3: அக்டோபர் 3 சனிக்கிழமை காலை 8 மணியிலிருந்து யானை விளையாட்டு முடியும் வரை சந்தோஷமாக கொண்டாடலாம். பரிசில்களை பெற, சந்தோஷமாக விளையாட நீங்களும் வாங்க.
4: 12 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு அனுமதி இலவசம்.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.8.
2: உங்கள் எதிர்கால உயர்கல்விக்கான கனவு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அல்லது சீனாவிலா? உயர்தரத்திலான கல்வி, கவர்ச்சிகரமான புலமை பரிசில், குறைந்த செலவில் ஸ்டடி டு ஒர்க் மூலம் சரியான பாதையை தெரிவு செய்து கொள்ள வாருங்கள் இன்டர்நேஷனல் கேரியர் எஜுகேஷன் எக்ஸ்போ. அக்டோபர் 3 கோல்ஃபீஸ் ஹோட்டலில் காலை 8 முதல் மாலை 5 வரை. இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் 0767 93 99 22. உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான முடிவை எடுங்கள். ஏற்பாடு MMC கேம்ப்.

கற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. 0312 775 0001 அல்லது 0312 775 0011 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னு சொன்னால் 0760 04 7 102 6 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினோடாகவும் இணைந்து கொள்ளலாம், அல்லது ஃபேஸ்புக்கினோடாகவும் கூட இணைந்து கொள்ளலாம். இப்போ ஃபேஸ்புக்கில் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கந்தலாயிலிருந்து கே உவைதீன், அன்பான இரவு நேர வணக்கம். தூரல் மலையோடு தூரத்தில் வரும் உங்கள் நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையும் அனுப்பியிருக்காரு. நீ எட்டு வைத்து நடக்கையில்

பேசும் உன் மான்வெளி பார்வை, நான் மாண்டாலும் மறக்காது மங்கையுடன் மகத்தான நினைவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை அனுப்பியிருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கென்யா குறிஞ்சாங்கேனையிலேருந்து அசூர்தின் ஒரு சுகன் வந்திருக்காங்க. இனி இரவு வணக்கங்களோடு பசரையூர்லேருந்து ஏஎஸ் பாலச்சந்திரன் வந்திருக்காரு. ஸ்டீவன் டெய்லர்ஸ் வந்திருக்காங்க, இரவு வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. கழுதாவளையிலேருந்து சுந்தரம் சசிகலா கோகுலன் வந்திருக்காங்க. இரவு வணக்கங்களோடு வாகரையிலேருந்து சிவேந்திரன் வந்திருக்காரு. இரவு வணக்கங்களோட ஆரம்பதியிலேருந்து இதயரத்னம் வந்திருக்காங்க. மூதூர் பட்டித்திலேருந்து வடிவேல் வந்திருக்காரு. புத்துவேல் பாடகர் ஜியா அவங்க வந்திருக்காங்க. அன்பான இரவு நேரம் வணக்கம்னா மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம், தீபா குடும்பம், சாந்தன் குடும்பம் எல்லாரையும் நினைத்துட்டு குடகலையிலேருந்து வந்திருக்காங்க. முத்தையா காளிமுத்து பல்வெட்டி துளையிலேருந்து வந்திருக்காங்க. நளினா ஸ்ரீ ராஜேந்திரா வந்திருக்காங்க. இனி இரவு வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கும் நாங்கள் புவாக்பிட்டி பிரகதிபுரா விசாவிலையைச் சேர்ந்த சந்திரகுமார், இந்திரா, துஷாந்தன், திவாகரன், தினுஷான், ரன்யா, இசைனியா, சேஷா ஆகியோர் இணைந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனி இரவு வணக்கம் அறிவிப்பாளர் சகோதரர் அவர்களே, நானும் நிகழ்ச்சியில் இணைந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜே ஏஎம் ரிஸ்வான் இழந்து கொண்ட பேர்வழியிலேருந்து வந்திருக்காங்க. இரிய வரக்கங்களோடு கினியா மரூஃப் நகர்லேருந்து நசூர் வந்திருக்காங்க. செல்லுதுறை நந்தகுமார் வந்திருக்காரு. கரோலின் ஆகாஷ் வந்திருக்காங்க. புலாத் சிங்கிலேருந்து நாகராஜா வந்திருக்காங்க. பெரிய நிலாவணி கிருஷ்ணா வந்திருக்காங்க. ஃபைரோஸ் ரசான் அக்கரைப்பட்டிலேருந்து வந்திருக்காங்க. மாலாபெனா டாட்டன்லேருந்து அறுமுகம் ரமேஷ் வந்திருக்காங்க. தமிழ்நாடு தோட்டத்திலேருந்து தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியன், நிஷா மாவனிலேருந்து வசந்தகுமார் வந்திருக்காரு. சுப்மால் கந்தையிலேருந்து பாலகார்த்திகா வந்திருக்காங்க. பண்டாரோலிலேருந்து வினோதன், வினோ, லதா, கிஷாந்தன், ருஷான், ஷபினாஷ் இணைந்திருக்கிறாங்க. யாழ்ப்பாணம் மினுவிலிருந்து ரவிசாந்தா, நாங்களும் நிகழ்ச்சியோடு இருக்கிறோம், எங்களை இணைத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். பாடலாசிரியர் விவேக்கின் வரிகளில் சந்தோஷ் நாராயணன் இசையில் குலுகுலு திரைப்படத்தில் இடம்பெற்ற அன்பரே அப்படிங்கிற பாடல் கேட்டு வந்திருந்தோம். தேயின் அழகான குரலில் இந்த பாடல் எப்போ கேட்டாலுமே அந்த பாடல் ஒழித்து வைத்திருக்கும் அர்த்தங்கள் ஏராளம். நம்ம வாழ்க்கையில் யார் வந்து சென்றாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனால் அந்த காரணங்களை ஆராய்ந்து அந்த நாளை, அந்த நிமிடங்களை அல்லது எஞ்சியிருக்கும் அந்த நாட்களை வீணடிப்பதை விட அந்த நொடியில் வாழ்ந்து செல்வது எவ்வளவு அழகானது என்பதை இந்த வரிகள் உணர்த்தும். அன்பரே என் வாழ்வில் சேர்ந்தவரே, அன்பரே புன்னகைகள் சேர்த்தவரே, அன்பரே பேருந்திலே பாடியவரே, அன்பரே ஜன்னல் வழி காற்றிவரே. சில நேரங்களில் கலைந்து போகும் மேகங்களாய் உறவுகள் வந்து சென்றாலும் வந்து சென்ற உறவுகள் கற்றுக் கொடுத்த விடயங்களை என்றும் நினைவில் வைத்திருப்போம். அது அடுத்த நாள் வாழ்க்கைக்கு மிக ஆறுதலாக கூட அமையலாம். இணைந்து கொள்ளுங்கள் நீங்களும் என்னோடு 0312-875-0001 அல்லது 0312-875-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக தொடர்ந்து உரையாடலாம், கதை பேசலாம், உங்கள் கவலைகளை கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்னோடு. வசந்த நிலாவில் நானும் சங்கர் புஷ்பராஜ் உங்களோடு இருக்கிறேன்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். ஒவ்வொரு இரவுகளை கடப்பது அப்படிங்கிறது அவ்வளோ இலகுவான காரியம் இல்லை. காரணம், காயப்பட்டு தனிமையில் இருக்கும் இதயங்களுக்கு இந்த இரவு நேரம் அப்படிங்கிறது அவ்வளோ இலகுவில் முடிகிறதில்லை. நாள் பூராவுமே அலைந்து திரைந்து வந்து இந்த உறக்கத்தை இந்த நினைவுகளிடமிருந்து கடன் வாங்குவது அப்படிங்கிறதும் அவ்வளோ இயல்பான ஒரு விடயமும் இல்லை. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது கொஞ்சம் மிசையோடவே எல்லாவற்றையும் மறந்து இந்த காயங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் கொஞ்சம் மருந்து போட தான் இந்த வசந்த நிலா. நம்மளோட இப்போ வந்திருக்கிறாரு சிவேந்திரன். வணக்கம்
1: சிவேந்திரன். கோகிலன்.
0: கோகிலன் எந்த இடம் சொன்னீங்க நீங்க?
1: வாகனேரி.
0: வாகனேரி. எப்படி இருக்கீங்க நீங்க?
1: நல்லா சொல்லுங்க. நீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறேன். என்ன செய்றீங்க நீங்க?
1: நான் வந்தேன்னா ஒரு தோட்டத்துல நிக்கேன்.
0: காவலுக்கு இருக்கீங்களா?
1: நைட்டு காவல், பகலையில வேலை.
0: யானைகள் எதுவும் வந்துருச்சுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க?
1: லைட் குடிச்சா வராதன்னு
0: தனியாக சமாளிச்சிடலாம். சரி, சொல்லுங்க பாப்போம். இத்தனை காலமும் வசந்த நிலாவோட இருக்கிறீங்க, இரவு நேரங்களில் ஏதோ ஒரு பாடல் கேட்கும் போது உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு கவலை கஷ்டங்கள் அப்படி இருந்திருக்கா?
1: என்ன
0: மாதிரியான விடயம்?
1: என்ன ஒரு கல்யாணங்கள், ஒரு 12 வருஷம் பிரிஞ்சிருக்கிறது.
0: எவ்வளவு காலமா ஒன்னா இருந்தீங்க நீங்க?
1: நான் ஒரு 5 வருஷம் ஒன்னா
0: இருந்தேன்.
1: இப்போ இப்ப பிரிஞ்சு வந்து 12 வருஷம்.
0: என்ன காரணத்துக்காக பிரிஞ்சுங்க? உங்க ரெண்டு
1: பேருக்குள்ள கொஞ்சம் பிரிவு வந்து தங்களுக்கு.
0: இப்ப திரும்ப எப்பவுமே பேசவே இல்லையா நீங்க இந்த 12 வருஷத்துல?
1: இப்ப 2 வருஷமா கதைக்கிறேன்.
0: எப்படி இருக்கு இந்த பிரிவன்? அந்த பிரிவுக்கு அப்புறமா அவங்க கூட பேசுறதும்
1: கொஞ்சம் கஷ்டம் தான். வந்து பேரு வந்து சொல்றா பாப்போம். நம்பி திரிக்கன்
0: தொலைந்து போன, தொலைந்து போன வாழ்க்கைய திரும்ப எடுக்கிறது அப்படிங்கறது அவ்வளவு இலகு இல்ல. அதுவும் 12 வருடங்கள் அப்படிங்கும் போது இல்லையா? யானைவே ஒரு லைட்ட வச்சு சமாளிக்கிறோம், ஆனா அந்த வாழ்க்கையில ஒரு பெண்ண சமாளிக்க முடியலையே நம்மளால.
1: வாழ்க்கைய சமாளிக்க கஷ்டம்.
0: சரி, ஒன்னும் கவலைப்படாதீங்க. மீண்டும் அவங்க உங்களோட வந்து சேரணும். ஒரு நாள் இதே மாதிரி நான் அவங்க கூட கதைக்கும் போது அந்த மகிழ்ச்சியான செய்தியும் நீங்க என்னோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு இறைவனை நானும்
1: பிரார்த்திக்கிறேன். வசந்த நிலா கேட்டு கொண்டிருக்கீங்க. ஒரு பாட்டு தெரியும்.
0: என்ன பாட்டு?
1: சரவணா படத்துல இருந்து காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே.
0: இன்னும் நீங்க அவங்கள்ட்ட சொல்லலையா? இன்னும் நீங்க அவங்கள்ட்ட சொல்லலையா உங்க
1: காதலை?
0: இருக்காங்களா?
1: இல்ல இல்ல, மாமியாரோட இருக்கா.
0: மகனை ரெண்டு பேரும் சேர்ந்து எப்பயாவது ஒன்னா பாக்கணும், போயிட்டு பாப்போம் அப்படிங்கிற திட்டம் எதுவும் இருக்கா?
1: ஆசைக்கன்னா நிறைவேறும் சாத்தியம் இல்லை, பாப்போம்.
0: சரி, ஒரு நாள் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மகனை போய் பாருங்க. ஏன்னா இப்ப மகனுக்கு இது எல்லாமே புரியுற வயசுதானே. அப்படி இருக்கும்போது அம்மாவும் அப்பாவும் தனியா இருக்கிறத அவன் விரும்ப மாட்டான். இத்தனை காலமும் கேலியும் கிண்டலுக்கும் அவனும் உள்ளாகி இருப்பான் இல்லையா?
1: நேத்து லீவ்ல போய் பார்த்தா வந்தான்.
0: ரெண்டு பேரும் ஒண்ணா போனீங்களா?
1: இல்ல இல்ல, வலியறிக்க.
0: எப்போ வருவாங்க?
1: பண்ணிக்காதோட
0: எப்போ வருவாங்க இங்க?
1: தைப்பிறக்கம் முதல் மாசம் 12 ஜனவரிக்கு.
0: அப்ப தைப்பிறக்கும் போது உங்க வாழ்க்கையிலும் ஒரு நல்ல வழி பிறக்கும். என்ன
1: நம்பி நம்பிக்கொண்டிருக்கி பாப்போம்.
0: நம்புவோம். அந்த நம்பிக்கையும் நிறைவேற வேண்டும் என்று நானும் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். நன்றி.
1: மனைவி ஹோமிலா, மகன் திலக்சன், தம்பி மகார்வதி, தம்பி தம்பி தங்கச்சி கோயில் தீபா, தங்கச்சி நந்தினி, திசேந்தினி, பருத்தித்துறை அறிமுகா, ஆட்டு விஸ்வநாதன், எல்லா உறவுக்காக உங்களுக்காக நாங்கள் கேட்ட பாட்டு தான்.
0: சரி, நன்றி.
1: நன்றி அண்ணா, நன்றி.

0: நேயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8.

காற்றலை வசந்ததேன் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். சாதாரணமாக கடந்து செல்லும் ஒவ்வொரு நாட்களும் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா ஒவ்வொருவருக்கும். இதை யாரிடம் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சிட்ருப்பாங்க. சில நேரம் இதெல்லாம் சொல்லலாமா அப்படிங்கிற யோசனையும் இருக்கும். இதெல்லாம் தாண்டி யாரோ ஒருவரிடம் இதெல்லாம் நம்பி சொல்லிட்டா நாளைக்கு அதுவே நமக்கு ஒரு பிரச்சனையாக மாறிடுமோ அப்படிங்கிற யோசனையும் எல்லாருக்குமே இருக்கும். இதெல்லாம் மறந்து எங்கோ தூரத்தில் இருக்க ஒருவரிடம் சொன்னால் அப்படியே மனதில் இருக்கும் பாரமெல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் இலகுவாக மாறும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நெட்படுத்துங்க. 0112 785 0001 அல்லது 0112 785 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா 0760 04 7126 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் இலக்கத்தினோட கூட இணைந்து கொள்ளலாம். அல்லது எப்பவும் போல வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கம் போங்க. அங்கே வசந்த நிலாவுக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே உங்களது கருத்துக்களை பதிவெல்லாம் சேர்த்துக்கொள்ள நானும் அவளாக இருக்கிறேன். இப்போ வாட்ஸ்அப்பினூடாக ஐயா வணக்கம், வசந்தத்தோடு நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி புத்தளம்லேருந்து வந்திருக்காங்க ஃபஹியா. அடுத்ததாக வந்திருக்காங்க நம்மளோட அன்பான இரவு நேர வணக்கம், நான் எட்டியாந்தோட்ட பனாவத்து சரோஜினி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கேன், எல்லா பாடல்களும் அருமையாக இருக்கிறது. வசந்தம் நேர்கள் எல்லோருக்கும் பாடல் ஒன்று தாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இரவு வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க லிந்துளை யுவாக்கலையிலிருந்து ஜெகதீசன். எங்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி மகன் பச்சித்ரன், திவ்யஹாஷன், மதுஷன், டிலுக்ஷன், பிரதீஷன், மீதேஷ், ராகு மற்றும் நிகழ்ச்சி கேட்கும் எல்லாரையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் வந்து கொள்ளுப்பிட்டியில் இருக்காராம். அதோடு சேர்த்து ஒரு கவிதையும் அனுப்பியிருக்காரு. மருந்து போட தயாராக இருப்பவரை விட்டுவிட்டு காயப்படுத்தும் நபருக்காக காத்திருப்பது தான் வாழ்க்கை. உண்மைதான், நாம் எங்கு ஆறுதல் அடைவோமோ அங்கு நிலைத்து நிற்பதை விட்டுட்டு விலகி நின்று காயப்பட்டு இருப்போம். என்ன செய்ய, இந்த வாழ்க்கையில் சில நேரங்களில் இந்த மாதிரியான சங்கடங்கள் வரதான் செய்யும். இதெல்லாம் தாண்டி தான் நாம் இந்த வாழ்க்கையில் பயணிக்கணும். Oh.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் என்னோட இணைந்து கொள்ளுங்க. நான் இருக்க போகிறது இன்னும் ஒரு மனத்தியாலம். இந்த மனத்தியாலத்துக்குள் இணைந்து உங்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த அந்த கவலைகளை, ரணங்களை என்னோடு பகிர்ந்து உங்கள் மனதிலிருந்து அதை கொஞ்சம் ஒரு தள்ளி வைப்போம். வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 11:00.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இறுதி மன தியானத்தில் வாழ்க்கையில் காதல் மட்டும் கிடையாது, நெருக்கமான உறவுகளை பிரிந்திருப்பதும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்துங்க. 0312 2 7501 அல்லது 0312 2 7501 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு இப்போ பஞ்சலிங்கம் ஐயா வந்திருக்காங்க ஊர்காவல் துறையிலிருந்து. வணக்கம்.
1: வணக்கம். அன்பு அறிவிப்பாளர்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: என்ன செய்றீங்க நீங்க?
1: நான் என்னுடைய சுய தொழில் வந்து நான் ஒரு
0: மீனவன்.
1: களத்தொழில் தான் எனது தொழில்.
0: எவ்வளவு காலமா செய்றீங்க இப்போ?
1: ஒரு 40 வருடமா.
0: சொல்லுங்க பாக்கலாம். வாழ்க்கையில இவ்வளவு காலத்துல மீள முடியாத ஒரு துயரம் உங்க வாழ்க்கையில நடந்திருந்தா?
1: வாழ்க்கையில இன்னைக்குமே மறக்க முடியாத ஒரு துயரத்தை நான் சந்தித்திருக்கிறேன். அது என்ன விடயம் என்று கேட்டால், எனது ஆசைக்கு ஒரு மூத்த மகள், அவளுக்கு ஒரு ஆண் மகனுடன் எதிர்பாராத விபத்துல மறைந்திருக்கிறார். அது என்னால இன்று வரைக்கும் அந்த இழப்பை நிவர்த்தி செய்ய என்னால முடியவில்லை.
0: என்ன வயசு இருக்கும் அவருக்கு அப்போ?
1: அப்போ 10 வயசு.
0: 10 வயசு. என்ன இன்றைக்கும் பேரனை நினைவுல கவலையில தான் இருக்கீங்க இல்லையா?
1: ஜீவன் மண்ணில மடியும் வரைக்கும் அவற்றை மறக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லை.
0: மற்ற உறவுகள் மாதிரி இல்லை இல்லையா? ரொம்ப ஆசையா?
1: ஆமா. அதை விட எனது குடும்ப வம்சத்துக்கே ஒரு ஆசை தீர்த்த ஒரு மூத்த பேரப்பில்ல. அதே இன்றைக்குமே என்னால மறக்க முடியா.
0: உங்களுடைய இந்த சோகத்துக்கு என்னால எப்படி ஆறுதல் சொல்றது அப்படின்னு தெரியல. இருந்தாலும் இந்த கவலைகள் எல்லாம் கடந்து மீண்டும் உங்க வாழ்க்கையில அந்த பேரன் ஏதோ ஒரு வழியில உங்கள் குடும்பத்திலேயே மீண்டும் பிறந்து வரணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஐயா.
1: நானும் அதே நேரத்தில் இருக்கிறேன்.
0: நன்றி.
1: நன்றி.

ஏதோ பிறந்தோம், ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கையெல்லாம்

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 11:26 ஆகிறது. சில நேரங்களில் நாமளே எதிர்பார்க்காத சில நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கலாம். அந்த விடயம் நம்ம வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றி போடும் அப்படின்னு ஒரு கணப்பொழுது கூட நாம் நினைத்திருக்க மாட்டோம். ஆனாலும் அந்த ஒரு விடயம் நடந்த பிறகு அதை தாங்கி தாண்டி தான் இந்த வாழ்க்கையை போயாக வேண்டும். இந்த வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நாம் இருக்கும் வரை அந்த கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு தான் பயணிக்க வேண்டும். அதுதான் இந்த வாழ்க்கையின் நீதி அல்லது இயற்கையின் நீதி. முதல்ல பேசினவர் சொன்ன மாதிரி, நான் மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் இந்த சோகம் எனக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு கதை இருக்கும். அந்த கதைக்குள்ள 1000 ரணங்களும் சொல்ல முடியாத கவலைகளும் வருத்தங்களும் இருக்கும். காற்றலையில் இதெல்லாம் பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிற கவலையெல்லாம் விடுத்து இந்த இரவில் நம்ம சோகத்தை கேட்பதற்கும் ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு அழைப்பினை ஏற்படுத்துங்க. 011-2-775-0001 அல்லது 011-2-775-0011 அப்படிங்கிறவங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு இன்னும் மறைபணித்தியாலம். நான் இருப்பேன் உங்களோடு வசந்த நிலாவில்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கும் இந்த நேரம் இரவு 11:45 ஆகிறது. நம்மளோட பேசுறதுக்காக இப்போ தோப்பூர்ல இருந்து அனீஃபா வந்திருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம், அன்பான வணக்கம் சங்கர்.
0: எப்படி இருக்கீங்க அனீஃபா?
1: சூப்பராக நிகழ்ச்சி கேட்டுக்கொள்கிறேன். வசந்த நில அருமையான பாடல்கள்.
0: நன்றி. இப்போ நீங்க வந்தீங்கனால எப்படியும் ஒரு கவிதையோடு வந்திருப்பீங்க இல்லையா?
1: நிச்சயமாக ஒரு கவிதை ஒன்றிய கேட்டேன் தாரன்.
0: சரி, சேர்த்துக்கலாம்.
1: என் அன்பான உறவே, 1000 தாமரை மொட்டுக்களை வைத்து உன்னை ஆராதனை செய்தேன். உன்னை முன்னே நடக்க விட்டு பின்னே அழகு பார்த்தேன். உனக்கு என்ன என்ன பிடிக்கும் என்று கேட்டு கேட்டு உன்னை பார்த்து கொண்டேன். கடற்கரை மணலில் பதிந்த உன் பாதச்சுவடுகளை கடலலை கொண்டு செல்லாமல் கரங்கூப்பி பாதுகாத்தேன். வெப்பம் தாங்க மாட்டாய் என்று அறிந்து உன்னை நான் ஏசியில் வைத்து உயிர் கொடுத்தேன். உறவே, உரிமை குரலே, ஏன் இறுதியில் என்னை தனிமையாக்கினாய்? என் அன்பான உறவே, நீ என் ஆகாச நிலவா? இல்லை இல்லை, இறுதி வரை, இறுதி வரை நீதான் என் உயிரான உறவு. உயிரே உயிரே, என்னோடு கலந்து விடு. அன்பே அன்பே, கொல்லாது. நன்றி.
0: நன்றி உங்களோட கவிதை கனிஃபா.
1: நன்றி, நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இத்தனை நேரம் இணைந்திருந்தோம். இன்றைய தினம் அழைப்பினை மேற்கொண்டு தங்களது கவலைகளையும் கஷ்டங்களையும் என்னோடு பகிர்ந்து கொண்ட உறவுகளுக்கு நன்றிகள். இன்றைய தினம் முயற்சித்து அழைப்பு கிடைக்காதவங்க வாரத்தில் 5 நாளும் வசந்த நிலா இருக்கும். அழைப்பினை ஏற்படுத்துங்க. உங்களோட கவலைகளையும் கஷ்டங்களையும் மறந்து சிறிது நேரம் எங்களோட உரையாடலாம். இன்னும் ஒரு நாள், இன்னும் ஒரு பொழுது, இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் பிரியமுடன் சங்கர். உங்கள் அனைவருக்கும் இனி இரவாக அமையட்டும்.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM சூப்பர் 102.6 102.8 வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம்
1: எஃப்எம்
0: 102.6 102.8 வசந்தம் எஃப்

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.

0: அடிக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: கூட்டம்.
1: 102.6 102.8
2: லெஜண்ட் சார் நீங்க.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: கேட்டோம். தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: நிலையில்லாத உலகம், நிம்மதியில்லாத வாழ்வு, நித்தமும் மானிட வர்க்கம் அழிவின் பாதையில் செல்லுகிறது. தீய பழக்கங்கள் பாவங்களை பிறப்பிக்கின்றது. தாறுமாறான காரியங்கள் காலங்களை கெடுக்கின்றது. மன்னிப்பும் மன நிறைவும் பெற்று மகிழ்வுடன் மனம் திரும்பி வாழ மன்னன் இயேசு உம்மை அழைக்கிறார். நாட்கள் பொல்லாதவைகள், ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காலம் பொல்லாதது. உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது ஒரு வாடகை வீடுதான். ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, இப்பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி வாழவும், மீட்பராகிய உம்மை விசுவாசித்து மெய்யான சந்தோஷமும் சமாதானமும் பெற்று வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலம்.

தொடர்ந்து ஒலிக்கும் இஸ்லாமிய கீதத்தோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இறையோசை. தொடர்ந்தும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்குமே இனிமையான விடியல் நேர வணக்கங்கள். ஒரு சந்தோஷமான நாளாக இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே அமையட்டும். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். நேர்களை பொது முதல் சந்தோஷ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேரம் இப்போது 5 மணி 1 நிமிடம்.

காலைப்பொழுதிலே வந்து அது காலையாய் நிறைய கனவுகளோட நிறைய இனங்களோட இன்றைய நாள் எல்லோருக்குமே ஆரம்பித்திருக்கும். ஆரம்பித்த இந்த நாளில் உங்கள் எல்லோருக்குமே மீண்டும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்க 0312-2775-001 அல்லது 0312-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. அப்படியும் இல்லைன்னு சொன்னால் 0760-4700-2 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினோட கூட இணைந்து கொள்ளலாம். அல்லது காலையில் எழுந்ததுமே கைகள் தொலைபேசியை தான் தேடும். அப்படியே ஃபேஸ்புக் வாங்க வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே சந்தோஷ் சாரலுக்காக ஒரு பதிவு போட்டுரும். அதன் கீழே கூட உங்களோட வாழ்த்துக்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். நானும் சேர்த்துக்கொள்வதற்கு மிக ஆவலாக இருக்கிறேன். யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இனி காலை வணக்கம். கோயம்புத்தூர் பாலு, இந்த நாள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைய வாழ்த்துக்கள். மனைவி லதா, மகன் ராஜா அனைவரையும் இணைத்துக்கொள்கிறாராம். நம்பிக்கை கிராமம் ஹரல் சந்திரா அன்பான காலை வணக்கங்களோடு வந்திருக்காரு. ஆயண்ணா காலை வணக்கம். மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம், தீபா குடும்பம், சாந்தன் குடும்பம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் இணைத்துக்க சொல்லியிருக்காங்க. கொடகலையிலிருந்து முத்தையா காளிமுத்து அன்பான வணக்கங்களோடு வந்திருக்கிறாரு. வெள்ளவத்தையிலிருந்து செல்வதுரை நந்தகுமார் வந்திருக்காங்க. ஆயண்ணா இனிய காலை நேர வணக்கம். ஆர்ஜே சங்கர் பெரியனிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய காலை நேர வணக்கங்களோடு வந்திருக்காங்க. மௌரூப் நகர்லேருந்து நசூர் வந்திருக்காங்க. அடுத்தான் அவரோட தொலைபேசியினோட நின்றிருந்தாங்க காலையிலே. சின்னையா மகாதேவன் டுமோதுரையிலிருந்து அமதுரை ஜெமீலா, குலம மும்தாஸ் பேகம், எட்டியாந்தொட்டை சரோஜினி மற்றும் பாதுக்கு சின்ன தம்பி அவங்களோட மகள் அர்ஷினியை இணைத்துக் கொள்ள சொல்லியிருந்தாங்க. நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களோட தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க.

மக்களின் வானொலி வசந்தம் 102.6 102.8

சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைப்பு ஏற்படுத்துங்க 0312-775-0001 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னால் 0776-0472-6 அப்படிங்கிற எங்களோட வாட்ஸ்அப் இலக்கத்தினோட இணைந்து கொள்ளலாம். அப்படி இல்லைனா டக்குன்னு ஃபேஸ்புக் வாங்க, அங்கே சந்தோஷாரலுக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம் வசந்த எஃப்எம் பேஜில். அதன் கீழே உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்களையும் வாழ்த்துக்களையும் கூட இணைந்து கொள்ளலாம். அன்பான காலை நேர வணக்கம் புஷ்பா அண்ணா, பாடல் தெரிவு சூப்பர், வாழ்த்துக்கள். விஸ்மிதா, சரண்யா, அபிஷா, யோகராணி, விஜயா, ரமேஷ் அனைவரையும் இணைத்திரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி தரணிகளிலிருந்து கிருஷ்ணவேணி இணைந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு கிளவன்டன் குணசீலன் அட்டன்லேருந்து வந்திருக்கிறாரு. அன்பான இனிய காலை நேர வணக்கம், நானும் சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அன்பான உறவுகள் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி லிந்துலையிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்காங்க. அடுத்தா தெல்தொட்டையிலிருந்து ஆதிமூலம் அவங்க இணைந்திருந்தாங்க. அவங்க வந்து இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் திருமண நாளினையும் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு மிக முக்கியமான ஒரு விடயத்தையும் வந்து பகிர்ந்துருந்தாங்க. அவங்க வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து கதிர்காமம் போயிருந்தாங்களாம். கதிர்காமத்தில் காலை 5 மணி ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல வசந்தம் எஃப்எம் சத்தமாக ஒழிக்குது, உங்களால் முடிஞ்சால் நீங்களும் ஒரு வாட்டி போய் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயா ஸ்வீட் ஹவுஸில் தான் வந்து இந்த சத்தமாக ஒழிக்குதாம் கதிர்காமத்தில். அங்கே ஆனந்தன், ரமேஷ், ரோஷான் எல்லாரையும் சேர்த்துக்க சொல்லி சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இணைந்து கொள்ளுங்கள் உங்களோட வாழ்த்துக்களோட.